0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன். You are listening to 9.4.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mercil Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mercil Morning, brought to you by ALD Properties. Verum 999 dirhams pay panni, Trichy oda prime spot la unga plot book pannunga.
2: So, kaise bula hai tumne? Rolex. Rolex.
3: Sir! Yes, sir!
4: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை தமிழ் 89.4

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: செழித்தையும் தமிழி ஒளியே.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: எஸ்பிபி அவருடைய பாட்டுக்கும் அவருடைய குரலுக்கும் ரசிகர்கள் இல்லாதவர்களே இந்தியாவில் இருக்க மாட்டாங்க. அவருடைய குரலை விட அவரே வந்து நிறைய நேசிச்சாங்க. அதுக்கு காரணம் அவருடைய மனித நேயம்.
1: இன்னும் என்ன செய்ய போகிறார் சிவமணி?
2: கோடி ரசிகர்களின் இதய சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும் இசையுலக ஜாம்பவான் நல்லிசையால் மின் குரலால் நம் உயிரில் கலந்த பாடும் நிலவின் பிறந்த நாள் இன்று. எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்களின் இசை பணியை போற்றுவோம். நாள் முழுவதும் 89.4 தமிழ் பண்பலையில் எஸ் பி பி யின் பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.
3: மறைந்தாலும் இசையாய் மலர்வே.
4: We'll be back after a short commercial break.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: எனக்கு ஒரு தடவை தோணுச்சு.
2: எப்போ?

0: தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: ஸ்டார் ஆஃப் தி மந்த், ஸ்டார் ஆஃப் தி மந்த், சிங்கர் எஸ்பிபி.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம்புது காலையில் நான் உங்கள் விஷ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே மலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு மகத்துவம் நிறைந்த நாளினுடைய துவக்கத்திலே உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நன்மை தருகின்ற நாளாக அமைந்திட என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அனைவருக்கும் உரித்தாகட்டும். இதை கொடு, அதை கொடு என்று நம்மிடத்தில் ஒருவர் கேட்கும் போது அதை கொடுக்கலாமா வேண்டாமா என்று நாம் சிந்திப்போம். பல நேரங்களிலே மற்றவர்கள் கேட்பதை சட்டென்று நம்முடைய மனம் கொடுத்து விடாது. ஆனால் நாமே நம்மிடத்திலே ஒன்றை கேட்கிறோம் என்றால் யோசிக்கவே மாட்டோம், உடனடியாக அதை கொடுத்து விடுவோம். ஏனென்றால் அது நம்முடைய தேவை. இங்கே நாம் என்பது நம்முடைய உடல், நம்முடைய மனது என்று இப்படி ஒவ்வொன்றும் நம்மிடத்திலே கேட்கக்கூடியதை நாம் கொடுத்து கொண்டே இருக்கலாமா கூடாதா? மற்றவர்களுக்கு என்றால் இந்த கேள்வி வருகிறது, கொடுக்கலாமா வேண்டாமா? நம்முடைய தேவைகள் என்றால் அதற்கு பெரிதும் கேள்விகள், விசாரணைகள், பட்டிமன்றங்கள் எல்லாம் கிடையாது. நம்முடைய தேவை, ஆகவே அதற்கு முன்னுரிமை. உடனடியாக நமக்கு வேண்டியதை நாமே கொடுத்துக் கொள்வோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாது. யோசித்து பாருங்கள், உங்களுடைய உடல் எப்போதும் எதை கேட்கிறது? எனக்கு உழைக்கின்ற வாய்ப்பை கொடு என்று கேட்கிறதா? இல்லை, ஓய்வைத்தான் கேட்கிறது. எப்போதும் ஓய்வாக இருப்பது என்றால் உடலுக்கு மகிழ்ச்சி. ஆனால் உடலுக்கு நிஜமாக நன்மை தருவது எது? உழைப்பு தான், கடினமான உடற்பயிற்சி தான். ஆனால் உடல் கேட்கிறதே என்பதற்காக நாம் அடிக்கடி ஓய்வை கொடுத்து கொண்டே இருக்கத்தான் விரும்புகிறோம். இங்கே உடல் கேட்பதை உடனடியாக கொடுக்கக்கூடாது, அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்கக்கூடாது. அதுபோல மனமும் கூட பல நேரங்களிலே தேவையற்ற விஷயங்களை, தீமையான விஷயங்களை கேட்கும். உங்கள் மனம் பலவீனமானதாக இருந்தால் அது மற்றவர்களை பற்றி தவறாக சிந்திப்பதை அல்லது பிரச்சனைக்குரிய விதத்திலே சிந்திப்பதைத்தான் அதிகம் நாடி நிற்கும். பெரியோர்கள், தத்துவவாதிகள் சொல்கிறார்கள், மனித மனதினுடைய தன்மை சட்டென்று தீமையை நோக்கி நகர்வதுதான். அதை எப்படியாவது இழுத்து பிடித்து நன்மையின் பக்கம் திருப்புவதுதான் நாம் நமக்கு செய்து கொள்ளுகின்ற மிகப்பெரிய நன்மை என்கிறார்கள். ஆகவே மனம் என்ன செய்யும்? மற்றவர்கள் மீது பொறாமை கொள்வது, பகை கொள்வது, இதிலெல்லாம் மிக சுலபமாக வேண்டி விரும்பி ஈடுபடும். அப்படி மனம் ஈடுபட துடிக்கும் போதெல்லாம் உடனடியாக அதற்கு நாம் வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது. மனம் கேட்கிறதே என்பதற்காக ஒருவர் நமக்கு ஏதேனும் ஒரு தீமை செய்கிறார் என்றால் உடனடியாக நம்முடைய மனம் என்ன சொல்லும்? அவனை எப்படியாவது பழிவாங்க வேண்டும், நமக்கு கொடுத்த தீமையை போல பல மடங்கு தீமையை அவனுக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மனம் சொல்லும் போது சரி சரி அப்படியே செய்து விடலாம் என்று நாம் அதை ஒப்புக்கொண்டு விடக்கூடாது, அதை அதன் வழியிலே விட்டுவிடக்கூடாது. இங்கே கேட்பது நாம இருந்தாலும் கொடுப்பதிலே கவனம் தேவை. ஒரு விஷயத்திலே ஆழமாக ஈடுபட வேண்டும் என்றால் நம்முடைய மனம் அதை செய்யவே செய்யாது. இங்கும் அங்கும் அலைபாய்ந்து கொண்டே இருப்பதுதான் மனதிற்கு பிடிக்கும். கொஞ்ச நேரம் ஒரு எண்ணம், சட்டென்று இன்னொரு எண்ணம், இப்படி சிந்தனைக்கு சிந்தனை அது தாவிக்கொண்டே இருக்கத்தான் முயற்சிக்கும். மனம் ஒரு குரங்கு என்று காரணம் இல்லாமல் நம் பெரியோர்கள் சொல்லவில்லை. அப்படி தாவிக்கொண்டே இருப்பது நம்முடைய மனதின் தேவை. அதை விரும்பும் போதெல்லாம் அதற்கு நாம் ஒப்புதல் கொடுக்க கூடாது. ஒன்றிலே கவனமாக நம்முடைய சிந்தனையை குவிப்பதுதான் நம்முடைய வெற்றிக்கு முதல் படி. ஆகவே மற்றவர்கள் கேட்பதை நாம் கொடுக்கிறோமோ இல்லையோ, நாம் நம்மிடத்திலே கேட்கின்ற விஷயங்களை கொடுப்பதிலே மிக கவனமாக இருந்து எதை கொடுத்தால் நமக்கு அது நன்மை தருமோ அதைத்தான் நமக்கு நாம் கொடுக்க வேண்டும். இந்த தெளிவு நம் சிந்தனையிலே இருந்தால், அதை நாம் வைராக்கியமாக கடைபிடித்தால், நாம் செய்கின்ற செயல் ஒவ்வொன்றும் சிறக்கும். நம்முடைய உடலும் மனமும் செழித்தோங்கும். அதனாலே நம்முடைய வாழ்க்கையும் செழிப்பாக. அப்படி அத்தனை நன்மைகளும் நமக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக அமையட்டும் பிறந்திருக்கிற இந்த நன்னாள். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

89.4 தமிழ்ஃபம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. ஒரு சாலையிலே நீங்கள் வாகனத்தை ஓட்டிச் செல்லுகிறீர்கள். இடையிலே திடீரென்று ஒரு பள்ளம் எதிர்ப்படுகிறது என்றால் அதை கவனித்துவிட்டு நீங்கள் என்ன செய்வீர்கள்? பள்ளம் இல்லாத பகுதி, சமதளமான பகுதி, நாம் பாதுகாப்பாக பயணப்படுவதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய பகுதி எங்கே இருக்கிறது என்று சட்டென்று கவனித்து அந்த பள்ளத்தை தவிர்த்து விட்டு சமதளமாக இருக்கக்கூடிய பகுதியிலே வாகனத்தை செலுத்தி பத்திரமாக கடந்து செல்வீர்கள். அப்படித்தானே? அதாவது வாகனத்தை ஓட்டுகிற உங்களுடைய கவனம் உங்களுக்கு பிரச்சனை தருகின்ற ஒன்றை கவனித்து விட்ட பிறகு அதிலிருந்து சட்டென்று இடம் பெயர்ந்து உங்களுக்கு நன்மை தருகின்ற ஒன்றின் மீது மாறுகிறது. அதாவது வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும், எதனாலும் தடைபடாமல் இருக்க வேண்டும், அந்த முன்னேற்றமானது தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எதன் மீது நீங்கள் கவனம் வைக்க வேண்டும் என்பதிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பள்ளத்தை பார்த்து அதன் மீதே உங்கள் கவனத்தை வைத்து நீங்கள் வாகனத்தை செலுத்தினால் உங்கள் பயணம் சுகமானதாக இருக்காது. ஆகவே எதன் மீது நீங்கள் உங்கள் கவனத்தை குவிக்கிறீர்களோ அது சார்ந்தே உங்களுடைய வாழ்க்கையின் தன்மை அமையும். இதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் நாம் வெளிப்படுத்தவும் வேண்டும். எது பிரச்சனையோ அதன் மீதே நம்முடைய கவனத்தை குவித்துக் கொண்டிருக்காமல் எது அதற்கான தீர்வோ அதன் மீது நம்முடைய கவனத்தை குவிக்க வேண்டும். பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்தித்துக் கொண்டு அது தருகின்ற பாதிப்பை மட்டுமே நினைத்து நினைத்து புலம்பிக் கொண்டு வருந்திக் கொண்டு ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை தீர்ந்து விடுமா என்ன? வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை என்று சொன்னார் கவியரசர் அவர்கள். வருந்திக் கொண்டிருப்பதால் மட்டுமே தீர்வு கிடைக்காது. ஒரு பிரச்சனை நம்மை வருந்து செய்யும் தான், ஆனால் அந்த வருத்தத்தை மட்டுமே பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தால் மாற்றம் எப்படி வரும்? ஆகவே எப்போதுமே நம்முடைய கவனம் தீர்வுகளை நோக்கி இருக்க வேண்டும், நமக்கு நன்மை தருகின்ற விஷயங்களை நோக்கி இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய கவனத்தை மிக கவனமாக நமக்கு நல்லது செய்கின்ற விஷயங்களில் மட்டுமே நாம் செலுத்தும் போது வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு ஆக்கப்பூர்வமான தன்மையை இயல்பாகவே பெற்றுவிடும். கனி இருப்ப காய் கவர்ந்திற்று என்று வள்ளுவர் சொல்வாரே, அதுபோல பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் நமக்கு தீமை தருகின்ற விஷயங்களில் மட்டுமே கவனம் வைக்காமல் நமக்கு நன்மை செய்கின்ற விஷயங்களிலே, நமக்கான தீர்வுகளிலே நம்முடைய கவனத்தை நாம் பதிக்கும் போது வாழ்க்கை என்பது மிக மிக ஆக்கப்பூர்வமானதாக மாறும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
3: மறந்துட்டேன்.
1: எதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
4: பண்றாங்க Ridges Hotel near Bujmon.
5: Brought to you by
4: Anathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Ne innum yeralamana offers.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இந்த தினத்தினுடைய சிறப்பு. ஒவ்வொரு தினத்திலேயும் பலவிதமான வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள் பல்வேறு காலகட்டங்களில் நிகழ்ந்திருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்வுகளிலேயே தேர்ந்தெடுத்த சில நிகழ்வுகள், அதாவது இன்றைக்கு மிக பிரம்மாண்டமானதாக ஒரு சாதனையாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏதோ ஒரு நாள் துவங்கி இருக்கும் இல்லையா? அப்படி இதே தேதியில வெவ்வேறு காலகட்டங்களில் துவங்கி இருக்கக்கூடிய சிறப்பு மிக்க நிகழ்வுகள் பத்தி தான் முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக நாம தெரிஞ்சுக்கிட்டு வர்றோம். ஜூன் மாதம் 5ஆம் தேதியான இதே தினத்தில 1661 ஆண்டு மேற்கத்திய அறிவியல் உலகத்திலே புவியீர்ப்பு விசை பற்றி முதன் முதலாக ஒரு கருத்தினை வெளியிட்டு அதன் வாயிலாக மிகப்பெரிய விஞ்ஞானியாக இன்றைக்கும் கொண்டாடப்படுகின்ற சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரியிலே ஒரு மாணவராக தன்னுடைய கல்வி

தினத்தை துவங்கிய தினம் இன்றைய தினம். அதே போல 1883 அடா லவ்லேஸ் இந்த பெயரை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஆனால் அவர்களினுடைய பங்களிப்பில் தான் இன்றைக்கு உலகத்தினுடைய பெரும்பான்மையான துறைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கணிப்பொறியை கண்டுபிடித்தது யாருன்னு கேட்டா நம்மள பெரும்பாலானவர்கள் சட்டென்று பதில் சொல்வோம், சார்லஸ் பேபேஜ் அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் தான் அதை கண்டுபிடித்தார் அப்படின்னு. ஆனால் அந்த கணிப்பொறியிலே இயங்குவதற்கான மென்பொருளை முதன் முதலாக இயற்றி கொடுத்தவர் அடா லவ்லேஸ் அப்படிங்கிற ஒரு பெண்மணி தான். இன்றைக்கு மென்பொருளினுடைய உதவி இல்லாமல் உலகத்தில் எந்த துறையிலும் கணிப்பொறியினுடைய இயக்கம் சாத்தியமில்லை. கணிப்பொறி இயங்குவதற்கான குறியீடுகளினுடைய தொகுப்பாகிய அந்த மென்பொருளினுடைய உருவாக்கத்தை நமக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்த இன்றைக்கு பறந்து விரிந்திருக்கின்ற மென்பொருள் உலகத்தினுடைய துவக்க புள்ளியாக விளங்குகின்ற அடா லவ்லேஸ் அவர்கள் கணிதவியலாளரான சார்லஸ் பேபேஜ் அவர்களை சந்தித்த தினம் இன்றைய தினம். இந்த சந்திப்பு தான் கணிப்பொறி என்கின்ற ஒரு மகத்தான சாதனம் உருவாக காரணமாக அமைந்திருக்கிறது. அதே போல 1959 சிங்கப்பூர் தேசம் விடுதலை பெற்று அதனுடைய முதல் அரசாங்கம் அமைகிறது. சிங்கப்பூரினுடைய சிற்பி என்று போற்றப்படுகின்ற மகத்தான ஒரு முன்மாதிரியாக விளங்கக்கூடிய சாதனை மனிதர் லீ குவான் யூ அவர்கள் சிங்கப்பூரினுடைய பிரதம அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட தினம் இன்றைய தினம். அதே போல 1981 டுடே இன் ஹிஸ்டரி அப்படிங்கிற ஒரு பதிவு, அதாவது ஒவ்வொரு தினத்திலேயும் என்னென்ன சிறப்புகள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன அப்படிங்கிற ஒரு வரலாற்று பதிவு. மைக்கேல் பட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் இப்படிப்பட்ட பதிவுகளை எல்லாம் கணிப்பொறியிலே பதிவு செய்வதற்கான மென்பொருளை கண்டுபிடித்த தினம் இன்றைய தினம். ஒரு விதத்துல முதன் முதலே அப்படிங்கிற நம்முடைய இந்த பகுதிக்கு பேருதவி செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான் ஒவ்வொரு தினத்திலேயும் கடந்த காலங்களில இருந்து நிகழ்காலம் வரைக்கும் நிகழ்ந்திருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் பதிவு செய்யக்கூடிய அந்த முறைமை. அந்த வகையில நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் திரு மைக்கேல் பட்லர் அவர்களினுடைய இந்த மென்பொருள் கண்டுபிடிப்பிற்கு. தொழில்நுட்ப வளர்ச்சியை பயன்படுத்தி கொண்டு வரலாற்றை பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முயற்சி துவங்கிய தினம் இன்றைய தினம். இப்படி பல சிறப்புமிக்க விஷயங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே போல பல அற்புதங்கள் நிகழ துவங்குகின்ற அபாரமான ஒரு தினமாக இந்த தினம் இருக்கட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புத்தம்புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. நாம் ஒரு நன்மையை பெற வேண்டும் என்றால் அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், மற்றவர்களுக்கு அந்த நன்மையை நாம் நிறைய கொடுக்க வேண்டும், அல்லது அவர்கள் அந்த நன்மையை பெறுவதற்கு நாம் எந்த விதத்திலும் தடையாக இருக்கக்கூடாது, அப்போதுதான் நாம் அந்த நன்மையை பெற முடியும். இதை கிளாரன்ஸ் டாரோ அவர்கள் தன்னுடைய பொன்மொழியின் மூலமாக மிக அழகாக தெளிவுபடுத்துகிறார். உங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றார், மற்றவர்களுடைய சுதந்திரத்திற்கு நீங்கள் முக்கியத்துவம் தர வேண்டும் என்கிறார். இதை எப்படி புரிந்து கொள்வது? உதாரணத்திற்கு, ஒரு மனிதனை நீங்கள் சிறையிலே அடைத்து வைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடைபட்டு போவது அந்த மனிதன் மட்டுமல்லவே, அந்த மனிதன் எப்போதும் அடைபட்டு இருக்க வேண்டும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும், அதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவர் அடைபட்டு இருக்கிறாரா அல்லது தப்பித்து விட்டாரா என்பதை பற்றி நீங்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதாவது மனதளவிலே நீங்கள் அந்த மனிதரினுடைய தண்டனையோடு பிணைக்கப்படுகிறீர்கள். தண்டனை கொடுப்பது நீங்களாக இருக்கலாம், பெற்றுக்கொள்வது அவராக இருக்கலாம், ஆனால் அவர் எப்படி அந்த தண்டனையோடு பிணைக்கப்படுகிறாரோ அதுபோல நீங்களும் அந்த தண்டனையோடு பிணைக்கப்படுகிறீர்கள். ஆகவே அவர் சிறையிலே அடைபட்டு கிடக்கிறார், நீங்கள் சிறைக்கு வெளியிலே இருந்தாலும் அந்த விஷயத்தாலே நீங்கள் அடைபட்டவராகத்தான் ஆகிறீர்கள். எப்போது அந்த மனிதனை நீங்கள் விடுதலை செய்கிறீர்களோ அப்போதுதான் உங்களுக்கும் அந்த விஷயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். ஆகவே அது மகிழ்ச்சியோ, நிம்மதியோ, வெற்றியோ, பெருமையோ, புகழோ, பாராட்டோ, உங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்றால் அதை மற்றவர்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்க வேண்டும். நீங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் கூட அது அவர்களுக்கு கிடைப்பதை நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் தடுக்க கூடாது, அப்போதுதான் அது உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியம் பெருகும். ஆகையினாலே எல்லோரும் மகிழட்டும், எல்லோரும் நலமாக இருக்கட்டும், எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் என்று மனதார நாம் பிரார்த்திப்பதுதான் அத்தனை நல்ல விஷயங்களும் நம்மை நாடி வந்து நம் வாழ்க்கையிலே குவிவதற்கான ஒரு மிகச்சிறந்த வழியாக இருக்கும். இதை மனதிலே புரிந்து கொண்டு எல்லா உயிர்களும் பெருமகிழ்வை அடையட்டும் என்று மனதார நாம் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு அர்த்தமுள்ள நாளாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.

குட் மார்னிங், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆகுது. மெரிசல் மார்னிங் ஆக நான் கீர்த்தனா வந்தாச்சு. June 5th அண்ட் இட்ஸ் அ ஃப்ரைடே டுடே. வெள்ளிக்கிழமை ஆச்சுனாலே வெள்ளிக்கிழமை மங்களம் பொங்கங்கிற மாதிரி முகத்துல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புன்னகையோட நம்ம வந்து அப்படியே சுத்த ஆரம்பிச்சிருவோம். கரெக்டா, ரோட்லயும் வந்து டிராபிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும். எஸ்பெஷலி மத்தியானத்துக்கு மேல வந்து டிராபிக் நல்லாவே குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அப்படி வீக்கெண்ட் டு வீக்கெண்ட் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நமக்கு ஆறுதல் தரது இந்த வெள்ளிக்கிழமை மத்தியானத்துக்கு மேல இருக்கிற இந்த ஒரு டைம் தான். அந்த ஒரு குவிக் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குற அந்த ஒரு டைம், அந்த ஒரு வீக்கெண்ட் என்ஜாய் பண்றதை விட அந்த வீக்கெண்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ஃபியூ ஹவர்ஸ் இருக்கும் இல்லையா. வீக்கெண்ட் வரப்போது நியூஸ் யூஸ் நம்ம சந்தோஷப்படுவோமே, அந்த ஒரு ஹாப்பினஸுக்கு ஈடையணையே இல்லை. கரெக்டா, சில பேருக்கு வந்து கடுப்பெல்லாம் ஆகும் வீக்கெண்ட் அப்படின்னு சொன்னாலே. ஆனா வீக்கெண்டை விட வேற என்னங்க இருக்கு நமக்கு லைஃப்ல ரிலாக்ஸேஷன் தரத்துக்கு இல்லையா. எஸ்பெஷலி வந்து காலையில எந்திரிச்சோமா, ஓடணுமா வேலைக்கு, திருப்பி வந்தோமா, அவசர அவசரமா வேலைகளை பார்த்தோமா, தூங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆறுதல் இருக்கிறதே வீக்கெண்ட் தான். அதனால வீக்கெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எஸ், ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி வீக்கெண்ட், ஹாப்பி ஃப்ரைடே. ஓகே, ஸோ எப்படி போச்சு இந்த வாரம்? நல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஆஃப்டர் ஈத் ஹாலிடேஸ்லாம் முடிச்சுட்டு இந்த வாரம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் ஒரு மாதிரி இருந்திருக்கும். பட் நவ ஐ திங்க் அது ஒரு குரூப் செட் ஆகிட்டு இப்போ அடுத்தடுத்து என்னெல்லாம் வேலைகள்ப்பா, அடுத்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி இயர்க்குள்ளே நம்ம என்டர் ஆக போகிறோம். ஸோ செகண்ட் ஹாஃபுக்கு என்னெல்லாம் பிளான்ஸ், என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ், என்னெல்லாம் டார்கெட்ஸ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி அதை நோக்கி உங்களுடைய பயணம் வந்து போக ஆரம்பிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ நீங்கள் நினச்சதெல்லாம் நினச்சபடி நடக்கட்டும். பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வந்து நிரம்பட்டும் அப்படிங்கிற விஷயத்தோட இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் உங்களுக்காக அலைப்பாயுதே எந்திரன் படங்கள்லேருந்து ரெண்டு பியூட்டிஃபுல்லான பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறேன். பாட்டெல்லாம் அப்படி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். 11 AM வரைக்கும் நான் தான் உங்க கூட இருக்க போகிறேன். அண்ட் வேற என்ன டிராஃபிக்லாம் எங்கேயாவது இருக்குன்னா சொல்லுங்கள், அன்யூஷுவல் டிராஃபிக்லாம். அண்ட் இன்றைக்கும் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக எங்கிட்ட ஜாய் லுகாஸ் வழங்குற 500 dirhams வர்த் வவுச்சர் இருக்குது. சரியா, இதுதான் வந்து இன்றைக்கான பிளான். பட் எப்போ அந்த வவுச்சர் தரப்போகிறேன் அப்படிங்கிறதுலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த காம்படிஷன் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து எனக்கு டைப் பண்ணி அனுப்பணும். ஜாய் லுகாஸ் ஸ்பேஸ் உங்களுடைய நேம் அண்ட் நம்பரை டைப் பண்ணி 0502528940 அனுப்பி வைப்பீங்களா? ஓகே, அப்புறமா நீங்கள் வந்து பொறுமையாக அமிச்சிங்கன்னா கூட போதும். பிகாஸ் ஒரு ஐ திங்க் ஒரு 9 o'clock மேலே தான் வந்து அந்த கேம் விளையாடுவோம்னு நினைக்கிறேன். சரியா, ஸோ பொறுமையாக எனக்கு அனுப்புவீங்க. அதுவாய்ஸ் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க? மெசேஜஸ் வர ஆரம்பிக்கட்டும். இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே கீர்த்தனாகிற என் பேஜுக்கு அனுப்புங்க. KIRTHANA இஸ் மை ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு நீங்கள் இன்பாக்ஸ் பண்ணுங்கள். எந்த ஊர்லேருந்து, எந்த நாட்டிலேருந்து, எந்த பகுதியிலேருந்து கேட்டுட்ருக்கீங்க? உங்கள் வாரம் எப்படி இருந்தது? டெல் மீ அபவுட் தட். உங்களோட வீக் வந்து குட்டாக இருந்ததா, பேடாக இருந்ததா, இல்லை பெஸ்ட்டாக இருந்ததா, இல்லை ஓகே ஓகேவாக இருந்ததா? ஏன்னா எப்படி வேணாலும் இருக்கலாம். ஜஸ்ட் லெட் மீ நோ எங்கிருந்து கேட்டுருக்கீங்க, எப்படி இருந்தது உங்க வீக். KIRTHANA தான் என்னோட ஸ்பெல்லிங். ஓகே, குட் மார்னிங். பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: 4.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: டேய் அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலாம்னு பார்த்தா ஒரு பயல காணோம். நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
2: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
0: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
2: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
0: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்
3: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு வர?
3: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
0: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: அப்டேட் brought you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: ஆச்சு, ஏதோ சம்மர் ஆரம்பிக்க போகுது. வெயிலுடைய தாக்கம் இப்போ இந்த வார இறுதிக்கு அப்புறமாவே அதிகரிக்க போகுதுன்ட்டு நம்ம நேஷனல் சென்டர் ஆஃப் மீட்டரலஜி நமக்கு அறிவிப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் மிட் டே பிரேக்கான அறிவிப்பையும் வெளியிட்டாச்சு. எஸ், இந்த மிட் டே பிரேக் அப்படிங்கிறது மதிய நேரங்களில் வெளியில் வேலை செய்கிறவங்க, அவுட்டோரில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு 2.5-3 மணி நேரம் வந்து பிரேக் தருவாங்க. லைக் எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா 12:30 PM-3 PM வரைக்கும் ஓப்பன் ஏர் அண்ட் டைரக்டாக வெயிலில் சன்லைட்டுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு இந்த இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரம் 12:30 மணியிலிருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் பிரேக் கொடுக்கணும். அவங்க வந்து வெளியில் வேலை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ரூல் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து இப்போ வர June 15 அமலுக்கு கொண்டு வர போகிறோங்கிற மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரீசோர்ஸஸ் அண்ட் எமிரிட்டைசேஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு நேத்துக்கெல்லாம் கிடையாது, கடந்த 22 ஆண்டுகளாக நம்ம யூஏஇயில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன்று. பிகாஸ் வெளியில் வந்து வேலை செய்கிறவங்க, எஸ்பெஷலி இந்த மாதிரி கடும் வெயிலெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய ஹெல்த் அண்ட் அவங்களுடைய சேஃப்டியை வந்து பாதுகாக்கணும் நினைக்கிறேன். வருஷ வருஷம் பண்ணுற மாதிரி தான் இந்த மிட் டே பிரேக்கை வந்து கொடுக்காத எம்ப்ளாயர்ஸுக்கு, இந்த வெயிலையும் வந்து அவங்கள பணி எடுக்க வைக்கக்கூடிய இந்த முதலாளிகளுக்கு, அந்த கம்பெனியினுடைய ஓனர்ஸ்க்கு வந்து அதை வயலேஷனாக கன்சிடர் பண்ணி ஒரு ஒர்க்கருக்கும், இப்போ எத்தனை ஒர்க்கர்ஸ் நீங்கள் வந்து வெளியில் பணி அமர்த்துறீங்களோ, இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த டைமில் அவங்க பிரேக் கொடுக்குறாங்களே அந்த டைமில் எத்தனை ஒர்க்கர்ஸ் நீங்கள் பணி அமர்த்துறீங்களோ ஒரு ஒருத்தருக்கும் தலா 5,000 dirhams வீதம் வந்து ஃபைன் போடுவாங்க. அண்ட் மல்டிபிள் ஒர்க்கர்ஸ் வந்து எஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா ஓவராலாக வந்து ஒரு 50,000 dirhams வரைக்கும் ஃபைன் விதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி MOHRE தெரிவிச்சிருக்காங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Mersel Morning brought to you by

பிரியாணி கராமா கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: நடந்தது
2: நடந்தது
3: கேமரா,
1: நடக்க போவது
2: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break.
5: பெரிய பெரிய சீகோலில 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஆன் ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இன்டென்ஸ் சம்மர் ஆரம்பம். அதே இன்டென்ஸ் சம்மர் ஹீட் வந்து வர ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து நம்ம அனுபவிக்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெதர் பியூரோ தெரிவிச்சிருக்காங்க. இந்த சீசனுக்கு வந்து ட்ரெடிஷ்னலி என்ன பேரா தெரியுமா? அல் கயாஸ் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சீசனுக்கான பேரா. இந்த சீசன் ஆரம்பிச்சிருச்சுனாலே அவ்வளவுதான், நல்ல சூடு, ட்ரை ஆன காத்து, இதெல்லாம் நம்மள போட்டு தாக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டார் கிளஸ்டர் வந்து இந்த ஈஸ்டர்ன் சைட்ல உதிக்க ஆரம்பிக்குமா. சோ அந்த ஸ்டார்ஸ் பாத்துட்டாங்கனால எப்படி இந்த சுஹேல் ஸ்டார், அப்புறம் இப்ப சம்மருக்கு இன்னொரு ஸ்டார் ஒன்று வந்தது, இந்த ஸ்டார் எல்லாம் வச்சு அவங்க கணிப்பாங்க இந்த சீசன் வந்தாச்சு அந்த சீசன் வந்தாச்சுன்னு. சோ அப்படி இப்போ இந்த ட்ரை சீசனை குறிக்கிற மாதிரி கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து உதிக்க இருக்கு அப்படிங்கறத சேர்மன் ஆஃப் தி எமிரேட்ஸ் அஸ்ட்ரோனாமிக்கல் சொசைட்டி அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. சோ ஹிஸ்டாரிக்கலி வந்து பார்த்தா இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்துச்சுனாலே ஓகே, எக்ஸ்ட்ரீம் சம்மர் ஹீட் ஆரம்பிக்க போகுது, காத்து வந்து கொஞ்சம் ட்ரை ஆக போகுது அப்படிங்கறத வந்து சுதாரிச்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்களா எமிராத்திஸ். சோ இந்த சுஹேல் ஸ்டார் இருக்கு இல்லையா, சுஹேல் ஸ்டார் வந்துச்சுனாலே சம்மருடைய அந்த வெப்பம் குறைய ஆரம்பிக்கும்ங்கறத வந்து குறிக்கும்ல. சோ இந்த பர்டிகுலர் ஸ்டார் கிளஸ்டர் இப்போ ரைஸ் ஆகுது இல்ல, அது வந்து இந்த சுஹேல் ஸ்டார் ரைஸ் ஆகுற வரைக்கும் இருக்குமா. அதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ஸ் போயிடும், சுஹேல் ஸ்டார் வந்து நல்ல பிரைட்டா தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுதாங்க சரியா. சோ ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து இப்போ ஆரம்பிக்க போது, ஜூன் 7 இருந்து 19 வரைக்கும் இந்த ஒரு 13 நாட்கள் பயங்கர ட்ரையா இருக்க போகுது. அதுக்கப்புறமா ஜூலை 2ஆம் தேதிக்கு மேல வந்து இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் அல்கயா சீசன் வந்து ஆரம்பிக்கும். அப்புறமா வந்து போட்டு தாக்க ஆரம்பிக்கும், பீக் சம்மர் வரைக்கும் போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்னு, ஹீட் வேவ் கூட வரப்போகுது. வஹ்ரத் அல் கயாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ணான்னு தெரியல, இட்ஸ் அன் அரபிக் நேம். ஸோ இந்த பர்டிகுலர் ஃபேஸ்ல வந்து நிறைய ஹீட் வேவ்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். அண்ட் டிப்பிக்கலி இருக்கிறத விட ஒரு 4 டிகிரிஸ் வரைக்கும் டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. அண்ட் இது வந்து எப்போ தெரியுமா வருமா, ஜூலைலேருந்து ஆகஸ்ட் மிட் வரைக்கும் இருக்கும். இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய டைம் பீரியட் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஓ இப்பெல்லாம் சொல்லி பயமுறுத்தும் பொழுது தான் நமக்கு என்னதான் இத்தனை வருஷம் இங்கே நம்ம யூஏ சம்மர் பார்த்துட்டோம்னாலும் ஒரு ஒரு வருஷமும் வந்து நமக்கு லைட்டாக கொஞ்சம் ஒரு பதற்றம் இருக்கதா செய்து. பட் பரவாயில்ல, எத்தனையோ சம்மர்ஸ் பார்த்தாச்சு, எத்தனையோ அடி வாங்கியாச்சு, இதுக்கு மேலே பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? எனிவே டிராஃபிக் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாமா டக்குன்னு.
1: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: காலங்கள் மாறலாம், சீசன்கள் மாறலாம், டிராபிக் மாறவே மாறாது. சம்மர், விண்டர், ஸ்ப்ரிங்னு எப்பனாலும் நம்ம யூஏனுடைய சில ரோஜில் டிராபிக் மாறவே மாறாது. 311-ல வழக்கம் போல் இந்த நேஷனல் பெயின்ஸ் தாண்டி ஒரு கிராஷன் ஆயிருக்கு. நல்ல கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது. E11 பேரூத் ஸ்ட்ரீட்டு, வேற என்ன புதுசாக சொல்ல போகிறேன் சொல்லுங்க. எல்லா இடங்களும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது எனக்கு மேப்பில் தெரியுது, உங்களுக்கும் பழகி போயிருக்கும். சரி, இப்போ நீங்கள் இந்த டிசைன் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில் இருக்கிற இந்த ராசல்கோர் ரோடு இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரெச்சில் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னா அங்கே டிராஃபிக் எப்போவுமே இந்த நேரத்தில் இருக்கிறது தான். இன்னும் கொஞ்சம் வந்து அந்த டிராஃபிக்லேருந்து கிளியராகி நீங்கள் வெளியில் போகிறதுக்கு டைம் ஆகலாம். பிகாஸ் ஒரு கப்பல் ஆஃப் கிராஷஸ் ஆன் த வேல நான் பார்த்தேன், கன்ஜெஷனும் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. சரியா, ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அல்கேலையும் வந்து டிராஃபிக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அல்கேல் ரோடோடு அங்கங்கே அங்கங்கே பார்த்தோன்னா விட்டு விட்டு டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் நீங்கள் நம்ம JVC சைடில் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் வேறு ஆயிருக்கு. ரெண்டு டைரக்ஷன்லையும் இந்த JVC JVT சைடில் வந்து டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. அங்கே ஒன் சைடில் பார்த்தோன்னா கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அண்ட் தென் இது என்ன ரோடு, இது டி அல் குத்ரா ரோடியா, அல் குத்ரா ரோடில் இந்த அரேபியன் ரான்ச்சஸ் பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெச், இந்த அரேபியன் ரான்ச்சஸ் மூட் ஆன் டமாக் ஹில்ஸ் இருக்குல்ல, அதை ஒட்டி போகக்கூடிய அந்த ஸ்ட்ரெச்சில் பார்த்தோன்னா கன்ஜெஷன் வழக்கத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ டிரைவ் சேஃப்.
1: Traffic update. Traffic update was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding. Chillax song of the hour.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: கேட்டீங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 million கிராண்ட் பிரைஸ் வெற்றியாளரை அறிவிச்சாச்சு. கங்கிராச்சுலேஷன்ஸ் டு தாயப் ஃப்ரம் நேபாள். அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 million திரும்ஸ் மற்றும் 5 million திரும்ஸ் பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். கெட் யுவர் டிக்கெட் நவ் அட் தி UAE lottery.ae. brought to you by the Game LLC, licensed by the GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்
4: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து. நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: 9:51 on the clock. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா பேசிட்டு இருக்கேன். மனசு தொட்டமிட்டுக்கான டைம் 800-8940க்கு நான் சொல்லவே வேணாம், நீங்க கரெக்டா கால் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இல்லையா? சரி, யாருக்கு என்ன பாட்டுன்னு கேட்டலாம். நல்ல பாட்டா கேளுங்க கைஸ். அது ஒண்ணே ஒண்ணு தான் ரிக்வெஸ்ட். ஹலோ, குட் மார்னிங்.
1: பாக்கம் கேத்தன, எப்படி? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கீங்க. யார் பேசுறீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். வல்லவன் பேசுறேன்.
0: வல்லவன், என்ன பாட்டு வேணும்
1: உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ரிலேட்டட் பர்த்டே விஷேஸ்.
0: தேங்க் யூ சோ மச் வல்லவன். நன்றி நன்றி.
1: நான் ஆல்ரெடி சொல்லிருந்தேன்.
0: இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி இருந்தீங்களா?
1: ஆமா ஆமா. ஓகே. எனக்கு சேதுபதி ஐபிஎஸ் நினைக்கிறீங்க படம். சாத்து நட சாத்துன்னு ஒரு பாட்டு வரும்ல.
0: ஆமா, அந்த பாட்டா?
1: ஆமா, அந்த பாட்டு.
0: சேதுபதி ஐபிஎஸ் அந்த பாட்டு. எஸ், சாத்து நடு சாத்து இருக்கு. சேதுபதி ஐபிஎஸ் தான். கரெக்ட் கரெக்ட். பிளே பண்றேன்
1: நானு.
0: ஓகே, தேங்க்யூ, பாய் பாய் பாய். இப்படி நல்ல பாட்டு, டிஃப்ரெண்டான ஒரு பாட்டுலாம் நீங்க அப்பப்போ கேட்கும்போது அடடே அப்படின்ட்டு தோணும். ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பாட்டு கேட்டு. எனிவே, அந்த பாட்டுக்கு அப்புறம் டைம் இருந்ததுன்னா இன்னும் ஒரு பாட்டு உங்களுக்காக 180 படத்துல இருந்து நான் பிளே பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் நான் படிக்கவே இல்லைல்ல. ஓகே, வாசன் கிறிஸ்டி குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. எஸ், குட் மார்னிங், ஹாப்பி வீக்கெண்ட் டு யூ டூ. குமார் ஃப்ரம் ஜப்பான், எல்லா இளவழ வந்து குட் மார்னிங் கீர்த்தனா, ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். இலா ஃப்ரம் சிங்கப்பூர் அப்படின்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அப்புறம் சங்கர் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் கீர்த்தனா, ஐம் சங்கர் ஃப்ரம் டிஐஎஃப்சி. யூ ஆர் ஆர் மார்னிங் பூஸ்டர் அப்படின்னு. நன்றிகள் நன்றிகள். மணிகண்டன் எம்கேகே அனுப்பியிருக்காரு. குட் மார்னிங் அருண்குமார், குட் மார்னிங் டு யூ ஃப்ரம் ட்ரிச்சி. கருணா, குட் மார்னிங். அப்புறம் அப்புறம் அப்புறம் ஆதில் அஹமத், குட் மார்னிங் ஃப்ரம் ராசல்ஹேமா. அப்துல் முத்தாலிஃப், யா, குட் மார்னிங், ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லியிருக்காரு. எஸ், ஹாப்பி வீக்கெண்ட் டு யூ டூ. இன்னும் ஒரு அருண் வந்து ராசல்கோர்ல இருந்து குட் மார்னிங் அனுப்பியிருக்காரு. ஹாப்பி ஃப்ரைடே. ஹுமாயூன் வந்து கீர்த்தனா நல்லா இருக்கீங்களா, எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் டெஃபினெட்லி பிளே பண்ண ட்ரை பண்றேன், முடிஞ்சதுன்னா நான் கட்டாயமாக பிளே பண்ண ட்ரை பண்றேன். கோவிந்தராஜன் குட் மார்னிங். அப்புறம் வந்து எல்ச்எம் குட் மார்னிங். வேற யார் வேற யார், யா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி குட் மார்னிங் அனுப்பியிருக்கீங்க. ராமகிருஷ்ணா, அப்புறம் ஹாஜி ரூஹி, சர்தார் கான், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்ப பாட்டு கேட்டுடலாமா?
2: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: மனசு தொட்டுமிட்டு.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: 2025 ஆண்டில் ஐக்கிய அரபு அமீரகம் தேசிய பண மோசடி தடுப்பு மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதற்கு எதிரான வலுவான முன்னேற்றத்தை காட்டுகின்றது. தேசிய பண மோசடி தடுப்பு மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதை எதிர்த்து போராடும் குழு தேசிய உத்திக்கான உயர் மேற்பார்வை குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட 2025 ஆண்டுக்கான கட்டமைப்பின் செயற்திறன் குறிகாட்டிகளை அறிவித்தது. இந்த முடிவுகள் நிதி குற்ற அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதில் இடர் அடிப்படையிலான மற்றும் நீடித்த அணுகுமுறைக்கு ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டுள்ள தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை காட்டுகின்றது. இந்த முடிவுகள் பண மோசடி தடுப்பு மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியளிப்பதை எதிர்ப்பதற்கான தேசிய உத்தியை செயற்படுத்துவதில் எட்டப்பட்ட தொடர்ச்சியான முன்னேற்றத்தை பிரதிபலிப்பதாக ஐக்கிய அரபு அமீரக மத்திய வங்கியின் ஆளுநரும் தேசிய குழுவின் தலைவருமான காலித் முகமது பாலாமா தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பான மற்றும் நிலையான உலகளாவிய நிதிச் சூழலை வளர்ப்பதில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை இவை மீண்டும் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்தார்.
2: உலகச் செய்திகள்.
3: மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்கர்கள் விழிப்புடன் இருக்கவும் அமைதியாக இருக்கவும் கூட்டங்களை தவிர்க்கவும் வலியுறுத்தி அமெரிக்க வெளியுறவு பாதுகாப்பு அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்றிரவு இந்த எச்சரிக்கை வெளியானது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் ஈடுபட்ட லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை அவமானகரமானது என்று ஹிஸ்புல்லா நிராகரித்ததை தொடர்ந்து இரு நாடுகளும் பரஸ்பரம் புதிய தாக்குதல்களை நடத்தின. அதே நேரத்தில் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடந்ததாக லெபனான அதிகாரிகள் தெரிவித்தனர். குவைத் விமான நிலையம் மீதான ஈரானின் கொடூரமான தாக்குதலை வாஷிங்டன் கடுமையாக கண்டித்தது. இந்த மோதல் அமெரிக்காவின் கவனத்தை யுக்ரைனில் இருந்து திசை திருப்பியதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். மேலும் ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களுக்கு சேவை கட்டணம் வசூலிக்கப்படும் என்று தெஹ்ரான் அறிவித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: முதல்வர் விஜய் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகின்றது. தமிழக வெற்றிக் கழக அரசு பதவியேற்ற பிறகு நடைபெறும் முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் மக்கள் மத்தியில் இது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று காலை 11 மணியளவில் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகின்றது. அமைச்சரவையில் முதல்வர் விஜய் உட்பட மொத்தம் 35 அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளனர். மாநிலம் முழுவதும் வளர்ச்சிப் பணிகள் நலத்திட்டங்களை கண்காணித்து விரைந்து செயற்படுத்தும் வகையில் மாவட்ட வாரியாக பொறுப்பு அமைச்சர்கள் கடந்த 3 நியமனம் செய்யப்பட்டனர். தமிழகத்தில் புதிதாக தொழில் தொடங்க உள்ள நிறுவனங்களுக்கு அனுமதி அளிக்க இந்த கூட்டத்தில் ஒப்புதல் பெறப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சில தேர்தல் வாக்குறுதிகளை செயற்படுத்த அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தவிர பட்ஜெட் தாக்கல் செய்வது, அதில் இடம்பெற வேண்டிய சிறப்பு அம்சங்கள், ஆளுநர் உரையில் இடம்பெற வேண்டிய கருத்துக்கள் உள்ளிட்டவை குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட உள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: அரசுமுறை பயணமாக இந்தியா வருகை தந்திருந்த பிரிட்டிஷ் வெளியுறவு மந்திரி யாவெட் கூப்பரின் பயணம் முடிவடைந்தது. நேற்றைய தினம் அவர் இந்தியாவுக்கான 2 அதிகாரப்பூர்வ பயணத்தை முடித்தார். இது உலகின் மிக முக்கியமான இருதரப்பு உறவுகளில் ஒன்றின் விரைவான முதிர்ச்சியை குறிக்கும் ஒப்பந்தங்களின் தடத்தை விட்டுச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் புதிய கல்விக் கொள்கையின் கீழ் பெங்களூருவில் ஒரு வளாகத்தை நிறுவுவதற்கு லிவர்பூல் பல்கலைக்கழகத்திற்கு ஒப்புதல் கடிதத்தை ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தொழிலாளர் அரசாங்கத்தின் வெளியுறவு, காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு விவகாரங்களுக்கான வெளியுறவுத்துறை அமைச்சராக பணியாற்றும் கூப்பர் இந்தியாவுக்கான பிரிட்டனின் உயர்மட்ட தூதுவராக புதுடில்லியை தனது முதல் துறைமுகமாக மாற்றினார். இருதரப்பு அதிகாரிகளும் இந்த பயணத்தில் முக்கிய ஒப்பந்தங்களுக்கான அடித்தளத்தை இட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
2: இலங்கை செய்திகள்.
3: உரிய தரநிலைகளுக்கு அமைய பராமரிக்கப்படாத முதியோர் இல்லங்கள் மற்றும் பராமரிப்பு நிலையங்களுக்கு எதிராக எதிர்காலத்தில் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கையின் கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகி தெரிவித்தார். முதியோர் பராமரிப்பு நிலையங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு தேவையான விதிமுறைகள் தற்போது தயாரிக்கப்பட்டு நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான அமைச்சரவையின் அங்கீகாரமும் கிடைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாகாண சபைகளுடன் கலந்துரையாடி உடன்பாட்டை எட்டிய பின்னர் இந்த விதிமுறைகள் வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இதன்படி நாடளாவிய ரீதியில் இயங்கும் அனைத்து முதியோர் பராமரிப்பு நிலையங்களும் புதிய விதிமுறைகளுக்கு உட்பட்டு செயற்பட வேண்டும் என்பதுடன் பதிவு செய்யப்படாத அல்லது சட்டவிரோதமான இடங்களில் முதியோரை தங்க வைப்பதை தவிர்க்குமாறு பாதுகாவலர்களிடம் அவர் கோரிக்கை விடுத்தார்.
4: விளையாட்டுச் செய்திகள்.
3: இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முதல் நாள் ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பிடித்து ஆடிய இங்கிலாந்து அணி 140 ஓவர்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாட ஆரம்பித்துள்ள நியூசிலாந்து அணி இன்றைய ஆட்ட நேர முடிவு வரை 61 ஓட்டங்களை பெற்றுள்ளது 6 விக்கெட் இழப்பிற்கு. இந்த போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று தொடரவுள்ளது. இந்த போட்டியில் இதுவரையான நிலவரப்படி நியூசிலாந்து அணி 79 ஓட்டங்களினால் பின்னிலையில் உள்ளது. கிளென் பிலிப்ஸ் மற்றும் நாதன் ஸ்மித் ஆகியோர் களத்தில் உள்ளனர்.
5: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
3: உலக சந்தையில் எண்ணெய் விலை மீண்டும் உயர தொடங்கியது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 93.17 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 0.41% உயர்ந்து 95.42 டாலராக உள்ளது. இதேவேளை உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்தும் சரிந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,440 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலையும் சரிந்து 72.6 டாலராக உள்ளது. அமெரிக்கா ஈரானுக்கிடையிலான யுத்த நிறுத்தம் விரைவில் அமலாகும் என்ற எதிர்பார்ப்பு வலுப்பெற்றிருந்த நிலையில் நேற்று எண்ணெய் விலை சரிந்திருந்தது. எனினும் இன்று காலை முதல் நிலைமை தலைகீழாக மாறியுள்ள நிலையில் உலக சந்தையில் எண்ணெய் விலை மீண்டும் உயரத் தொடங்கியது.
4: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமெரிக்கத்தில் எதிர்வரும் ஜூன் 7 தேதி முதல் கடும் கோடை வெப்பம் மற்றும் வறண்ட வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அரபு மொழியில் அல் கைஸ் என்று அழைக்கப்படும் வளைகுடா பிராந்தியத்தின் பாரம்பரிய கோடை காலத்தின் தொடக்கத்தை இது குறிப்பதாக அமெரிக்க வானியலாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்கத்தில் இன்று பொதுவாக புழுதி படர்ந்த வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேகம் அதிகரித்திருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பொதுவாக இன்று ஓரளவுக்கு தெளிவான வானம் நிலவக்கூடும். மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கலாம். உள்ளக பிராந்தியங்களில் இன்று 48°C வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரையோர மற்றும் உள்ளக பிராந்தியங்களில் 36-41°C வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 32-37°C வரையிலும் உள்ளக பிராந்தியங்களில் 46°C வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். எவ்வாறாயினும் வார இறுதியில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் 7 தேதி முதல் நாட்டில் கடும் கோடை வெப்பம் மற்றும் வறண்ட வானிலையை எதிர்பார்க்க முடியும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் மெரிசல் மார்னிங்ல. நேற்றுக்கு ஹோல் டே பியூட்டிஃபுல்லா இருந்தது இல்ல? சிங்கர் எஸ்பிபி அவர்களுடைய பர்த் ஆனிவர்சரியை முன்னிட்டு அவருடைய பாடல்கள் மட்டும்தான் முழுக்க முழுக்க முழுக்க நேற்றுக்கு பூரா நம்ம கேட்டு ரசிச்சோம்ல, ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் நேத்தியோட முடியல, இந்த மாசம் முழுக்க நம்ம அவரை தான் கொண்டாட போறோம். ஸ்டார் ஆஃப் தி மந்த்ல சிங்கர் எஸ்பிபி அவர்களுடைய அழகழகான பாடல்கள்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம கேட்க போறோம். அதை தாண்டி த்ரூ அவர் டேவும் நீங்க அப்பப்போ அவருடைய பாடல்கள்லாம் கேட்பீங்க. அவர் இல்லாம ஏது மியூசிக் இல்லையா, எந்த ஒரு ரேடியோ ஸ்டேஷனும் அவருடைய பாடல்கள் இல்லாமல் இயங்கவே முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பர்சனாலிட்டி. அவருடைய பர்த்டே ஸ்பெஷல் நேற்றுக்கு முடிந்தது. அப்புறம் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க, ஆர் லைக் உங்களுடைய ஸ்பெஷல் டே செலிப்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எங்களோட ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல் விஷஸ் வாழ்த்துக்கள். நீங்கள் நினச்சதெல்லாம் நீங்கள் நினச்சபடியே நல்லபடியாக நடக்கட்டும். அண்ட் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் குருவியிலிருந்து தேன் தேன் அண்ட் தென் வேல் படத்துலேருந்து ஒற்றை கண்ணால் இந்த ரெண்டு பாட்டும் உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். 2026 ஆரம்பித்து 6வது மாதத்தில் 5வது நாளில் நம்ம அப்படியே பயணிச்சிட்ருக்கோம். நாளும் கிழமையும் ஓடிட்டுருக்கு. ஆனால் என்னோட லைஃப்பில் நான் நினச்சது நடக்க மாட்டேங்குதே, எனக்கு ஒரு துணை கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி இல்லை. கல்யாணத்துக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ரைட் பார்ட்னர் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக காத்துட்ருக்கீங்க. இந்த வருஷம் உங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் யுவர் லைஃபுக்கு, அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கீங்க. இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி லைஃப்குள்ளே என்டர் ஆகிறதுக்காக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கான முக்கியமான ஒரு விஷயம் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த வீக்கெண்ட் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நாளைக்கு வேறு எந்த பிளான் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் லைஃபை பாருங்கள் பாஸ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, m4marry.com இருக்காங்க இல்லையா, m4marry.com உடைய டீம் அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஜூன் 6ஆம் தேதியான நாளைக்கு சாயந்தரம் 4 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் டியரா சிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்கிற நோட்டல் ஹோட்டலுக்கு வரப்போகிறாங்க. சரி, m4marry.com வந்து அப்படி என்ன வித்தியாசம் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா, இவங்களுடைய டீம் கொடுக்கக்கூடிய சர்வீஸ் இஸ் அமேசிங். அண்ட் அவங்ககிட்ட லிஸ்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரேஞ்சஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபேமிலி செட் ஆகும், எந்த மாதிரியான ஒரு துணை உங்களுக்கு செட் ஆவாங்க அப்படின்ட்டு நீங்கள் சில சர்டன் க்ரைட்டீரியாலாம் வச்சுருப்பீங்க இல்லையா, அதன்படி உங்களுடைய லைஃபுக்கு ஏற்ற உங்களுடைய பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுக்கு வைட் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அங்கே கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ நாளைக்கு நீங்கள் இவெண்ட்டுக்கு போகிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஆன்லைன்லேயே சைன் அப் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்துக்கலாம், பட் நீங்கள் நேரில் பார்த்து ரெப்ரசன்டேட்டிவ்ஸை மீட் பண்ணும்போது அவங்களுடைய அந்த பிளாட்ஃபார்மை எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம், சக்ஸஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாட் எவர் டவுட்ஸ் யூ ஹேவ் அபவுட் த பிளாட்ஃபார்ம் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே கேட்டு ஓப்பனாக தெரிஞ்சுக்கலாம் சரியா. ஸோ உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ஒரு சைனாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயத்தோட ஒரு சைனாக நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கே அப்படின்னா, இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் அந்த ஒரு ஹோப் உங்களுக்கு கொடுக்கட்டும். அண்ட் அதுக்காக நாளைக்கு நடக்கிற இந்த இவெண்ட்டுக்கு நீங்கள் மிஸ் பண்ணாமல் போயே ஆகணும். உங்களுடைய எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியை மீட் பண்ணுறதுக்கான டைம் ஆயிடுச்சு, அதனால மிஸ் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் அகேன் லெட் மீ ரிமைண்ட் யூ, ஜூன் 6ஆம் தேதியான நாளைக்கு ஈவினிங் 4 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் தியரா சிட்டி சென்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டல் ஹோட்டலுக்கு வரப்போகிறாங்க. m4marry.com where families find each other. Back to back.

0: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் தலைவர் CEO பாக்க CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பாக்க தேவையில்ல. உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
3: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
4: VNCT Global 15 இயர்ஸ் ஆனிவர்சரிக்கு சென்னை சிட்டில நம்ம பம்பல் லொகேஷன்ல வில்லா பிளாட்ஸ் லான்ச் பண்றாங்க. ஏர்போர்ட்ல இருந்து 10 minutes ஸ்கூல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், 5 minute டிரைவ்ல கிரேட் சென்னை கார்பரேஷன் லிமிட்ல கேட்டட் கம்யூனிட்டிக்கு உள்ள வில்லா பிளாட்ஸ், 1,000 square feet அண்ட் 1,500 square feetல லேண்ட் பிளாட்ஸ், சென்னை சிட்டிக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் வில்லா பிளாட் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்பெஷல் லான்ச் பிரைசஸ் அண்ட் ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு.
5: மீட் VNCT டீம் அட் ட்ரீ லான்ச் June 7th சண்டே 10 AM to 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புட்ச்மான். கால் 054-767-3111 054-767-3111. சென்னை சிட்டிக்குள்ள லேண்ட் வில்லா பிளாட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க.
6: செழித்தையும் தமிழை ஒளியே.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only. Mersal Morning brought to you by

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா, டிஎக்ஸ்பி, அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மக்கள் வந்து யாரும் பதற்றப்பட வேண்டாம், ஏன்னா டெர்மினல் ஒன்ல சில என்ஹான்ஸ்மெண்ட் ஒர்க் எல்லாம் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். அதன் காரணமாகத்தான் சில சத்தங்கள்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ கேட்கலாம். ஸோ சம் நாய்ஸ் நீங்கள் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஏதாவது சவுண்டு நாய்ஸ் எல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அஷ்யூர் பண்ணுறது இதுதான். இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவும் இல்லாமல் இப்பொழுதைக்கு கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அதன் காரணமாகத்தான் சில சத்தங்கள்லாம் வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறத அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு அப்கிரேட் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இன் ஃபேக்ட் டெர்மினல் ஒன் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு அப்கிரேட் ஒன்று பண்ணிட்டு இப்போ அடுத்த கட்ட ஒரு அப்கிரேடேஷன் ஒர்க் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த டெர்மினல் ஒன் பிரிட்ஜ் அட் துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய அப்டேட்டில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த கெப்பாசிட்டி வந்து பை 20% இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நம்ம வேர்ல்ட்ஸ் பிக்கெஸ்ட் அண்ட் வேர்ல்ட்ஸ் யூனோ பிஸியஸ்ட் ஏர்போர்ட்ன்ற பெருமை எடுத்திருக்கக்கூடிய நம்ம துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அப்பப்போ இந்த மாதிரி அப்கிரேடேஷன் ஒர்க் எல்லாம் ரொம்ப அவசியமான ஒன்றா இருக்கு. ஏன்னா வரக்கூடிய இந்த மக்கள் டிராஃபிக்கை வந்து அகாமடேட் பண்ணுறதுக்காக அட் த சேம் டைம் குவிக்காக வந்து நம்மளுடைய யூனோ எக்ஸிட் அண்ட் என்ட்ரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அப்கிரேடேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரைட் நோ வந்து நம்ம பார்த்தோம்னா என்ன மாதிரியான அப்கிரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, சில ஸ்டீல் ஸ்பான்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதை இந்த அப்கிரேட் பண்ணுறதன் காரணமாக ஒரு சில ரோட் க்ளோசர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் அகேன் தே ஆர் கீப்பிங் இட் டு அ வெரி மினிமம் ஸோ தட் மக்களுடைய டெய்லி லைஃபும் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிற அந்த காரணத்தினால, டிராவலர்ஸ் எல்லாம் ஈஸியாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரணுங்கிற அந்த காரணத்தினால எத்தனைக்கு எத்தனை மினிமமான டிஸ்டரப்ஷன்ஸ் அண்ட் டிஸ்டர்பன்சஸ் எல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் எதுவும் கவலையே படாதீங்க சரியா. ஸோ இந்த சத்தம் எல்லாம் அதாவது நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த டெர்மினல் ஒன் சைடில் நாங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேலைகளின் காரணமாகத்தான் அந்த சத்தமே தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அஷ்யூர் பண்ணியிருக்காங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC. Let's go.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது
3: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கிராமா சென்டர் துபாய். ஹலோ, ஆரி இல்ல புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
0: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட். வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்க தான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர் துபாய்.
5: VNCT Global 15 years anniversary க்கு சென்னை சிட்டில நம்ம பம்மல் லொகேஷன்ல வில்லா பிளாட்ஸ் லான்ச் பண்றாங்க. ஏர்போர்ட்ல இருந்து 10 மினிட்ஸ்ல ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல். 5 மினிட் டிரைவ்ல கிரேட் சென்னை கார்பரேஷன் லிமிட்ல கேட்டட் கம்யூனிட்டிக்கு உள்ள வில்லா பிளாட்ஸ். 1000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் பிளாட்ஸ். சென்னை சிட்டிக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் வில்லா பிளாட் ப்ராஜெக்ட்ஸ். ஸ்பெஷல் லான்ச் பிரைசஸ் அண்ட் ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட்ஸ் உண்டு.
4: மீட் VNCT டீம் அட் ட்ரீ லான்ச் ஜூன் 7th சண்டே 10 AM to 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் near Butchmon. Call 054-767-3111, 054-767-3111. Chennai City kulla land villa plots miss paniradinga.
6: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
7: You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour.
8: Golden Song of the Hour.
6: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: to listening to 89.4 Tamar FM. Tamar FM. FM. அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: பெரிய
6: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
8: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
1: உனக்குன்னு அமைது பாரு.
8: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6 ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
7: m4marry.com, where families find each other.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: This hour of Mersal Morning is brought to you by Jaya Lucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

3 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த வாரம் வெளியான சில முக்கியமான அறிவிப்புகள்ல ஒண்ணு, அதாவது ஜூன் மாசத்துல இருந்து ஜூன் 1 இருந்து நிறைய மாற்றங்கள்லாம் வந்து நிகழுது. அதுல எல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் ஐயோ ஜாஸ்தி ஆகுதா, இதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா, இதுக்கு எக்ஸ்ட்ரா கட்டணுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராவா நம்ம கையில இருந்து போற மாதிரி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு கொஞ்சம் ஹபாடி அப்படின்னு ரிலீஃப் தர மாதிரி ஆனா நம்ம காதுகள்ல வந்து தேன் பாயிற மாதிரி வந்து ஒரு செய்தி தான். அபுதாபியில ரெண்ட் ஃப்ரீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி பண்ண போறாங்க, எல்லாம் பண்ணியாச்சு. சோ எஃபெக்டிவ் June 2, 2026 அபுதாபியில நீங்க ஒரு வீடு வாடகை கிடைக்கிறீங்க, அதாவது ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி, இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டியா இருந்தாலும் சரி, அபுதாபியில நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு எடுக்கும் பொழுது அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ரெண்ட் ஆல்ரெடி போயிட்டு இருக்கோ அதை விட ஜாஸ்தி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அபுதாபி ரியல் எஸ்டேட் சென்டர் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்ட் ஃப்ரீசிங் அப்படின்னா இப்போ என்ன ரெண்ட் போயிட்டு இருக்கோ ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அந்த ரெண்ட் அப்படியே ஃப்ரீஸ் பண்ணணும், அதுலேருந்து ரெண்ட் ஏற்றக்கூடாது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா நம்ம அபுதாபியில் அப் டு 5% வரைக்கும் நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை புதுப்பிக்கும் பொழுது ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு லெவரேஜ் ஒன்று இருக்குது. ஸோ ரெசிடென்ஷியல், கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸுக்கு. ஆனால் அந்த 5% இன்க்ரீஸ் இனிமேல் பண்ணக்கூடாது அன்டில் அ சர்டன் பீரியட் ஆஃப் டைம். இது வந்து எத்தனை நாளைக்கு, எத்தனை மாசத்துக்கு, எத்தனை வருஷத்துக்கு எதுவுமே தெரியாது. இது வந்து ஒரு டெம்பரரி ஃப்ரீஸ் அப்படின்ட்டு தான் நம்ம அபுதாபி உடைய இந்த ரெசிடென்ஷியல் சென்டர், ஐ மீன் ரியல் எஸ்டேட் சென்டர் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு டெம்பரரியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில், அது லைக் ஐ ஆல்ரெடி சரி எத்தனை நாட்கள்லாம் தெரியாது, அடுத்தடுத்து இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய கான்ட்ராக்ட் ரெனியூவல்ஸ்க்கு உங்களுக்கு ரெண்ட் இன்க்ரீஸ் பண்ணப்படாது. இதில் வந்து பல பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா June 2 June 1 தாங்க, இப்போ தாங்க நான் வந்து ரெனியூ பண்ண என்னோட கான்ட்ராக்ட், அப்போ எனக்கு இது பொருந்துமா, இல்லை நான் என்னோட கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சது எனக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி ரெனியூவல் ஆயிடுச்சுன்னா நோ, ஸோ சாரி இது வந்து நடக்காது. நீங்கள் என்ன ரேட்டுக்கு ரெனியூ பண்ணியிருக்கீங்களோ மேபி அந்த ஒரு 5% இன்க்ரீஸ் நீங்கள் வந்து சேர்த்து பே பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் அப்படி ரெண்ட் இன்க்ரீஸ்க்கு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தீங்கன்னா June 2 முன்னாடி இந்த புது ரூல் வந்து உங்களுக்கு பொருந்தாது. பட் June 2, 2026 அப்புறமா உங்களோட ப்ராப்பர்ட்டி, உங்களோட கான்ட்ராக்ட் வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் ரெனியூவல் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய லேண்ட் லார்ட் ஆர் அந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ணுறவங்க உங்கள் ரெண்ட்டை ஏற்ற முடியாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 50,000

வீட்டில் இருக்கீங்க, இப்போ அடுத்து வேற ஒரு வீட்டுக்கு போக போறீங்க, அந்த அபார்ட்மெண்ட்க்கு வந்து இப்போ 60,000 திரம்ஸ் வந்து ஆல்ரெடி இப்போ எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய டெனன்ட் வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த அபார்ட்மெண்ட்க்கு நான் ரெண்ட்க்கு போறேன்னா அதே ரெண்ட் தான் எனக்கு பொருந்துமா, இல்லை இப்போ வேற டெனன்ட் தானே, இது கான்ட்ராக்ட் ரெனியூவல் கிடையாது, இது ஒரு புது கான்ட்ராக்ட் தானே எஸ்டாப்ளிஷ் பண்றோம், ஸோ அந்த புது கான்ட்ராக்ட்க்கு வந்து புது ரெண்ட் போட முடியுமா அப்படின்னு லேண்ட்லார்டு வந்து கேட்டு உங்ககிட்ட புது ரெண்ட் கொடுங்க, இது வந்து உங்களுக்கு பொருந்தாது அப்படின்லாம் சொன்னாங்கன்னா கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்லி அவங்க 60,000 பே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதே 60,000 தான் வந்து நீங்களும் போவீங்க, ஆர் மேபி லெஸ் தென் தட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கே ஒழிய அந்த 60,000 மேலே லேண்ட்லார்ட் வந்து ரெண்ட் ஏற்ற முடியாது. 60,000 50,000 நான் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்லக்கூடிய ஃபிகர்ஸ், அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க சரியா. அண்ட் ஹவு லாங் இந்த ஃப்ரீஸ் நடக்க போகுது, எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் அப்படிங்கிறது தெரியாது, எண்ட் டேட் எதுவும் கிடையாது. இப்பொழுதுக்கு இட் இஸ் தேர் இன் பிளேஸ் அண்ட் அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ் இது இருக்க தான் போகுது. வேற ஏதாவது மாற்றங்கள் நிகழும் பட்சத்தில் அவங்களுடைய ஒஃபிஷியல் சேனல்ஸ் வழியாக இன்னும் ஒரு அறிவிப்பு வரலாம்ட்டு எதிர்பார்க்கப்படுது. சரி, இந்த அறிவிப்பு இப்போ கொடுத்துருக்காங்க, இந்த ஃப்ரீஸ் வந்து இட் இஸ் தேர் இன் பிளேஸ், இதையும் மீறி என்னோட லேண்ட்லார்டோ இல்லை வந்து ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டோ வந்து அந்த கம்பெனி வந்து என்னுடைய ரெண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்கன்னா என்ன பண்ணலாம், ஜாஸ்தி கேட்குறாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ADREC.gov.ae அதாவது அபுதாபி ரியல் எஸ்டேட் சென்டருடைய வெப்சைட்க்கு போயிட்டு அங்கே இருக்கிற கஸ்டமர் சர்வீஸ் லைன் கான்டாக்ட் பண்ணியோ இல்லை ஒஃபிஷியல் இமெயில் அட்ரஸ்க்கோ உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரேஸ் பண்ணலாம் சரியா.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: இந்திய செய்திகள்.
2: திமுகவினருடன் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக இந்தியா கூட்டணி கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளமை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் பதிலளித்துள்ளார். இது தொடர்பில் மாநில காங்கிரஸ் கமிட்டியினால் பதிலளிக்க முடியாது. காங்கிரசின் மேலிடமே இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் என்று அவர் கூறினார். காய்தே மில்லத் நினைவிடத்தில் திமுகவினர் கண்டன முழக்கமிட்டது தொடர்பிலும் அவர் கருத்து வெளியிட்டார். திமுகவினருடன் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் முன்னாள் தலைவர் காய்தே மில்லத்தின் 131வது பிறந்த நாளையொட்டி அன்னாரின் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் மரியாதை செலுத்தினார். இதேவேளை முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலினும் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அமைச்சர் ஆனந்த் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்.
1: இந்திய செய்திகள்.
2: கர்நாடகத்தின் புதிய அமைச்சரவையில் பெண்களுக்கு இடமளிக்கப்படவில்லை என்று சர்ச்சை உருவாகியுள்ள நிலையில் முதல்வர் டி கே சிவக்குமார் பதிலளித்துள்ளார். அமைச்சரவையில் பல காலி பணியிடங்கள் உள்ளதாகவும் வரும் நாட்களில் வாய்ப்புகள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கடந்த புதன்கிழமை டி கே சிவக்குமார் 13 அமைச்சர்களுடன் முதலமைச்சராக பதவியேற்றார். முதலமைச்சர் உட்பட கர்நாடக அமைச்சரவையின் அனுமதிக்கப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 34 ஆகும். கர்நாடக அமைச்சராக ஒரு பெண் கூட பதவியேற்காதது ஏமாற்றம் அளிக்கின்றது என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் மார்கரெட் ஆல்வா அதிருப்தி வெளியிட்டிருந்தார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்திக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையில் உள்ள வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சேவுக்கும் இடையே சந்திப்பொன்று இடம்பெற்றது. இலங்கைக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையில் நிலவும் நீண்டகால மனிதாபிமான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டது. வித்வா புயலுக்கு பின்னர் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு இணையாக மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு பணிகள் குறித்தும் 2025 டிசம்பர் முதல் 2026 ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியை உள்ளடக்கியதாக வெளியிடப்பட்ட மனிதாபிமான முன்னுரிமைகள் திட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இவ்வாறு முன்னெடுக்கப்படும் என்பது குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது.
1: உலகச் செய்திகள்.
2: ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கும் தனக்கும் இடையே நேருக்கு நேர் சந்திப்புக்கு யுக்ரைன் ஜனாதிபதி வாலோடிமிர் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார். ஜெலன்ஸ்கி ரஷ்ய அதிபருக்கு எழுதிய ஒரு பகிரங்க கடிதத்தில் ஐரோப்பாவில் நடக்கும் போர் மீண்டும் அமெரிக்காவின் கவனத்தை ஈர்க்கும் வரை வெறுமனை காத்திருப்பது தவறு என்று கூறினார். மேலும் நேரடி ஈடுபாட்டின் மூலமே யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் அமைதி கிட்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முன்மொழியப்பட்ட பேச்சுவார்த்தைகள் முடியும் காலம் முழுவதும் முழுமையான போர் நிறுத்தம் கடைபிடிக்கப்பட வேண்டும் என்றும் ஜெலன்ஸ்கி அழைப்பு விடுத்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் பாகிஸ்தான் கைப்பற்றியது. 3வது ஒருநாள் போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய ஆஸ்திரேலியா 157 ஓட்டங்களுக்குள் சுரண்டது. பதிலளித்தாடிய பாகிஸ்தான் 41.5 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 161 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4.
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும்
4: ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.

0: இந்த பாட்டை கேட்கும்போது இந்த ரெஃபரன்ஸ் உங்கள்கிட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா வந்து போரே அடிக்காத ஒன்று இல்லையா. இந்த இந்த பாட்டில் வந்து சூர்யா எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார், நம்ம அசன் எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸோ சுட்டுமொழியோட பாட்டு வந்து இட் வாஸ் ரேஜ் அந்த படம் ரிலீஸ் ஆன டைமில், கஜினி படம் ரிலீஸ் ஆன டைமில். அண்ட் நம்ம ஹாரிஸ் அவர்களுடைய கோல்டன் பீரியடில் வந்த ஒரு படம் தான் இது இல்லையா. கஜினியில் வந்து எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போது நம்ம சூர்யா வந்து ஹேர்லாம் ஸ்ட்ரைட்டன் பண்ணி அப்போது பயங்கர ஒரு ஒரு பயங்கர பாப்புலரான ஒரு ட்ரெண்டாக இருந்தது. எல்லாரும் சூர்யா மாதிரி ஹேர் ஸ்டைலாம் வச்சுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அது வந்து எப்போ மாற்றி எழுதப்பட்டது, சுட்டுமொழியோடைய பாட்டை எப்போ கேட்டாலும் நம்ம வடிவேலு அவர்கள் தான் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருவார் இல்லையா. எப்போ மாற்றி எழுதப்பட்டதுன்னா போக்கிரி படத்துக்கு அப்புறமா தான். ஸோ அப்பையிலேருந்து எப்போ இந்த சுட்டுமொழியோட அந்த ஸ்டார்டிங் அந்த பிட் இருக்கு அந்த மியூசிக் பிட், அதை கேட்கும்பொழுது நமக்கு வந்து வடிவேலு டான்ஸ் பண்ணுறது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. நம்மளால் நிறைய பேருக்கு அப்படிதான் இல்லை, ஏன்னா இது மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சில ரீல்ஸ் எல்லாம் கூட நான் பார்த்தேன். எனிவே ஸோ அந்த ஒரு பவர் வந்து நம்ம வடிவேலு அவர்களுக்கு மட்டும்தான் இருக்குது இல்லையா. சச் அன் அமேசிங் டேலண்ட், அவர் சச் அன் அமேசிங் ஆர்டிஸ்ட் நம்ம வடிவேலு அவர்கள். எனிவே குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:12 ஆகி இருக்கு மெரிசல் மார்னிங்கில். நான் கீர்த்தனா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் சர்வம் ஜே ஜே படங்கள் அந்தலாம் பாட்டு உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இங்கே நம்ம யூஏயில் இப்போ நேத்திலேருந்து ஒரு புது இனிஷியேட்டிவ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் ஆன்லைனில் கூட நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு ஆன்லைன் பிளெட்ஜ் ஒன்று, ஒரு உறுதிமொழி ஒன்று, அது எடுத்ததுக்கப்புறமா டிஜிட்டலி ஒரு சர்டிஃபிகேட்டும் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அண்ட் நிறையா ரெசிடென்ட்ஸ் அண்ட் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜஸில் இல்லை இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் கமிட்மெண்ட் ஆர் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் உறுதிமொழியை வந்து பகிர்றதை நம்ம பார்த்துருப்போம். என்னது இது, வாட் இஸ் திஸ் நியூ ஆன்லைன் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த ஒரு பர்டிகுலர் இனிஷியேட்டிவ் நம்ம அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமீரக குடிமக்கள் சிட்டிசன்ஸ்க்கும் சரி ரெசிடென்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து பொதுவாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. இது ஒரு நேஷனல் இனிஷியேட்டிவ். லைக் இப்போ இப்போ ஒரு டஃப்பான ஒரு டைமை வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம், ரொம்ப டஃப்பான பீரியட் வந்து கடந்து ஆச்சு. ஸ்டில் நம்ம 100% அந்த ஒரு டஃப்பான பீரியட்லேருந்து கடந்து வந்துட்டோமா அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இவ்வளவு நாட்கள் நம்மளுடைய அந்த அன்சர்டன் சிச்சுவேஷன்ஸ் ஆகட்டும், வாட் எவர் சேலஞ்சஸ் வி ஹேட் கோவிட்லேருந்து ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இல்லை, என்ன சேலஞ்சஸ் வந்தாலும் யுஏயில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உறுதுணையாக இருக்க யார் அப்படின்னு பார்த்தா இந்த நாட்டை ஆளக்கூடிய நம்மளுடைய லீடர்ஸ் தான் இல்லையா. ஸோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணும் விதமாக, நம்ம நேஷனுடைய வேல்யூஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் விதமாக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பிளெட்ஜ் அண்ட் கமிட்மெண்ட் தான் இது. இது ஒரு நேஷனல் இனிஷியேட்டிவ், நம்ம எல்லாருடைய ஒற்றுமையை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருமா சேர்ந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி தான் இது. சந்தோக் அல்வத்தன் அப்படிங்கிற ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன், அவங்க தான் வந்து இந்த ஒரு கம்யூனிட்டி இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அமீரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ஆன்லைனில் போயிட்டு அந்த பிளெட்ஜை படிச்சு பார்த்துட்டு எஸ் ஐ அக்ரி என்னுடைய சப்போர்ட்டை வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஒரு டிஜிட்டல் சர்டிஃபிகேட் நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிளெட்ஜில் வந்து என்ன ஹைலைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, நம்ம யூஏ பிரசிடென்ட் அவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சப்போர்ட் அண்ட் நம்ம வந்து எவ்வளோ லாயலாக இருக்கோம் இந்த கண்ட்ரிக்கே, யூஏ ஆஸ் அ கண்ட்ரி அண்ட் யூஏனுடைய லீடர்ஷிப் மேலே நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கோம் அப்படிங்கிறத வந்து மறுபடியும் அஃபர்ம் பண்ணும் விதமாக சில வரிகள்லாம் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம யூஏ பிரசிடென்ட் அவர்கள் யூனோ values of security, stability and progress இதெல்லாத்தையும் வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம நாட்டை வந்து அழகா கொண்டு போறாரு முன்னோக்கி அப்படிங்கறத வந்து குறிக்கிற மாதிரி ஒரு பிளெட்ஜ் ஆக இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும், நீங்களும் வந்து இந்த இனிஷியேட்டிவ்ல எஸ் என்னுடைய கமிட்மெண்ட் நான் தரேன், நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிக்கணும்னு வச்சிங்கன்னா pledge.ae அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை விசிட் பண்ணிங்கனாலே அந்த பிளெட்ஜ் அண்ட் கமிட்மெண்ட் ஒரு ஒரு 10 lines நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அந்த கமிட்மெண்ட் பார்த்துட்டு அதில் வந்து லைக் இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபியூ லைன்ஸ் நான் படிக்கணும்னா, ஹேண்ட் இன் ஹேண்ட் வி த சிட்டிசன்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் திஸ் பிளெஸ்ட் நேஷன் பிளெட்ஜ் ஆர் லாயல்ட்டி அண்ட் அலிஜென்ஸ் டு ஆர் வைஸ் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போகுது. ஒரு ஒரு ஒரு 10 lines பக்கம் வந்து போகுது சரியா. ஸோ யூஏ வந்து எப்படி இத்தனை ஆண்டுகள் இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நேஷனாக இருக்காங்க, அதுக்கு நம்ம பிரசிடென்ட் அண்ட் லீடர்ஸ் வந்து எப்படி அவங்களுடைய சப்போர்ட்டை கொடுக்குறாங்க, அண்ட் தென் நம்ம வந்து எப்படி சப்போர்ட் பண்ணுங்கிற மாதிரி சில பாசிட்டிவ் வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஐ திங்க் ஆஸ் ரெசிடென்ட்ஸ் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் கண்ட்ரி நம்ம இந்த பிளெட்ஜ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதனால போய் பாருங்க pledge.ae.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: Back to back.
3: Adutha rendu paattu.

0: கான்டென்ட் ஓவர்லோட் இருந்தா கூட பரவாயில்ல. இன்னும் ஒரு செயல் வந்து காலாகாலமா நம்ம செஞ்சிட்டு இருக்கோம், ஆனா அது எவ்வளவு தவறான செயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்வாயன்மெண்டலிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பட் அது வந்து ஆம்பிளிஃபை பண்ணப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு செய்தி வந்து எல்லாருடைய காதுகளுக்கும் போய் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவா இந்த என்வாயன்மெண்டல் டே வந்து என்வாயன்மெண்ட் டே வந்து நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், இந்த சுற்றுச்சூழல் தினத்தை வந்து அப்சர்வ் பண்றதுக்கு இருக்கிறதுலயே ரொம்ப ஈஸியா ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய ஒண்ணு, எல்லாருமா பண்ணக்கூடிய ஒன்று, ஆபாடி என்னுடைய பங்கு நான் செஞ்சுட்டேன்பா அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வருத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா மரக்கன்றுகள் நடுறது இல்லையா. இந்த சாப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சின்ன சின்ன மரக்கன்றுகளை நடுறது தான் வந்து காலாகாலம் பல வருஷமா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. பர்டிகுலர்லி இந்த என்வாயன்மெண்ட் டேக்காக ஒன்று, இந்த என்வாயன்மெண்ட் டே அன்னைக்கு பண்ணுவாங்க. இந்த மாதிரி என்வாயன்மெண்ட் டே ஒரு வீக் டேல வந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வீக்கெண்டோ இல்லை அடுத்து வரக்கூடிய வீக்கெண்டோ இல்லை இந்த மாசத்துல ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து என்வாயன்மெண்ட் டே செலிப்ரேஷனுக்காக அப்படின்னு சொல்லி நம்மளுடைய குட்டி குட்டி அபார்ட்மெண்ட் ரெசிடென்ஷியல் கம்யூனிட்டிஸ்ல இருந்து, நம்ம பார்ட்டா இருக்கக்கூடிய கிளப்ல இருந்து, ஸ்கூல்ஸ்ல இருந்து, காலேஜஸ்ல இருந்து, ஏன் நிறைய என்ஜிஓஸ் இல்லை இந்த என்வாயன்மெண்ட் வந்து பிரிசர்வ் பண்ணணும் நினைக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ் அண்ட் கார்ப்பரேட்ஸ் எல்லாம் கூட வந்து இதை பண்ணுவாங்க. அப்பாடி என்னுடைய கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டீமுடைய ஹெட் டீம் எல்லாருமா சேர்ந்து மரக்கன்றுகள் நடுற மாதிரி போட்டோஸ் எடுக்கிறது, பிக்சர்ஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, நாலு என்வாயன்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி கோட்டோட சேர்த்து அதை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிட்டு ஓகே டன் ஃபார் திஸ் இயர் அப்படின்ட்டு போயிடுவாங்க. பட் இது வந்து வை இட் இஸ் நாட் சோ ஆப்ட் அப்படிங்கிறது, தட் டூ எஸ்பெஷலி இந்த ஒரு டைம் பீரியட்ல ஏன் அது ஆப்ட் இல்லை, இந்த மாசத்துல ஒரு இந்த சீசன்ல ஏன் ஆப்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சஞ்சீவ்னி சர்மா அப்படிங்கிற ஒரு பாப்புலரான ஒரு என்வாயன்மெண்டலிஸ்ட் அவங்க சோஷியல் மீடியாவில் இதை பத்தின அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தான் வந்து உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து ஆக்சுவலி வேர்ஸ் டைமா இருக்கும் ஃபார் மாஸ் பிளான்டேஷன் டிரைவ்ஸ். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற என்ன, இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சம்மர் தான். ஸோ ஒரு ஒரு வருஷமும் நம்ம பார்த்தோம்னா ஜூன் வந்து இட் இஸ் ப்ரூட்டல், எஸ்பெஷலி வந்து நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தோம்னா டெம்பரேச்சர் 40+50 டிகிரிஸ்க்கு மேலெல்லாம் போயிட்டு இருக்கு. அண்ட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல நடக்கக்கூடிய அந்த கிளைமேட் சேஞ்சின் காரணமாக ஏன் சிலிண்டர் எங்க கோயம்புத்தூரே வந்து அப்படி சுட்டரிக்க ஆரம்பிச்சிச்சு நானும் புலம்பிட்டு இருக்கேன்ல. ஸோ அப்படி கிளைமேட் சேஞ்ச் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டைம்ல காத்தும் ரொம்ப ட்ரையா இருக்கும், வாட்டர் லெவல்ஸும் கம்மியா இருக்கும், ஏற்கனவே வந்து நம்ம பூமி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். அண்ட் இந்த நேரத்துல மெச்சோர்டா இருக்கக்கூடிய ஆண்டாண்டு காலமா சர்வைவ் ஆயிட்டு இருக்கக்கூடிய மரங்களுக்கே இந்த சம்மரை கடந்து போகிறதுங்கிறது ஒரு சேலஞ்சா இருக்கக்கூடிய நேரத்துல பாவம் இதனோடு மரக்கன்று போய் நம்ம நட்டோம்னா அது எவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த யங் சாப்ளிங்ஸால வந்து இந்த ஹீட்டை சர்வைவ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அன்லெஸ் அண்ட் அன்டில் அதுக்கு தேவையான கேர் அண்ட் நர்ச்சரிங் நம்ம கொடுத்தாலே ஒழிய அதால பிழைக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இது பண்ணக்கூடாது அப்படிங்கறது தான் சொல்றாங்க. ஸோ நீங்க எதுக்கு என்வாயன்மெண்டல் டே எனக்கு போய் புதுசு புதுசா நீங்க வந்து மரங்கள்லாம் நடுறீங்க, அது மரம் நடக்கூடிய அந்த டைம்ல தண்ணி கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடிய டைம்ல சம்மர் இல்லாத நேரத்தில் நீங்க நட்டீங்கனால அது பிரயோஜனமா இருக்கும். நீங்க இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம், அதை விட்டுட்டு வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில வயசான சாய்ஸும் கொடுக்குறாங்க. ஏற்கனவே நட்டு வச்சிருக்கக்கூடிய மரத்துக்கு தண்ணி ஊத்தி அதை பராமரிச்சாலே போதும் அப்படிங்கறதையும் தெரிவிக்கிறாங்க. சோ ப்ரொடெக்டிங் எக்ஸிஸ்டிங் ட்ரீஸ் அண்ட் தென் நம்ம ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் ஜெனரேட் பண்ணக்கூடிய இந்த வேஸ்ட் கழிவுகளை வந்து எப்படி கம்மி பண்ணலாம், ஃபுட் வேஸ்ட் வந்து எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம், பிளாஸ்டிக் யூசேஜை எப்படி கம்மி பண்ணலாம், இந்த மாதிரி பேசிக்கான சில விஷயங்கள், சஸ்டெயினபிளான சில ஹேபிட்ஸை வந்து நம்ம டே டு டே லைஃப்ல எடுத்துக்க ஆரம்பிச்சோம்னாலே நம்ம இயற்கைக்கு பண்ணக்கூடிய பெரிய நன்மையாக அது இருக்கும். வாட்டர் பாடிஸை வந்து கன்சர்வ் பண்றது, தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணலாம். அண்ட் இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரி நினைச்ச நேரத்தில் மாஸ் பிளான்டேஷன் பண்ணுறதுனால பெரிய அளவில் மரங்கள்லாம் வந்து நடுறதுனால சயின்டிஃபிக்கலி வந்து இந்த ட்ரீனால ஈகோசிஸ்டம்க்கு என்ன பெனிஃபிட்டு, இந்த நிலத்தில் இந்த இந்த இடத்துக்கு இந்த தட்ப வெப்பநிலைக்கு இந்த மரங்கள் வந்து நடலாமா கூடாதான்ற அந்த பேசிக் நாலேஜ் இல்லாமல் நினச்ச இடத்துல நினச்ச மரங்கள் நடுறதுனால சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஈகோசிஸ்டமும் வந்து டேமேஜ் ஆகும், இந்த நேச்சுரல் பேலன்ஸும் வந்து போயிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கிராஸ்லாண்ட்ஸ் ஆகட்டும், வெட்லாண்ட்ஸ் ஆகட்டும், அந்தந்த இடங்களுக்கு என்னென்ன மரங்கள் வந்து நம்ம நடலாங்கிறத பார்த்து தெரியாமல் நம்ம நடுறதுனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்க போறது கிடையாது. அதனால ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டீங்க, அது ஏன் வந்து கரெக்டான விஷயமா இல்லையா, இப்போ இந்த இந்த டைமுக்கு ஏத்த ஒரு ஆப்டான விஷயமா இல்லையாங்கறத பார்த்து பண்ணலாமேன்னு சொல்லிட்டு என்வாயன்மெண்டலிஸ்ட்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால ப்ளீஸ் உங்களுடைய ஆபீஸ்ல நீங்க இந்த வாரம் ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்க, மரக்கன்றுகள் கொடுக்க போறோம், மரங்கள் நட போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ரீதிங்க் பண்ணுங்க. அது மரங்கள் நடுறது ஆஃப்கோர்ஸ் இட்ஸ் அ கிரேட் திங், பட் இந்த சீசன்ல வேண்டாம். ஓகே,
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: se bude etune.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
5: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செய்யறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்க அல்லது zoho.com இருக்கு வருக. கிச்சன்ல யாரு?
6: மா ரிலாக்ஸ், நான் தான்.
5: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
6: ஐடி பேட்டர்மா. அம்மா உங்களுக்கு மல்டிகிரெயின் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
5: ரொம்ப அடல்ச்சிங்கா இருக்கே.
6: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ் மா.
5: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
6: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டே இல்ல.
1: ஐடி பேட்டர் புரோட்டீன் ராகி மல்டிகிரெயின், நோ சோடா, நோ பிரசர்வேட்டிவ்ஸ், ஒன்லி ரியல் இன்கிரிடியன்ஸ்.
7: சம்மர்
5: வந்துருச்சேன். Terms and conditions apply.
1: Traffic update.
7: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 9680 EMI la unga brand new SUV ku upgrade aagunga.
8: நம்ம ராசல்கோ ரவுண்ட் அபவுட் இருக்கு இல்லையா, டுவர்ட்ஸ் ராசல்கோ ரவுண்ட் அபவுட் போகக்கூடிய அல்லவீர் ரோட்ல ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்கு. அதனால அங்கே டிராஃபிக் கன்ஜெஷன் ஜாஸ்தியாக இருக்கு. பொதுவாகவே இந்த நேரத்தில் இந்த ராசல்கோ ரவுண்ட் அபவுட்டு போகக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரெச் ஆஃப் ரோட்ல டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கிறது தான். ஆனால் இப்போ அங்கே கிராஷ் வந்து இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கன்ஜெஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்க்க முடியுது. ப்ராபப்ளி நீங்கள் அதை கடந்து போகிறதுக்கு நேரம் கொஞ்சம் செலவாகலாம். அதனால பார்த்து பொறுமையாக டிரைவ் பண்ணுங்க.
7: Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.

0: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய். கேட்டீங்களா? பிக் நியூஸ் ஃப்ரம் தி UAE லாட்டரி. அந்த மாபெரும் 30 million grand prize வெற்றியாளர அறிவிச்சாச்சு. Congratulations to Tayab from Nepal. அவரோட lucky number அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற lucky day drawல கலந்துகிட்டு massive 30 million dirhams மற்றும் 5 million dirhams பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAELottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA for 18 and above only. Terms and conditions apply.
1: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. Namma VNCT Global 15 years in Dubai anniversary ke Chennai top 5 locations ana ECR, OMR, Porur, Pammal, Sriperumbudur and Coimbatore and Madurai la inda anniversary sale la double offer oda unga villa va book panunga. Inda 15 year celebration sale la neenga endha villa book pannalum 1 lakh illa 2 lakh illa mottham 15 lakh price discount koodave 15 lakh free grand SUV car, 15 years kana free maintenance, 15 years free rental, total of 30 lakhs worth offer and discounts
0: in the anniversary celebrations sales event coming Sunday June 7th 10 a.m. to 10 p.m. at Park Regis Hotel near Bushman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer miss panniradinga.
2: Indha samrajyathin miga mukkiyamana suyamvarathirku ungalai அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
3: ஹாய், நான் காஃபி.
4: ஹலோ, நான் தான் டிராவல்.
5: வணக்கம், நான் நினைவுகள்.
4: ஹாய், நான் தான் இயற்கை.
2: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
4: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
4: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
6: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
7: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: இது மெரசல் மார்னிங் வித் கீர்த்தனா.
9: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா கோஆப்ரேட்டிவ்.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அமைச்சரவை கூட்டத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்கள் தொடர்பில் ஆலோசனை நடத்தியதாக மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். லஞ்சமில்லா ஆட்சி, போதையில்லா தமிழகம் குறித்து முதல்வர் அறிவுறுத்தியதாக அவர் தெரிவித்தார். அதிகபட்சமாக தொழில் முதலீட்டுத்துறைக்கு 37 திட்டங்கள் தொடர்பில் ஆலோசனை நடத்தப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்து முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று முதல்வர் ஜோசப் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது விவாதிக்கப்பட்ட விடயங்கள் தொடர்பிலான அறிவிப்பை அமைச்சர் நிர்மல்குமார் ஊடகங்களுக்கு தெரிவித்து வருகின்றார். லஞ்சம் இல்லாத ஆட்சி, போதையில்லா தமிழகம் தொடர்பில் தமிழக முதல்வர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். தாவைக்கா அரசின் இலக்கு குறித்தும் முதல்வர் வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இளைஞர் மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பிலும் ஆலோசனை நடத்தப்பட்டதாக அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். பாஜகவின் முன்னாள் தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகியுள்ளார். அவரது ராஜினாமாவை கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நவீன் அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக தேசிய பொதுச் செயலாளர் அருண்சிங் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகும் அண்ணாமலையின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். சமீபத்தில் டெல்லி சென்றிருந்த அண்ணாமலை நிதின் நவீன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களை சந்தித்து தனது ராஜினாமாவை கையளித்திருந்ததாக அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் தற்போது அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இன்று புதிய அறிவிப்பை வெளியிட உள்ளதாக அண்ணாமலை நேற்று அறிவித்திருந்தார். இந்திய நேரப்படி இன்று நண்பகல் 12 மணியளவில் அப்புதிய அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: வங்கிகளில் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: அமெரிக்காவினால் இலங்கைக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்ட LNS சமுத்திர விஜய போர்க்கப்பல் இலங்கை கடற்படை சேவையில் இணைக்கப்பட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது. ஒரு கப்பலை நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக இலங்கை கடற்படை குழுவானது இதுவரை மேற்கொண்ட மிக நீண்ட பயணமாகவும் பனாமா கால்வாயினூடாக இலங்கை கடற்படை மேற்கொண்ட முதலாவது பயணமாகவும் இது அமைந்துள்ளது. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் வடகொரியாவுக்கு செல்லவுள்ளார். இதற்கு முன்னர் 2019 ஷி ஜின்பிங் பியாங்யாங் சென்றிருந்தார். சுமார் 7 வருடங்களின் பின்னர் அவர் அரிதான இப்பயணத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 8-9 தேதிகளில் சீன ஜனாதிபதி வடகொரியாவில் இருப்பார் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
3: Business update. Business update.
4: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: உலக சந்தையில் தங்கத்தின் விலை இன்று கடும் சரிவை சந்தித்துள்ளது. கடந்த சில நாட்களாக ஓரளவுக்கு நிலையாக இருந்த தங்கத்தின் விலை இன்று கடும் சரிவை சந்தித்துள்ளது. இதற்கமைய ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 0.90% சரிந்து 4,437 டாலராக உள்ளது. வெள்ளியின் விலை 2.16% சரிந்து 72.17 டாலராக உள்ளது. சென்னையிலும் தங்கத்தின் விலை குறைந்துள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 115,440 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 14,430 ரூபாயாக உள்ளது. அமீரக சந்தையிலும் இன்று காலை நிலவரப்படி தங்கத்தின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. நேற்று மாலை 538 திரம்ஸ் 80 பில்ஸாக இருந்த 24 கேரட் தங்கத்தின் விலை தற்பொழுது 535 திரம்ஸ் 75 பில்ஸாக உள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை 498 திரம்ஸ் 50 பில்ஸில் இருந்து சுமார் 2 திரம்ஸ் குறைந்து 496 திரம்ஸாக உள்ளது.
3: Business update. Business update.
4: Brought to you by Zoho.com.
5: செய்தி சுருக்கம்
6: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.
7: Weather update
8: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமெரிக்கத்தின் பல பகுதிகளிலும் இன்று புழுதி படர்ந்த வானிலை நிலவும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லேசானது முதல் மிதமான காற்று அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தலாம். இன்று கரையோர பகுதிகளில் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 37 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையலாம். நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அஜ்மான் மற்றும் அபுதாபியில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கெய்மாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
9: Star of the month. Singer SPB.

0: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 10:11 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். பேக் டு பேக் ரெண்டு பாட்டுல ஏப்ரல் மாதத்தில் அன்பே சிவம் படங்கள் இருந்தெல்லாம் உங்களுக்காக பாட்டு நான் பிளே பண்ண போறேன். சரி, ரொம்ப நேரமா வந்து இந்த ஜாலுக்காசோட வவுச்சர் தரேன்னு சொன்னியமா, எப்பதான் தருவேன், இப்போதான் எனக்கு கால் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்க. தோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு நான் கால் பண்ண போகிறேன். ஸோ நேற்றுக்கு வந்து இந்த கேம் விளையாடணும். இது வந்து கோல்டன் சேலஞ்ச் அப்படிங்கிற பேரில் ஒரு குட்டி ஒரு மெமரி கேம் மாதிரி, அதே மாதிரி ஒரு கேம் தான் வந்து இன்றைக்கும் உங்களுக்கு வச்சுருக்கேன். லைக் நேற்றுக்கு சொன்ன மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். டக்குன்னு நான் சொல்கிறத நீங்கள் எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணி கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அந்த வவுச்சர் உங்களுக்கு தரலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி நான் யோசிப்பேன். இட்ஸ் அ வெரி சிம்பிள் கேம். ஓகே, நீங்கள் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா உங்கள் ஃபோன் எடுத்து ஜாய் அலுகாஸ் ஸ்பேஸ் உங்கள் நேம் அண்ட் எமிரேட்டை டைப் பண்ணி 050-252-8940 நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வச்சிங்கன்னா மட்டும் போதும். உங்களுக்கு நான் கால் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து காலை பிக் பண்ணிவிட்டு ரெடியாக வெயிட் பண்ணுங்கள். நம்ம வந்து லைவில் கேம் விளையாடுவோம், சரியா? ஸோ அவ்வளோதாங்க, இன்னும் அனுப்பலைன்னா நீங்கள் அனுப்புங்க எனக்கு வாட்ஸ்அப் வழியாக. ஜாய் அலுகாஸ் ஸ்பேஸ் யூ நேம் அண்ட் எமிரேட் 050-252-8940. பாட்டு கேட்கலாம், பட் அதுக்கு முன்னாடி அடிக்கடி வந்து அன்சேஃபான விஷயங்கள், அன்சேஃபான பொருட்கள் பத்தி நமக்கு வார்னிங் எல்லாம் கொடுக்கறது உண்டு. அதுல வந்து இப்ப அவங்க சொல்லியிருக்கிறது என்ன தெரியுமா, கிட்டத்தட்ட 300 அன்சேஃப் கேஸ் சிலிண்டர்ஸ், சமையல் எரிவாயு சிலிண்டர்ஸ் வந்து கைப்பற்றி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து ஒரு சேஃப்டி வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. எதுக்காக, என்ன ஏது அப்படின்னா, இப்போ பொதுவாக இந்த கேஸ் சிலிண்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், கால் பண்ணுவோம், இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி வச்சிருப்பாங்க கதவுல கேஸ் சிலிண்டர் மேலாம். ஸோ அந்த மாதிரி கால் பண்ணிட்டு அவங்க வந்து நமக்கு சிலிண்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க இல்லையா. அதில் பல பேர் வந்து அன்லைசன்ஸ்டா இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான சேஃபாக இல்லாத கேஸ் சிலிண்டர்ஸ் வந்து மக்களுக்கு விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரீஃபில் பண்ணி விற்கிறது தானே. ஸோ அன்சேஃபான ரீஃபிலிங் ப்ராக்டிசஸ் மூலமாக சிலிண்டர்ஸ் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இதனால வந்து ஃபயர் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கு. அதனால நீங்கள் கேஸ் சிலிண்டர்ஸ் வாங்கும்பொழுது அன்லைசன்ஸ் செல்லர்ஸ் கிட்ட இருந்து வாங்காதீங்க அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. இதுக்காக வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் வேற கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. ஒரு சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணிட்டு அதன் முடிவில் தான் வந்து இதை நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்டி எக்கனாமிக் கிரைம்ஸ் டிபார்ட்மெண்ட் அட் துபாய் போலீஸ் ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் அவங்க தான் வந்து அவங்களுடைய இந்த ரீசென்ட் அவேர்னஸ் கேம்பெயினின் பாகமாக இதை நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. யோர் சேஃப்டி அண்ட் யோர் ஃபேமிலிஸ் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பேரில், சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா செக் பண்ணிக்கோங்க, அவங்க வந்து லைசன்ஸ்டான கம்பெனியா என்ன ஏதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து கொடுக்கறது கரெக்டான ஒரு சேஃபான கேஸ் சிலிண்டர் தானா என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ இல்லை வந்து யாரையாவது பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சஸ்பிஷியஸ் ப்ராக்டிசஸை வந்து யூ கேன் ஆல்வேஸ் ரிப்போர்ட் துபாய் போலீஸோட இந்த போலீஸ் ஐ சர்வீஸ் வழியாக. துபாய் போலீஸோடைய ஸ்மார்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதன் வழியாக நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். இல்லைன்னா 901 கால் பண்ணியும் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது, ஒரு கேஸ் சிலிண்டரை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருத்த போறாங்கன்னா அதுக்கு முன்னாடி டேமேஜ் ஆகாம இருக்கா, இல்லை வந்து ரொம்ப அரிச்சு போய் ஏதாவது இருக்கா, கரோஷன் ஆர் லீக் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கா என்ன ஏதுங்கிறத நீங்க பாருங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல நம்ம ரிஸ்கே எடுக்க முடியாது. கம்மியா கொடுக்குறாங்க, ரொம்ப லைக் மார்க்கெட் ப்ரைஸை விட ரொம்ப கம்மியாலாம் தராங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி ஏதாவது சஸ்பிஷியஸா இருந்ததுன்னா பிளீஸ் நீங்க வந்து அது வாங்காதீங்க. ஏன்னா அது எல்லாத்த விட நம்ம சேஃப்டி என்ன நம்ம உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: back to back
3: rendu paattu

0: இருக்கும் மார்ச் மாதத்தில் எல்லா நாளும் விடுமுறை நாளே ஏப்ரல் மாதத்தில்
1: பேக் டு பேக்
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் No.1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
3: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
4: Denso's UAE's first distributor, 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்.
5: JM பிராண்ட் ஏசிடா,
6: JM பிராண்ட் ஏசிடா.
7: தன்யா ரெஃப்ரிஜரேஷன், ஷார்ஜா, துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: We'll be back after a short commercial break.
1: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் அலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14th வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

பல விஷயங்கள்ல எப்பவுமே வந்து என்னதான் ஒரு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அதுல வந்து ஏதாவது ஒரு குறை வந்து கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஹியூமன் மென்டாலிட்டி. ஸோ அப்படி ஏதாவது குட்டி குட்டி குறைகள் எல்லாத்தையும் தள்ளி வச்சாலும் கூட ஆன் த ஹோல் நம்ம பார்த்தோம்னா அமீரகத்துக்கு வரவங்க ஒரு 2 வருஷத்துல திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறேன்ப்பா அப்படின்னு வரவங்கல எத்தனை பேர் வந்து டெக்கேஜ் அண்ட் டெக்கேஜ் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த நாடு பிடிக்கலன்னா அவ்வளோ வருஷம் யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க. ஸோ அப்படி நம்மளை நிறைய பேர் வந்து பல ஆண்டுகளாக அமீரகத்தில் வசிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். இன்னும் நிறைய பேர் வந்து இன்னும் ஹாப்பியாகவும் வந்து அமீரகத்தில் இருக்கணுங்கிற ஒரு கனவோடு வந்திருப்பாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் லைக் செட் நம்மளை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ணியிருக்காங்க. என்னன்னா இப்போ கோடைக்காலம் ஆரம்பிச்சாச்சு அண்ட் துபாயில் டெலிவரி ரைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இளைப்பாறத்துக்காக இந்த வெயில் நேரங்களில் வந்து ரெஸ்ட் பண்ணுறதுக்காக குளிர்சாதன வசதி இருக்கக்கூடிய ஒரு 40 ஓய்வறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரெஸ்ட் பண்ணுற மாதிரியான டெலிவரி ரைடர்ஸ் ரெஸ்ட் ஏரியாங்கிற பெயரில் நம்ம துபாயினுடைய பல இடங்களில் நம்ம ஆர்டிஏ அமைச்சிருக்காங்க. ஹெசா ஸ்ட்ரீட், அதுக்கப்புறம் வந்து ஆல்கவனீஜ், பர்ஷா, சத்வா, இங்கே நம்ம கராமா, அர்ஜான், உம்ரமுல்னு சொல்லிட்டு இந்தந்த இடங்களில் வந்து இப்போ இனிஷியலி ஒரு 40 குளிர்சாதன ஓய்வறைகள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தட் டெலிவரி ரைடர்ஸ் போய் ரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. வாட் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ் இல்லை. நாட் ஜஸ்ட் டெலிவரி ரைடர்ஸ், இப்போ வந்து நமக்கு நம்மள மாதிரி மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக கூட வந்து இன்னொரு அழகான இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த பூனைகளுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுற மாதிரி ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக இயங்கக்கூடிய இந்த செல்ஃப் ஃபீடிங் சிஸ்டம்ஸ் எல்லாம் கூட வந்து கொண்டு வந்திருக்காங்க. செல்ஃப் ஃபீடிங் கியோஸ்க்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க துபாயில் இருக்கக்கூடிய சில பப்ளிக் பிளேசஸ் அண்ட் பீச்சஸில். அண்ட் பல இடங்களில் வந்து பறவைகள்லாம் வந்து தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு இந்த ஃபவுண்டன் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஒரு செடியிலேருந்து ஒரு ஒரு பேர்ட்லேருந்து ஒரு பூனையிலேருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாடு தான் நம்ம அமீரகம்.

மார்னிங் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year 0 VAT, 0 interest and 9.66 AD EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
1: நத்திங் மேஜர். 311-ல கொஞ்சம் இருக்கு இன்னும் டிராஃபிக். அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம ராசல்கோர் ரவுண்ட் பாட்டை நோக்கி போகக்கூடிய இந்த அல்லவீர் ராசல்கோர் ரோடு அங்கே ஒரு கிராஷ் ஒன்று ஆயிருக்குன்ட்டு. அந்த கிராஷ் கிளியர் ஆகி அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் முன்னாடியே பார்த்தோம்னா அந்த சேம் ரோடு இன்னும் ஒரு கிராஷ் ஆகியிருக்கு. அதனால இன்னைக்கு மார்னிங்லேருந்தே அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரெச்சில் மட்டும் டிராஃபிக் கிளியரே ஆகலை. ஸோ அந்த பக்கம் நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிலேஸ் எதிர்பார்க்கலாம், பிகாஸ் தேர்ஸ் அனதர் கிராஷ்.
0: டிராஃபிக் அப்டேட் was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
2: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
3: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
4: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
3: டேய் பிசினஸ் பிச்சிகிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
6: மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள்.
7: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
8: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
9: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருகை.

0: மெர்சல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஜாய் லுகாஸ் வழங்குற 500 dirhams வவுச்சர் நான் தரப்போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க. இதுல கலந்துக்கணும்னா ஒரு கேம் ஒன்று விளையாட போறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அபிஷா லைன்ல இருக்காங்க. ஹாய் அபிஷா.
1: ஹாய்,
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க?
0: ஃபைன் அபிஷா. எந்த ஊர் உங்களுக்கு?
1: கன்னியாகுமரி.
0: நைஸ். சோ ஆபீஸ்ல இருந்து ரேடியோ கேட்டுட்டு இருக்கேன்னு
1: சொன்னீங்கல்ல? ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நான் ரேடியோல பேசுறேன்.
0: அப்படியா, பேசதே இல்லையா நீங்க?
1: இல்ல, இது வரைக்கும் பேசனதே இல்ல.
0: ஓ, அப்ப சைலன்ட் லிசனர். நீங்க கால் எல்லாம் பண்ண மாட்டீங்க?
1: இல்ல, நான் டெக்ஸ்ட் பண்ணுவேன் பட் கால் பண்ண மாட்டேன். இப்போ மூவி டிக்கெட் அந்த மாதிரி இருந்தா டெக்ஸ்ட் பண்ணுவேன் பட் கால் பண்ணதே இல்ல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்றேன்.
0: சோ நைஸ், சோ ஹாப்பி அபிஷா என்னோட ஷோல நீங்க பேசினது. ஓகே, சரி, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கேம் விளையாட போறோம், சரியா?
1: ஓகே.
0: உங்க மெமரி பவர் எப்படி?
1: அந்த அளவுக்கு இல்ல பட் ஓகே.
0: இப்போ நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா டக்குனு அதை திருப்பி உங்களால உடனே சொல்ல முடியுமா? தெரியுமா? வேதா டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன்ல ஒரு சோக்கர், ரத்னா ஜுவல்லரி கலெக்ஷன்ல ஒரு ரூபி எமரல்ட் நெக்லஸ், 18 கேரட் டெய்லி வேர் பிரேஸ்லெட், அவ்வளவுதான் அபிஷா. சொல்லுங்க.
1: வேதா ஜுவல்லரி கலெக்ஷன்ல ஒரு நெக்லஸ், ரத்னா ஜுவல்லரி கலெக்ஷன்ல ஒரு ரூபி டைமண்ட், 18 கேரட்.
0: ஆல்மோஸ்ட் சொல்லிட்டீங்க. எனிவே பரவாயில்ல, நீங்க வந்து கலெக்ஷன் நேம்ஸ் எல்லாம் கரெக்டா சொன்னதுனால ஐ வில் கிவ் இட் டு யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
1: Thank you.
0: சரி, பரவாயில்ல. லைட்டா நீங்க வந்து ஒன்னே ஒண்ணு மட்டும் மாத்தி சொல்லிட்டீங்க. என்னன்னா ரூபி எமரல்ட் சொல்லியிருந்தேன் நானு, நீங்க ரூபி டைமண்ட் அப்படின்னு சொன்னீங்க. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அந்த கன்ஃபியூஷன் வந்து தீக்கிறதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த வவுச்சர் எடுத்துட்டு நேரா ஜாய் லுகாஸ்க்கே போயிடுங்க. பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க, சரியா? அப்படியா, வண்டர்ஃபுல். அப்ப நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும் இல்ல, போங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே. இன்னொரு கிஃப்டா மனசு தொட்ட மெட்டு பாட்டும் உங்களுக்கு நான் தர போறேன். ஓகேயா ஜாலியா? என்ன பாட்டு வேணும்?
1: சிவகார்த்திகேயன் மான் கராத்தே படத்துல ஒரு பாட்டு ரோட்ல இருந்து டான்ஸ் ஆடுவாங்களே,
0: மாஞ்சா போட்டுதான் பாட்டா? நடுவுல அவங்க வந்து பாட்டுலாம் கேட்டுட்டு வவுச்சரும் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வவுச்சர்ஸ் இருக்கு நீங்க வின் பண்றதுக்கு ஃப்ரம் ஜாய்லுகாஸ். எல்லா ஷோஸும் கேளுங்க, ஓகேயா? சோ அபிஷாக்காக மான்கராட்டை படத்துல இருந்து இந்த பாட்டும் பிளே பண்ணிட்டு நானும் அப்படியே கிளம்புறேன். யூ ஹாவ் அன் அமேசிங் வீக்கெண்ட். இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறது வந்து என் மைண்ட்ல ரெஜிஸ்டரே ஆகல, ஏன் தெரியல. ஒரு சில வாரங்கள் அப்படிதான் இருக்கும், வாரம் ஆரம்பமே வீக்கெண்ட் மாதிரி இருக்கும். ஒரு சில வாரங்களில் வீக்கெண்ட் வந்தாலும் அந்த வீக்கெண்ட் ஃபீல் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு டே தான் எனக்கு இன்னைக்கு. சோ யூ ஹாவ் அன் அமேசிங் வீக்கெண்ட். சரியா, வெயில்லாம் வேற ஜாஸ்தி ஆகுது, இந்த கடும் வெப்பம் அப்புறம் ட்ரை ஏர் இதெல்லாம் வர சண்டேல இருந்து ஆரம்பிக்க போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடுங்க, உடம்பு பத்திரமா பாத்துக்கோங்க, சேஃபா டிரைவ் பண்ணுங்க, டிராஃபிக்ல எல்லாம் டென்ஷன் ஆகாதீங்க. அண்ட் மறக்காம 89.4 தமிழ் FM சோஷியல் மீடியா பேஜஸ்ல எங்களோட கனெக்டடா இருங்க. எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லயும் நாங்க இருக்கோம். ஜஸ்ட் ஸ்டே கனெக்டட் வித் அஸ். அண்ட் அபிஷா பாருங்க, அழகா வந்து நம்ம ரேடியோ கேட்டுட்டு இருக்காங்க. ஒர்க்ல அப்படின்னா எப்படி ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பாங்க, சோ ஆப் வழியா தான் கேட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து டிரைவ் பண்ற நேரத்தையும் தாண்டி ஒர்க் பண்ணக்கூடிய நேரத்திலயோ இல்ல வீட்டிலயோ இல்ல வேற ஏதாவது கண்ட்ரிக்கு நீங்க போறீங்கனாலும் கூட நம்ம 89.4 தமிழ் FM ஆப் உங்க போன்ல இருந்ததுன்னா எங்களோட கனெக்டடா இருக்கலாம், சரியா? அவ்வளவுதாங்க. டேக் கேர். பிரியா வர போறாங்க அடுத்ததா மசாலா கேஃபேக்கு, அவங்களோட கண்டினியூ பண்ணுங்க. பை, ஹாப்பி வீக்கெண்ட்.
2: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளதாக தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். இயக்கத்திற்கான உறுப்பினர் சேர்க்கையையும் அவர் தொடங்கியுள்ளார். இந்நிலையில் இதுவரை அவ்வியக்கத்தில் 38,000 பேர் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ்நாடு அரசியல் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கிலேயே இவ்வியக்கம் செயற்படும் என்று தெரிவித்த அவர், புரட்சி மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வருவோம் என்றார். இது யாருக்கும் போட்டியாக உருவாக்கப்படவில்லை என்றார். பாஜகவில் இருந்து விலகிய அவர் இன்று சமூக வலைதளங்களில் நேரலையாக தோன்றி தமது நிலைப்பாடு தொடர்பில் தெளிவுபடுத்தினார். மேலும் சில ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடனான நட்பு தொடர்பிலும் விளக்கம் அளித்தார். கடந்த 18 மாதங்களாக பாஜக தலைமைக்கும் தமக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாகவும், எனது கருத்துக்கு பாஜக தலைமை செவி சாய்க்கவில்லை என்றும் அண்ணாமலை தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இயங்கும் ஏனைய கட்சிகளைப் போன்றே பாஜகவையும் பார்ப்பேன் என்றும் தெரிவித்தார். நாகரீகம் கருதியை அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து தமது நிலைப்பாட்டை அறிவித்ததாக அண்ணாமலை தெரிவித்தார். கர்நாடக மாநில அமைச்சர் ராமலிங்க ரெட்டி தமது பதவியை ராஜினாமா செய்தார். தனக்கு ஒதுக்கப்பட்ட நீர்ப்பாசனத்துறை திருப்தி அளிக்காததால் ராமலிங்க ரெட்டி ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பேரிடர்களின் போது இலங்கையர்கள்.
1: இலங்கை செய்திகள்.
2: பேரிடர்களின் போது இலங்கையர்களாக ஒன்றிணைவதைப் போல் நாட்டுக்காகவும் நாம் ஒன்றிணைய வேண்டும் என இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் அண்மையில் நடைபெற்ற தேசிய சமாதான பேரவையின் 2026 வருடாந்த சர்வமத மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்தார். அண்மைய 5 வருட காலத்திற்குள் பல்வேறு சோகச் சம்பவங்களை எதிர்கொண்ட நமது நாட்டு மக்களுக்கு இப்போது மத்திய கிழக்கு யுத்தத்தின் தாக்கத்தாலும் பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்க நேரிட்டுள்ளது. இந்த சவால்களை எதிர்கொண்டு நாட்டை வலுப்படுத்த வேண்டிய தருணம் எம்முன்னால் காணப்படுவதாக அவர் கூறினார்.
1: உலகச் செய்திகள்.
2: லெபனானில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருவதாகவும் அந்நாடு அமைதிக்கு தகுதியானது என்றும் தாம் நம்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்த முன்னேற்றம் நீண்ட காலமாக நடந்து வருகின்றது, உங்களுக்கு தெரியும் என்றும் வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் குறிப்பிட்டார். தாம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவிடம் பேசியதாக தெரிவித்த அவர், ஹிஸ்புல்லாவிடமும் இது குறித்து பேசினேன் என்று கூறினார்.
1: Was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அபுதாபி மற்றும் அஜ்மானில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாய் ராசல்கைமாவில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 37 டிகிரி செல்சியஸிலும், அல் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதனிடையே இன்று உள்ளக பிராந்தியங்களில் 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதுடன் அவ்வப்போது வலுப்பெற்று புழுதி புயலை ஏற்படுத்தலாம். இதனிடையே ஜூன் 7 தேதி முதல் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடும் கோடை வெப்பம் மற்றும் வறண்ட வானிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரபு மொழியில் அல்கைஸ் என்று அழைக்கப்படும் வளைகுடா பிராந்தியத்தின் பாரம்பரிய கோடைக்காலத்தின் தொடக்கத்தை குறிப்பதாக அமீரக வானியலாளர் ஒருவர் கூறியுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை நண்பகல் 12 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: Good morning, good morning. 89.4 தமிழ் FM ல மசாலா கேஃபே கேக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. RJ பிரியா வந்தாச்சு. ஃப்ரைடேவும் வந்தாச்சு. ஒரே ஜாலி தானா? எங்களுக்கு நாளைக்கு ஓக்கு இருக்கு அப்படின்றீங்களா? சரி விடுங்க விடுங்க, அதெல்லாம் சகஜம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, சண்டேன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நினைச்சு அப்படியே மனசு கொஞ்சம் அப்படியே ஆத்திட்டு தேத்திட்டு இப்போ யூஏ அப்டேட் என்ன அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷோக்குள்ள என்ட்ரு ஆகலாம கொரியர். உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: அதாவது சம்மர் வந்துருச்சு, இன்னும் வர வரப்போகுதுன்னு சொன்னாங்க. பட் இன்னும் கொஞ்சம் உறுதிப்படுத்துற மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்கும் போது என்னென்னலாம் வரப்போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி இருக்கா இல்லையா? சம்மர் தாங்க. ஸோ அதில் என்ன அப்படின்னா, அமீரகத்தில் June 7 முதல் அல்கோய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு கடுமையான கோடை காலம் வந்து தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆகஸ்ட் எண்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் வரைக்குமா அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகாதீங்க. நம்மளே பழகிட்டோம் ஆக்சுவலி இல்லையா, நமக்கு புதுசு கிடையாது. நமக்கு எப்படி நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும்னு தெரியும், எப்படி சம்மருக்கு வந்து டிமிக்கி கொடுக்குறதுன்னு தெரியும். டிமிக்கி அப்படின்ற வேர்டில் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்து ஃபேமஸ் ஆகிட்டேன், அதையும் வந்து பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த விஷயத்தை யார் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எமிரேட்ஸ் வானிலை சங்க தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காரு, விச் இஸ் நல்ல விஷயம். நம்ம முன்கூட்டியே நம்ம எச்சரிக்கை பண்ணுறாங்க இல்லையா, சுயில் உடம்பு பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி வெயில் பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு பேக் டு பேக் ரெண்டு பாட்டு வரப்போது கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஷோல எதை பத்திலாம் பேச போறோம், உங்களோட மைண்டை எதை பத்திலாம் தூண்டி விட போறேன் அப்படின்றத நான் வந்து சொல்றேன். நீங்களும் கால் பண்ண ரெடியா இருங்க. 800-8940. கார்ல போகும்போது மட்டும்தான் நம்ம தமிழகம் கேட்கணுமா? கிடையவே கிடையாது, நெவர். உங்களோட கையிலேயே போன் இருக்கு பாத்தீங்களா, அந்த போன் 24/7 உங்களுக்கு கூடையதான் இருக்கு பாத்தீங்களா. அது வந்து நம்ம தமிழகமோட 89.4 FM ஆப்ப வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எங்க போனாலும், அதாவது ஆண்ட்ராய்ட்லயும் சரி இல்ல ஆப்பிள் கையில் வச்சிருந்தீங்கன்னா அங்கத்துலயும் சரி, நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். லோன்லியா நீங்க கொஞ்ச நேரம் கூட இருக்க கூடாது, இருக்க விட மாட்டோம். பாட கேட்கலாமா? இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: பேக் டு பேக்
3: ரெண்டு பாட்டு.

0: சாப்பாடு குட்டி வச்சுட்டு யாரையுமே சாப்பிட கூப்பிடலாம் எப்படி?
1: அதுக்காக நான் ரோட் ரோடா போய் மைக் போட்டாடா சொல்ல முடியும்.
0: மைக்ல நீங்க சொல்ல வேணானே, அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: டே, இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
5: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
4: உனக்குன்னு அமைது பாரு.
5: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6 ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
3: m4marry.com, where families find each other. உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். ஓகே, இன்னைக்கு நான் கேட்க போற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரிலேட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. எவ்வளவு ஒரு அழுத்தம் திருத்தமா சொல்றீங்க பிரியா, அப்படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குல்ல. ஏன்னா பொதுவாகவே நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்காக சில விஷயங்களை பண்றதை தாண்டி மத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் பண்ணுவோம். சிலது ஒர்க் அவுட் ஆகும், சிலது பயங்கரமா பல்ப் வாங்கும். வாங்கின பல்ப்ல ஒரு வீடே கட்டலாம், அந்த அளவுக்கு பல்ப் வாங்கியிருப்போம் இல்லையா. ஸோ எஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த அட்டக்கத்தி படத்துல தினேஷ் வந்து அவரோட ஆள் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு வருவாரு. என்னடா பண்ணி வச்சிருக்க, இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி அழுவாரு தெரியுமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்சிடென்டா இருக்கலாம். இல்ல அப்படின்னா புதுசா வந்து நம்மளோட ஜிம்ல ஜாயின் பண்ண க்ரஷ் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அதிகமா வந்து கொஞ்சம் நம்மளும் சீன் போடலாமேன்னு சொல்லிட்டு அதாவது வெயிட் எல்லாம் தூக்கி நம்ம கை காலையை நம்ம க்ரஷ் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் உங்களுக்காக நான் சொல்லுவேன். இந்த மாதிரி புதுசா ட்ரை பண்றேன்னு சொல்லி நீங்க பல்ப் வாங்கின ஒரு விஷயம் என்னென்ன, ஆபீஸ் ரிலேட்டடா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கா இருக்கலாம், உங்களுக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இம்ப்ரெஸ் பண்றதுக்கா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கா இருக்கலாம், வாட் எவர், அது என்னன்றதான் நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்ல போறீங்க. என்ன கேக்குறீங்களா, அது ஏகபோகமா இருக்கு, அது என்ன அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க தான் சொல்லணும். எஸ், நான் மறுபடியும் நம்பர் சொல்றேன், 800-8940 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ரேடியோ வால்யூமை கம்மி பண்ணிருங்க. நல்லா இருக்கேங்க. குட் மார்னிங்.
1: குட் மார்னிங்.
0: ஓகே, உங்க பேரு?
1: ஹலோ,
0: உங்க பேரு? பேரு
1: மனசுல இருக்கீங்களா
0: மனசு ஃப்ரீயா இருக்கா இப்ப சொல்லுங்க.
1: போகுது
0: இப்போ பேக் டு பேக் ரெண்டு பாட்டு, ஐ மீன் பேக் டு பேக் இல்லை, அயன் படத்துலேருந்து ஒரு பாட்டு வருது, அப்புறம் 90s நாட் அவுட்லேருந்து ஒரு பாட்டு வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
1: என்னக்கண்ணா 91 போடு.
0: என்னது 90?

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: Flavor Song of the Hour brought to you by Basha Bhai Biryani. Authentic ana Dindukal Siraga Sambar Biryani and Chennai Bhai Vittu Kalyana Biryani ippave rusithu rasikka. Visit Basha Bhai Biryani Karama. Corporate and bulk orders also accepted.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: ரெடியா?
2: நடந்தது
3: நடந்தது,
2: கேமரா,
3: நடக்க போவது
2: ரோலிங்.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும், இல்ல கேங்கா எங்க இருந்தாலும், ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம்.
4: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Align today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.

0: 99.4 தமிழ்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ், நம்ம இதை பத்தி தீவிரமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆனா நல்லா இருக்கு இதெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது இல்லையா. எப்போ ஒரு நாள் பல்ப் வாங்குறோம் அதை கூட ஞாபகம் வச்சுக்கலாம்னா எப்படி நம்ம. ஸோ யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ண போய் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதில் நீங்கள் பல்ப் வாங்கியிருக்கீங்களா, ஐ மீன் அது உல்டாவாக நடந்து பல்ப் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. என்ன இப்போ ஒருத்தர் வந்தார், திடீர்னு கேட்ட க்வெஸ்சன் மறந்து போச்சு போல, அவர் கட் பண்ணிட்டு போயிட்டாரு. சரி, எனிவேஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இந்த மீராவா இந்த பார்த்தாவா அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நடக்கும் பார்த்தீங்களா. நம்ம ஃப்ரெண்டை வந்து நீ தான் மச்சா எனக்கு முக்கியம் அப்படின்னு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே நம்ம போய் நிற்போம். கடைசியில் எனக்கு மீரா தான் முக்கியம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது கூட நம்ம வாங்கின நிறைய பல்பெல்லாம் இருக்கும். ஹலோ, வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹாய், வணக்கம், நான் அஸ்வத் பேசுறேன், துபாயில இருந்து.
0: குட் மார்னிங் அஸ்வத், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேங்க, தேங்க் யூ.
1: இப்போ இதான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன்.
0: அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க பேசுனதுல, பேசிட்டே இருப்போம். ஓகே அஸ்வத், நீங்க சொல்லுங்க, என்ன என்ன பல்ப் வாங்குனீங்க, என்ன புதுசா ட்ரை பண்ணி நீங்க பல்ப் வாங்குனீங்க?
1: ஆக்சுவலி ஃப்ரெண்டோட லவர் பாக்குறதுக்காண்டி பைக் எடுத்துட்டு வந்திருந்தான்.
0: ஆஹா,
1: அதோட பைக்.
0: ஓகே,
1: ஸ்கூல் முனையில போய் நின்றாச்சு. அந்த பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. இவன் என்ன சொன்னா, நான் தனியா போய் வீலிங் பண்ண போறேன் அப்படின்னா.
0: ரைட்டு,
1: சரி ஓகேடா போடா அப்படின்னு. அவன் எனக்கு பயமா இருக்கு, நீ பின்னாடி உட்காந்துக்கோ, வெயிட்டு காண்டி கொஞ்சம் சேர்ந்து எல்லாம் போவோம் அப்படின்னா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு உட்காந்தேன்.
0: வாஸ்தவமான பேச்சு, ஏன்னா அவரு அவரோட ஆள்காலும் அவர் விழலாம், நம்ம ஏன் விழணும்? ஓகே, இப்போ சற்றுமுன் ஒருத்தர் கால் பண்ணாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அவரு கூட வந்து சேம் சிச்சுவேஷன் அவருக்கு ஆச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஐயோ ஐயோ, போங்க எல்லாருமே. அப்புறம் பாய்ஸ் படத்துல சங்கர் சார் வந்து அன்றே கணித்தார் சங்கர்ன்ற மாதிரி இருந்திருக்கு நமக்கு. ஆனா உங்களுக்கு மனசு ஆடுறதுக்காக உங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிருக்கீங்களா நீங்க? இல்ல,
1: அந்த ரிஸ்க்
0: எடுத்ததே கிடையாது. எதுக்கு, நம்ம வாட்டுக்கு இருப்போம் அப்படிதான் பெட்டர். ஓகே, தேங்க்யூ, பாய் அஸ்வத், கிரேட் டே உங்களுக்கு, என்ஜாய் பண்ணுங்க, பாய் பாய் பாய் பாய். ஸோ இப்படிதாங்க பல பேரை நம்பி நம்ம கூட போவோம். நீ தான் எனக்கு முக்கியம், வேற என்ன முக்கியம், ஐயோ அது இருக்கு ஒர்க் எல்லாம் அது முக்கியமா அப்படின்ட்டு போவோம். கடைசியில் நீ முக்கியம் இல்லை போடா அப்படின்ட்டுருவாங்க. என்னது போவா அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி வைஸ், இந்த மாதிரி நம்மளோட பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்க நேரத்தில் இப்போ அடுத்து உங்களுக்கு பிடித்த பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சிம்புவோட பாட்டு, நல்லவேளை சிம்பு அண்ணேன்னு சொல்ல வந்தேன், வாயிலிடுங்க வாயிலிடுங்க. ஓ மை காட், கேட்டு வந்துடும். எதனா ரேடியோ நம்ம மியூசிக்.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
3: Okay. 89.4 Tamil FM. FM. 89.4.
4: Anna, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
5: டே, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
6: A few days later.
4: Anna, business சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
5: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
6: A few days later.
4: டே, பிசினஸ் பிச்சுக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
5: ஆமாண்ணா, எப்படி?
4: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
7: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
8: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
7: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

0: வெல்கம் பேக். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். டைம் கரெக்ட் 11:55 ஆயிட்டு இருக்க நேரத்துல நம்ம கூட பேச போற காலர் வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
1: மேடம் வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம்.
1: தாமரை செல்வன் பேசுறேன்.
0: தாமரை செல்வன், அருமையான பெயர். குட் மார்னிங்.
1: குட் மார்னிங். ப்ரோக்ராம் கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
0: ஓகேங்க.
1: இது நிறைய லைஃப்ல நடந்திருக்கு, பட் அதுல ஒண்ணு அப்படின்னா, எனக்கும் ஒய்ஃபுக்கும் எவ்ரி இயர் வந்து நான் ஒய்ஃபோட பர்த்டே
0: மறந்துடுவேன்.
1: அதுல எப்பவுமே வந்து ஒரு அப்போ 1 இயர் வந்து நான் சரி இந்த முறை அட்வான்ஸா நம்ம அவளுக்கு விஷ் பண்ணிடுறோம் அவ கேக்குறதுக்கு முன்னாலே அப்படின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லா ரிமைண்டர் எல்லாம் மீன்ஸ் அதை மைண்ட்ல வச்சிட்டு இருந்தேன்.
0: சரி.
1: அதே மாதிரி அவளுக்கு வந்து May 1st பிறந்த நாள்.
0: ஓகே.
1: நான் வந்து Midnight 12:00 அவளை எழுப்பிட்டேன். விஷ் பண்ணி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பர்த்டே எல்லாம் விஷ் பண்ணி அவளோட ரியாக்ஷன் எல்லாம் பார்த்தேன். அவளுக்கு ஒரு கன்ஃபியூஸ் ஆயிட்டா. அது பாத்தீங்கன்னா நான் மார்ச் Midnight எழுப்பிருக்கேன் அவளை. என்ன
0: நன்றி வணக்கம். இப்போ அடுத்து ஒரு நல்ல பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மனசு தொட்ட மெட்டுக்காக சுவாதி வந்து ரெக்வஸ்ட் பண்ணிருக்காங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottamittu.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: கூட்டணிக்கு பிரவீன் சக்கரவர்த்தி பெயர் வைத்தது அதிகாரப்பூர்வமற்றது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரவீன் பதிவுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. புதிய கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என்று முத்தரசன் தெரிவித்தார். பிரவீன் சக்கரவர்த்தி பதிவுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் எம்பி வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுகின்றேன் என்று பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். என் மீது நம்பிக்கை வைத்த ராகுல்காந்தி மற்றும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்க்கு மனமார்ந்த நன்றி என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் துணிச்சலான விசுவாசமான மற்றும் நேர்மையான குரலாக ஒலிப்பேன் என்று லட்சக்கணக்கான கூட்டணி தொண்டர்களுக்கு உறுதியளிக்கின்றேன் என்று பிரவீன் சக்கரவர்த்தி பதிவிட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி, பாஜக ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தாவேகாவுக்கு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாக மு வீரபாண்டியன் ஏற்கனவே தெரிவித்துள்ளார் என்று முத்தரசன் குறிப்பிட்டார்.
1: இந்திய செய்திகள்.
2: தமிழ்நாட்டின் எதிர்காலம் அண்ணாமலை என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை தற்போது புது கட்சியை தொடங்கி அரசியல் களத்தில் புதிய ஆட்டத்தை ஆரம்பிக்க உள்ளார் என்று கூறியுள்ளார். தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியில் இருந்து விலகியிருக்கும் நிலையில் ஆந்திர பிரதேச துணை முதல் மந்திரியும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான பவன் கல்யாண் அதுகுறித்து பாராட்டி பேசியுள்ளார். தமிழக அரசியலில் அண்ணாமலைக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் இருப்பதாக அவர் தெரிவித்தார். பாஜகவில் இருந்து விலகி தனக்கான சொந்த பாதையை தேர்ந்தெடுக்கும் அண்ணாமலையின் முடிவை தாம் மதிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். அண்ணாமலை போன்ற நேர்மையானவர்கள் தமிழக அரசியல் களத்தில் தொடர்ந்து நிலைத்து நின்று செயலாற்ற வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை மற்றும் சீனா இணைந்து சூதாட்டம் மற்றும் மோசடிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளன. இணைய வழி சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடிகள் மற்றும் அவை சார்ந்த குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய குழுக்கள் பிற நாடுகளில் இருந்து இலங்கைக்கு இடம்பெயர்வதை தடுப்பதற்காக சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பில் உள்ள சீன தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வெளிவிவகார, நிதி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சுகள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடனான ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதுடன் இருநாடுகளினதும் சட்ட அமலாக்க முகவர் நிறுவனங்களுக்கிடையிலான நடைமுறை ரீதியிலான ஒத்துழைப்பும் வளர்ச்சியடைந்துள்ளதாக கொழும்பிலுள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் மற்றும் விசாரணைகளின் போது பல சட்டவிரோத சூதாட்ட மற்றும் மோசடி நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டு பெருமளவிலான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மொஹசின் நக்வி ஈரானின் உள்துறை அமைச்சர் எஸ்காந்த மொமேனியை சந்தித்துள்ளார். பாகிஸ்தான், ஈரான் இருதரப்பு உறவுகள் மற்றும் பிராந்தியத்தின் தற்போதைய நிலைமை குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியுள்ளனர். பிராந்திய பதற்றத்தை குறைப்பது மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு தொடர்பிலான விவகாரங்கள் குறித்து இருவரும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் பிராந்தியத்தில் நிலையான அமைதியை உறுதி செய்வதற்காக தூதரக ரீதியிலான முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டியதன் அவசியத்தை இரு உள்துறை அமைச்சர்களும் வலியுறுத்தியுள்ளனர்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் உள்ளக பிராந்தியங்களில் இன்று 46 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று பல்வேறு பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்பட்டுள்ளது. அபுதாபியில் தற்பொழுது 35 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மான் மற்றும் ஃபுஜைராவில் 36 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 38 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவாயினில் 39 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைபாவில் 41 டிகிரி செல்சியஸிலும் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வார இறுதியில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் June 7 முதல் அமீரகத்தில் கடும் கோடை வெப்பம் மற்றும் வறண்ட வானிலை நிலவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரபு மொழியில் அல் கைஸ் என்று அழைக்கப்படும் வளைகுடா பிராந்தியத்தின் பாரம்பரிய கோடை காலத்தின் தொடக்கத்தை இது குறிப்பதாக அமெரிக்க வானியலாளர்கள் தெரிவிக்கின்றனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 1 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. Star of the month. Singer SPB.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். எஸ், நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நம்மள டேமேஜ் பண்றதுக்கு வேற யாரும் பஸ் பிடிச்செல்லாம் வர தேவையே கிடையாது. நம்மளே ஆன் டைம்ல பக்காவா வேற லெவல்ல டேமேஜ் பண்ணிப்போம். அதுவும் நம்ம ஹிஸ்டரியில வந்து வேற லெவல்ல ரெக்கார்ட் வேற பண்ணி வச்சிருப்போம். ஸோ அப்படி நீங்க மத்தவங்களுக்காக அப்படின்னு சொல்றதை விட எப்படி சொல்றது, இந்த மாதிரி நான் புதுசா ஒன்னு ட்ரை பண்ண போய் அதை எனக்கு பல்ப் வாங்கிச்சு, எதிர்பார்க்கவே இல்லை, என் லைஃப்ல அதை நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு விஷயம் இருக்குல்ல, அது என்னன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம், யாருங்க இருந்து பேசுறீங்க? நீங்க கூட கால் பண்ணலாம், 800-8940 இந்த நம்பருக்கு. ஹலோ, குட் மார்னிங். தங்களின் பெயர் என்ன?
1: தியாகராஜன்.
0: தியாகராஜன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க.
0: நல்லா இருக்கீங்களா? காலை எப்படி சிறப்பா ஆரம்பிச்சிருக்கா?
1: என்ன
0: நடந்துச்சு?
1: அதாவது
0: உண்மையா சொல்லுங்க, அடி வாங்கினீங்க தானே? அடி வாங்கினீங்க தானே?
1: எனக்கு
0: என்ஜாய் பண்ணுங்க, நெக்ஸ்ட் டைம் மறக்காதீங்க. பை பை பை பை. இந்த மாதிரி சில பேர் வந்து அப்படிதாங்க லவ் பண்ணும்போது வந்துட்டு வேற லெவல்ல இம்ப்ரெஸ் பண்றேன்ற பேர்ல என்னென்னமோ பண்ணுவாங்க. ஆனா ஆஃப்டர் மேரேஜ் யூ ஆர் மை பார்ட்னர்ல எதுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இவர் பாவம் மறந்துட்டாரு, ஒர்க் மேபி இருக்கலாம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு பேக் டு பேக் ரெண்டு பாட்டை வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நீங்களும் கால் பண்ணிட்டு இருக்கீங்க, கோச்சிக்காதீங்க. என்ன பண்றது, ஒரு குறிப்பிட்ட டைம்னு ஒன்று இருக்கு, அதுக்குள்ள பேசி முடிக்கணும்னு இருக்குல்ல. என்ன பண்றது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணும்ல, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா ஃபாலோ பண்ணுங்கடா கேட்குறீங்களா அப்படின்னு யாரும் நம்மளை கேட்டக்கூடாதுல. அண்ட் பாட கேட்டுருவோம். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Back to back. அடுத்து ரெண்டு பாட்டு.

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
3: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவை நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருகிறேன்.

0: முழு பேர் சொல்லி கூப்பிடுறது ரொம்ப ரேர், அதனாலதான் ஷாக் ஆயிட்டேன். ஓகே, மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஓகே, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சரவணனா?
1: ஆமாமா.
0: ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க, என்ன பல்ப் வாங்கினீங்க நீங்க?
1: எங்கதாங்க
0: போய் கத்துக்கிறது?
1: கடைசியில
0: போறேன். ஒரே குதூகலமா போயிட்டு இருக்க நேரத்துல இப்ப அடுத்து ஒரு பாட்டு வரப்போகுது. என்ன பாட்டு அப்படின்னா, புதுப்பேட்டை படத்துல இருந்து யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக்ல விஜய் யேசுதாஸோட வாய்ஸ்ல வந்துட்டு இருக்கு. கேட்ட என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து ஃப்ரெஷ்ஷான பாட்டு கூட வருது, ரெண்டு பாட்டுமே உங்களுக்கு தான். 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜி பிரியா பேசிட்டு இருக்கேன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கொஞ்ச நேரத்துல டிராபிக் அப்டேட் சொல்றேன். நீங்க யாராவது டிராபிக்ல மாட்டிட்டு இருந்தீங்கன்னா பிளீஸ் கால் பண்ணி எனக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். அப்படியே மக்களுக்கு போய் ரீச் ஆயிடுமா இல்லையா? Uh-huh. Yeah.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: யூ ஆர் லிஸ்னிங் டு மசாலா கேஃபே ஓன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
3: மாஸ்டர், சூடா ஒரு பாட்டு.
4: இன்கமிங்.
3: சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: அண்ணாச்சி குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4 கராமா.
1: We'll be back after a short commercial break.
2: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ, இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
3: Denso's UAE's first distributor. 1982 லிருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம் ஜெயம் பிராண்ட் ஏசிடா. ஜெயம் பிராண்ட் ஏசிடா.
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய். 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம். Since 1982.
5: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: 9.4
1: ஓகே, ஸோ எங்கே கிராஷ்னா E311 ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. டிராஃபிக்கும் கொஞ்சம் இருக்குது. D63 ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டாக இருக்குது. D62 கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அண்ட் E11 ஒரு கிராஷ். ஏன், எதற்கு? ஸோ அந்த கிராஷை பார்த்தாலே கொஞ்சம் பதட்டமாகுது, மனசு படப்படப்படப்படா நடிக்குதுங்க. ஸோ ப்ளீஸ், நான் ஏற்கனவே சொன்னது தான், இப்போவும் சொல்கிறேன், டெய்லி கூட நான் சொல்லுவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் லைசன்ஸ் எடுத்துருக்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு சேர்த்து தான். அவங்களுக்கும் சேர்த்தே நம்ம டிரைவ் பண்ணுவோம், பரவாயில்ல, போயிட்டு போகுது, பரவாயில்ல. நமக்கு நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் எதுவும் அவசரப்பட்டெல்லாம் வந்து ஸ்பீடு ஃபைன் வாங்கினா பரவாயில்ல, நமக்கு ஒர்க் தான் முக்கியம் அப்படின்லாம் அழுத்தியெல்லாம் போகாதீங்க தயவு செஞ்சு, ஓகேவா? கொஞ்சம் பொறுமையாகவே போங்க ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். ஓகே,
0: ட்ராஃபிக் அப்டேட் வாஸ் ப்ராட் டு யூ பை ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding.
1: அண்ட் நம்ம கூட பேச போற காலர் யாரங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்.
2: நீங்க மேஜர் பல்ப்னா, ஒரு வாட்டி வைஃபோட பர்த்டேக்கு மஸ்கட்ல இருந்தேன், ஆக்சுவலி ஒமான்ல இருந்தப்போ, ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர். அப்ப வந்து அப்ப ஜெட்டார் வேஸ் இருக்கும், அப்பெல்லாம் வந்து டைரக்ட் ஃபிளைட்ஸ் எல்லாம் இருக்காது, ரொம்ப அதாவது இதுதான் மும்பை போய் டெல்லி போய் தான் போனோம். ஸோ அவங்களுக்கு தெரியாம சர்ப்ரைஸா ரெண்டு ஃபிளைட் பிடிச்சி வீட்டுல போய் இறங்கி, அவங்களுக்கு வந்து May 31st பர்த்டே. ஸோ நான் May 30 வந்து சாயந்தரமே வீட்டுக்கு போயிட்டேன். போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு வீட்டுல சர்ப்ரைஸா அவங்களுக்கு வந்து நைட்டு கேக் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 11:57 எல்லாம் பண்ணிட்டு, அப்படியே நார்மலா ஆஃபீஸ்ல வீட்டுல தூங்குற மாதிரி எல்லாரும் படுத்திருந்து 11:57 ஓகே அலாரம் வச்சு இது பண்ணலாம்னு நினைச்சிட்டு அலாரமும் வைக்கல, கரெக்டா 11:58 தூங்கிட்டேன்.
1: தூங்கிட்டீங்களா? ஏங்க அவ்வளவு எஃபோர்ட் போட்டு 3 flight 4 flight மாறி வந்து
2: காலையில எழுந்தா பார்த்தா தூங்கிட்டேன் போல இருக்கு, மணி 12:10 சரி ஓகே 10 நிமிஷம் தான் பார்த்தா காலைல 7:10 முடிஞ்சது கதை. அதோட அன்னைக்கு காம்பிரமைஸ் பண்றதுக்குள்ள போதும் போதும் நினைச்சு கேக் வேற வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க, நான் நைட்டு மிஸ் பண்ணத்தான் வந்தேன்னு சொன்னாலும் அவளுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா.
1: மிஸ்டர் வேணு, நீங்க மிஸ் பண்ணது வந்து எனக்கே வயிறு எரியுது. அப்போ
2: என்னங்க
1: எல்லாமே வயசு பத்தியே படம் எடுத்து வந்து சொல்றீங்களே, ஆனா கேக்குறதுக்கு நல்லா இருக்குங்க. ஏண்டா நாங்க பல்ப் வாங்கினது உனக்கு நல்லா இருக்கா?
2: அவங்க மறக்க மாட்டாங்க.
1: கேர்ள்ஸ் பத்தி எனக்கு தெரியும், ஏன்னா நானே ஒரு கேர்ள் தானே, நானே ஒரு பெண்ணா உணர்கிறேன்.
2: அவங்க வந்து நமக்கு சிந்திக்கிறதுக்கு 1008 பிரச்சனை இருக்குங்க. அவங்க வந்து இது வந்து அவங்களுக்கு இந்த பர்த்டே விஷஸ் இந்த ஆனிவர்சரி விஷஸ் இதெல்லாம் அவங்க மைண்ட்ல எப்படிதான் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு தெரியாது. கரெக்டா விஷ் பண்ணிடுவாங்க, கிஃப்ட் வாங்கிடுவாங்க, நம்மளுக்கு இனோவேட்டிவா கிஃப்ட்டும் வாங்க தெரியாது, ஒன்னும் பண்ண தெரியாது.
1: அது எதுக்கு பண்றோம்னு தெரியுமில, நீங்க பர்த்டே மறக்க கூடாதுன்றதுக்காக தான் நாங்க அவ்வளவு பண்றோம், ஆனா நீங்க மறந்துட்டீங்களே அப்படின்றத காலம் பூரா சொல்லி காமிப்பாங்க, அலர்ட் ஆயிக்கங்க.
2: ஆமா, அதுக்கப்புறம் 10 ரிமைண்டர் வச்சிருக்கேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடில
1: இருந்து. ஓகே, தூங்கிட மாட்டீங்களே?
3: Thank you.

0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
3: Golden Song of the Hour.
4: Golden Song of the Hour.
5: Brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனசு காணோம்.
7: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
0: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
5: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
6: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
4: நேரம் இப்பொழுது மதியம் 1 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம் செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: மேகதாது விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமாரின் உருவ பொம்மையை எரித்து நாகை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேகதாது விவகாரத்தில் அரசு கள்ள மௌனம் காப்பதாக அதிமுக விமர்சித்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுக்க தமிழ்நாட்டுக்கு உரிமை இல்லை என்று மாநில முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவித்துள்ளதாக அதிமுக சுட்டிக்காட்டியுள்ளது. டி கே சிவகுமாரின் பேச்சு குறித்து கருத்து தெரிவிக்காமல் தமிழ்நாடு அரசு கள்ள மௌனம் காத்து வருவதாக அதிமுக தெரிவித்துள்ளது. மேலும் திருப்பரங்குன்றம் விவகாரத்திலாவது முதல்வர் விஜய் வாய் திறப்பாரா என்று அதிமுக ஐ டி விங் பதிவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை தூணில் தீபம் ஏற்றும் உத்தரவு தொடர்பாக அரசின் முடிவை தெரிவிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதனிடையே மேகதாது விவகாரத்தில் கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமாரின் உருவ பொம்மையை எரித்து நாகை விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு உறுதியாக செயற்பட வேண்டும் என்று மூ வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சிக்கந்தர் தர்கா அருகில் உள்ள சர்வே தூணில் தீபம் ஏற்ற தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மதச்சார்பற்ற கொள்கை நிலையில் நின்று சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க வேண்டியது அரசியலமைப்பு கடமையாகும் என்று அவர் கூறினார்.
1: இந்திய செய்திகள்.
2: கர்நாடகத்தில் அமைச்சராக பொறுப்பேற்ற ராமலிங்க ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த புதன்கிழமை கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் மற்றும் மந்திரிகள் பதவியேற்ற நிலையில் புதிய அமைச்சரவையில் இடம்பெறும் 13 மந்திரிகளுக்கான இலாக்கா ஒதுக்கீடு குறித்த அறிவிப்பு நேற்றிரவு வெளியானது. அதன்படி பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்களுக்கான இலாக்கா ராமலிங்க ரெட்டிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ராமலிங்க ரெட்டி இன்று தனது பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். மனசாட்சிக்கு எதிராக என்னால் செயற்பட முடியாது என்பதால் எனது பதவியை ராஜினாமா செய்கின்றேன் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இலாக்கா ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி தொடர்ச்சியான வீழ்ச்சியினை பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்ட நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் கொள்வனவு விலை 332.27 ரூபாய் காணப்படுகின்றது. விற்பனை விலை 342 ரூபாயாக உயர்வடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பெற ஈரானுடன் ஒப்பந்தம் தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாங்கள் அதை இப்போதே பெற முடியும். நாங்கள் விரும்பினால் அதை தடுக்க அவர்களால் முடியாது என்று நான் நினைக்கின்றேன் என்றார். ஆனால் அதற்கான அவசியமில்லை, அது புதைக்கப்பட்ட நிலையில் உள்ளது என்று ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மேலும் ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தாபா அலி கமீனியை சந்திக்க விரும்பவில்லை என்றும் டிரம்ப் தெரிவித்தார். எனினும் வாஷிங்டனும் தெஹ்ரானும் ஓர் உடன்பாட்டை எட்டினால் இருவரும் சந்திக்கும் வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறினார். அது நடந்தால் நான் மரியாதையுடன் நடந்து கொள்வேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார்.
3: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800 Zoho.
2: உலக சந்தையில் இன்று காலை முதல் உயர்வை சந்தித்திருந்த எண்ணெய் விலை மீண்டும் சரிய தொடங்கியது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் தற்போதைய நிலவரப்படி ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1.03% சரிந்து 92.08 டாலராக உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 0.90% சரிந்து 94.17 டாலராக உள்ளது. இதனிடையே வரவிருக்கும் மாதங்களில் ஐரோப்பாவில் ஜெட் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் போக்குவரத்து ஆணையர் தெரிவித்துள்ளார். ஈரான் போரினால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடி ஜெட் எரிபொருள் விலைகளின் கடுமையான உயர்வுக்கு காரணமாகியுள்ள நிலையில் ஐரோப்பாவில் பற்றாக்குறைக்கான அறிகுறிகள் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம்.
4: was brought to you by Danya Group of Companies since 1982. 89.4 Tamil FM. Namma radio, namma music. Dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dangda dang

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட பேச போற அடுத்த காலர் யார் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி யூஏ அப்டேட் என்னன்னு சொல்லணும்ல, நம்மளோட ஹீரோஸ் பத்தி தான் சொல்லணும்.
1: Seriously,
0: இந்த சம்மர்ல வெளியில நடந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போறதே நமக்கு எவ்வளோ கடுப்பா இருக்கு. ஓ மை காட், என்னடா இது, என்ன வாழ்க்கை அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஆனா இந்த சம்மர்லயும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம அவங்களோட ஒர்க்கை ரொம்பவே சிறப்பா பார்த்துட்டு இருக்க நம்ம டெலிவரி ஹீரோஸ் இல்லையா, டெலிவரி ரைடர்ஸ் வந்து அந்த அண்ணாக்களுக்காகவே வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து இந்த சம்மர்ல யூஏ பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, இந்த வெயில்ல அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக, டெலிவரி ரைடர்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஒரு 40 ஏசி ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. ஏசி வச்ச ரெஸ்ட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. எந்தெந்த ஏரியாவில் அப்படின்னா, அல் பர்ஷால, அல் சத்வால, அல் கராமால, அர்ஜானில் அண்ட் உம் ரமூலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கும். ஏன்னா சீரியஸ்லிங்க, இந்த 2 நிமிஷம் நடக்கிறதுக்கும் ஒரு ஹோல் டே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் எவ்வளோ கஷ்டம் தெரியும். பட் இன்னும் ஸ்வீட்டான பீப்புளாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து வாட்டர் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு ஃபுட் வந்து கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க, நோ சொல்லுவாங்க. டிப்ஸ் கொடுத்தாலும் சில பேர் நோ சொல்லிடுவாங்க. பட் ஸ்டில் அவங்களை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து அவங்களோட ஹெல்த் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தருக்குமே ஒரு பெரிய பெரிய நன்றியை நான் அந்த டைமில் சொல்லிக்கிறேன். நம்மளும் வந்து பண்ணிட்டு இருக்கோம், நீங்களும் வந்து தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். அவ்வளோதான். அண்ட் எஸ்,
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: And in the summer la yaar yaarla உங்களோட வீட்டுக்காகவும் உங்களுக்காகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்களும் ஒரு பெரிய ஹீரோ தாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். உங்களை எப்படி நான் மிஸ் பண்ண முடியும். அண்ட் நம்ம கூட பேச போற காலர், வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் பிரியா, மை நேம் சுதா, ஐ அம் ஃப்ரம் இந்தியா, கேரளா. ஐ அம் காலிங் ஃப்ரம் ஷார்ஜா.
0: ஓகே, ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓகே, உங்க ரிதா என்ன சொன்னீங்க, உங்க பேரு?
3: ரிதா அப்து ரஹீம்.
0: ஓகே, கேரளாவா நீங்க?
3: எஸ்.
0: எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா?
3: சாரி,
0: எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? ஓகே, என்ன என்ன பல்ப் வாங்குனீங்க ரிதா நீங்க?
3: சாரி,
0: என்ன பல்ப் வாங்குனீங்க?
3: இட் மீன்ஸ் ஐ டோன்ட் நோ தமிழ்.
0: யூ நோ தமிழ்?
3: யா.
0: ஆர் யூ ஹியரிங் ஆன் மை ஷோ?
3: Yeah.
0: What is this? Without question paper, how I will explain you? Oh my God. We are talking about getting bulb, okay?
3: Yeah.
0: What bulb you got from your friends?
3: Many things.
0: ஐயோ, சொல்லுங்க, ஒன்னே ஒன்று சொல்லுங்க போதும்.
3: Number 1, I like to learn everything from them. They are my friends.
0: Okay, thank you.
3: Yeah, I want a song.
0: What song?
3: Mani Vangi Vanda, that.
0: In the padam? Which movie? Can you explain me, please?
3: Yeah, Sindhu Bhairavi.
0: Sindhu Bhairavi Lande. But you used to listen Tamil songs, huh?
3: Yeah.
0: But you don't know Tamil.
3: I will sing lots of Tamil, Malayalam, Hindi songs.
0: Oh, international singer, huh?
3: Yeah.
0: Okay, all the best, okay?
3: Thank you, Priya.
0: Thank you so much. I try to play that song, okay?
3: Yeah.
0: Boy. And இப்போ அடுத்து பேக் டு பேக் 2 பாட்டு வந்து கொண்டே இருக்கிறது. கேட என்ஜாய் பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம பேசுவோம். எஸ், மசாலா கேஃபேல ஆர்ஜே பிரியாவா பேசிட்டு இருக்கேன். அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் மறக்காம நம்ம தமிழகமோட ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. பிகாஸ் இங்கே பாத்தீங்களா, தமிழே தெரியலனாலும் நாங்கள் தமிழ் பாட்டு கேட்போம்னு ரொம்ப அழகா வந்து பேசிட்டு போனாங்க. ஸோ உங்க போன்லயும் வந்துட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா லோன்லியா இருக்கிற ஃபீலிங்கே இருக்காது. எப்பவுமே அவங்களோட டிராவல் பண்ணிட்டு இருக்க மாதிரியா இருக்கும், கலகலன்னு இருக்க மாதிரியா இருக்கும். அண்ட் மின்னலை படத்துல இருந்து ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக்ல ஒரு பாட்டு வந்துட்டு இருக்கு. நான் ஒரு நாள் ஹாரிஸ் சார் கிட்ட வந்து கேட்டேங்க ஆஃபீஸ் வந்திருந்த போது, சார் எப்படி சார் உங்க பாட்டு, நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்போஸ் பண்ண பாட்டு கூட இப்போ வரைக்கும் அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு இருக்கு, கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னாரு, நானே அந்த பாட்டை ஒரு 200 தடவை கேட்பேன், எனக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காம இருந்தா மட்டுமே தான் அந்த பாட்டை வந்து ஓகே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 200 times அப்படின்னு யோசிச்சேனா. எனிவேஸ் பாருங்க, அப்படி இருக்கணும் இல்லையா. அண்ட் எஸ் கேட்டு வந்துடலாமா, அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு,

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அண்ட் கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.

எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். சோ என் பக்கத்துல வந்து ஒருத்தர் பளீர்னு ஒரு ட்ரெஸ் போட்டு வந்து நிக்கிறாரு.
1: இருந்துட்டு போறேன்
0: ஆமா,
1: உங்க ரெண்டு பேரையும் மண்டே தொடர்ந்துருவோம். நான் மண்டே வரைக்கும் சாயங்காலம் நான் என் ஷோக்கு போயாகணும்.
0: ஓகே சொல்லுங்க பிரேமோ.
1: சொல்லுங்க பிரேமோ.
0: லைஃப்ல இப்ப நம்ம எல்லா விஷயத்துக்கு வந்து ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்றோம்ன்ற பேர்ல பல்ப் வாங்கியிருப்போம் இல்லையா, அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். நீங்க வாங்கின ஏதாவது ஒன்னு ரெண்டு பல்ப் எடுத்து அப்படி எடுத்து விட்டீங்கன்னா
1: நிறைய இருக்குது.
0: சொல்லுங்க,
1: யதார்த்தமா நடக்கிறது தானே அது. இப்ப சடனா சொல்லணும் அப்படின்னு வந்தா, ஓகே, எனக்கு வந்து சின்ன வயசுல நடந்த சொல்லவா ரீசெண்டா நடந்த
0: ரீசெண்டா சொல்லுங்க, அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
1: ரீசெண்டானா டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தது என்னன்னா, நான் ஸ்கேட் பண்றது கத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ

0: ஸோ லேப்டாப் பேக் போட்டு அப்போ தான் அந்த ஸ்கேட் போர்ட் பண்ணி பழகிட்டு இருக்கேன்.
1: ஓகே,
0: ஸ்கேட் பண்ணிட்டே வருவேன், நடுவில் நிற்பேன், அப்புறம் வந்து பயமாயிடும், அப்புறம் எடுத்து கையில் வச்சுப்பேன், இப்படி போவோம். அப்புறம் ஆஃபீஸ்கிட்ட ஒரு ஏரியா இருக்குது, அங்கே வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஸ்கேட் பண்ணலாம். நான் இப்படி வந்துட்டு இருக்கேன், இப்போ ஒரு பொண்ணு இப்படி கிராஸ் பண்ணுறாங்க.
1: ஓகே,
0: இப்போ யாராவது இப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே ஸ்டைலாக போக பிடிக்கும்.
1: அழகான பொண்ணு வேற,
0: அதெல்லாம் ஞாபகம் இல்லை எனக்கு.
1: ஓகே,
0: நான் ஸ்கேட் பண்ணிட்டு அப்படி வரும்போது இல்லை, தடுக்கி கீழே குப்புற அடிச்சு
1: விழுந்துட்டேன்.
0: போர்டு ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம், லேப்டாப் பேக் ஒரு பக்கம்.
1: என்னடா செதறிட்டீங்க,
0: லிட்டரலா மூணு மூணு டைரக்ஷன்ல. நான் போய் உண்மையே இந்த படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல, நான் போய் ஒரு ரோல் அடிச்சு கரெக்டா அந்த பொண்ணு அங்க காலு கீழே
1: விழுந்தேன். இன்னைக்கு ஒரு அஞ்சு பேர் கால் பண்ணி சொல்லிட்டாங்க,
0: பெண்கள் முன்னாடி உடுறதா வந்து உள்ளதுலே பெரிய ஒரு இன்சல்டிங்கான ஒரு. அந்த இப்ப நீ அந்த பொண்ணா இருந்தா உங்க முன்னாடி இப்படி ஒண்ணு நடக்குதுன்னா ஆக்சுவலா நீ என்ன பண்ணுவீங்க?
1: நான் பாவும் தூக்கி விடுவேன்,
0: கேட்காவதான் செய்வீங்கல்ல. அந்த பொண்ணு இல்ல இப்படி பாத்துட்டு அப்படியே போயிருச்சு, எதுவுமே சொல்ல. எனக்கு அதுவே கொஞ்சம் எனக்கு வந்து விழுந்தது கூட வழி இல்ல, கீழே ஒரு ஒருத்தர் ரத்த கலரியா உருண்டுகிட்டு இருக்கான். என்ன ஆச்சு, அட ஐ ஓகேன்னு கூட கேட்கல, அப்படியே போயிடுச்சு அந்த பொண்ணு.
1: சின்ன வயசுல எனக்கு ஹீல் போட்டுதான் வந்து பழக்கம், சரியா? நார்மல் பிளாட் வாத்தி மாதிரி நடந்துட்டு இருப்பேன், எனக்கு நடக்கவே வராது. ஓகே, ஸோ ஹீல் போட்டு பசங்க டீ ஷாப்பில் ஃபுல்லாக நிறைய பசங்க நின்றுட்டு இருக்காங்க, நானும் அப்படியே அப்படியே ஃப்ரீ ஹேரோட ஜாலியாக ஸ்டைலிஷ் அப்படி நடந்து போயிட்டு இருக்கேன். சரி, நம்மளும் நடப்போம், நம்மளும் ஹீல் போட்டிருக்கோம்ல, நம்மளும் வந்து நல்லா ஸ்டைலிஷாக நடப்போம் நடந்துட்டு இருக்கேன். கீழே விழுந்துட்டேன்.
0: கீழே விழுந்துட்டீங்களா?
1: எந்தையும் தூக்கி விடுறதுக்கு ஒருத்தன் கூட வரல, பக்கத்தில் சேட்டா தான் நின்றுட்டு இருந்தார், நம்ம பிரசாத் சேட்டா, அவர் தான் தூக்கி விட்டாரு. பாவம்,
0: பயமா இருக்கும்,
1: ஒரே அசிங்கமா போச்சு.
0: முன்னாடினா பரவாயில்ல, இப்ப முன்னாடிலாம் வந்து எப்படின்னா வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ஓடிலாம் வருவாங்க. இப்ப வந்து கன்சென்ட்டோட நம்ம வந்து கேட்கணும், ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களை கைப்பிடிச்சு தூக்கி விடுவா அப்படின்னு கேட்கணும், அதுக்கப்புறம் போகணுமா வேணாமான்னு யோசிக்கணும். நம்ம போறதுக்கு முன்னாடி நாலு பேர் வந்துட்டானா நமக்கு அது ஒரு அவமானம். பசங்க இந்த ஆங்கில எல்லாம் யோசிப்போம். இது நடந்திருக்கு எனக்கும் ரெண்டு மூணு வாட்டி, ஐ திங்க் ஒரு வாட்டி மால்ல நினைக்கிறேன், ஸ்கை வாக்ல சம்மர் ஒரு பொண்ணு வந்து கீழே விழுந்துட்டாங்க. ஓகே, சும்மா அப்படியே கால் தடுக்கி, கால் தடுக்கி அப்படின்னா கால் முட்டி போட்டாங்க, அதாவது கால் நடந்து வந்துட்டு போது காலுக்கு முன்னாடி எதுவும் இருந்தா அதை பார்க்காம தடுக்கி விட்டு முட்டுங்கால் அடிபட்டு கீழே விழுந்துட்டாங்க. நான் வந்து பக்கத்துல உட்காந்து இருக்கேன், இப்ப ரஜினி எல்லாம் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பேன், அப்படி பண்ணுவார் தெரியுமா? அந்த மாதிரி நான் அப்படி முன்னாடி எந்திரிச்சு ஒரு நாலு ஸ்டெப் முன்னாடி போயிட்டேன், அதுக்குள்ள ஒரு மூணு நாலு பேர்
1: வந்துட்டானுங்க.
0: எனக்கு வந்து விசாம நம்ம உட்காந்து வேடிக்கையே பாத்துருக்கலாமோ.
1: பாசத்துலயும் நேசத்துலயும் கோயம்புத்தூர் மதுரை தான் அடிச்சுக்கவே முடியாது. நம்ம ஊர்லனா விழுந்துட்டீங்களா அப்படின்னு தூக்கி எடுத்துட்டு போய் அவங்க தண்ணி எல்லாம் கொடுத்து ஓகே வீட்டுல போய் டிராப் பண்ணிட்டு வருவாண்டா நம்ம.
0: இது எப்படின்னா கூட்டத்துல கைத்தட்டல் வரலன்னா அஜித் விஜய் பேரு சொல்லி கைத்தட்டல் வாங்குற மாதிரி இப்ப நீ பண்ணது.
1: கீர்த்தனா சிரிச்சிட்டாங்க எனக்கு, அது உன்னோட காம்ப்ளிமெண்ட் எல்லாம் எனக்கு தேவை கிடையாது.
0: அதான் ஜாலி, திங்கட்கிழமை வரைக்கும் ஜாலியா ஜகஜோதியா இருந்துக்கலாம்.
1: இந்த ஷோல மங்களம் பொங்கல்
0: திங்கள்
1: ஆடினே இருப்பேன்
2: சொல்றேன், எல்லாம் மைக்லயே சொல்லிரணும்.
1: ஓகே ஓகே ரைட்.
0: ஏய் கீர்த்தனாட்ட கேளுங்க,
1: கீர்த்தனாட்ட கேப்போம், இந்த லிங்க் முடிய அப்புறமா கேப்போம். ஒரே தான் போயிட்டா அப்படி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுவோம். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு ப்ளே பண்ண போறேன். நம்ம எஃப்எம்ல வரது பூராமே நல்ல பாட்டு தான், கேட் என்ஜாய் பண்ணுங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. திஸ் இஸ் ஆர்ஜி பிரியா அண்ட் அவர் ஆர்ஜி பிராவோ. அந்த பக்கம் நிக்கிறது ஆர்ஜி கீர்த்தனா, சைலண்ட் மோட்ல இருக்காங்க. இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
3: டும் டும் டுமக்க டம் டம் டமக்க டும் டும் டுமக்க டம் டும் டும் டும் டுமக்க டம் டம் டமக்க டும் டும்

0: சார், என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
1: கை கொடுங்க மேடம், 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்கேன்.
0: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
2: You are listening to Masala Cafe only on 89.4 Tamil FM.
3: Nikana, 91 pode.
4: Enadhu?
3: 90s not.

0: கேளுங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட்

0: DR was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Ready, sir. Light.
2: நடந்தது
3: நடந்தது
2: கேமரா
3: நடக்க போவது
2: நடக்க போவது
4: ரோலிங்
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
5: We'll be back after a short commercial break.
6: ஆரி ஆரி ஆரி
7: ஹலோ ஆரி இல்ல புஹாரி. ஓஜி ஆத்தென்டிக் புஹாரி ரெஸ்டாரண்ட் இப்போ பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பக்கத்துல கிராண்டா ஓபன் பண்ணிருக்காங்க.
0: 24 ஹவர்ஸ் ரெஸ்டாரண்ட், வேர்ல்ட் ஃபேமஸ் சிக்கன் 65 கண்டுபிடிச்சதும் இவங்கதான். 75 இயர்ஸ் ஆஃப் லெகசி இப்போ யுஏஇல வந்தாச்சு. ஒரிஜினல் சிக்கன் 65, ஆத்தென்டிக் மட்டன் பிரியாணி அண்ட் ஃபிளேக்கி மெட்ராஸ் பரோட்டாஸ்னு திருப்தியா என்ஜாய் பண்ணலாம். விசிட் புஹாரி ரெஸ்டாரண்ட் நியர் பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸிட் 4 பர்துபாய்.

89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க. ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்க யூஏ வந்துட்டு இல்ல ரொம்ப சிங்கிளாவே வந்து இருக்கோமோ, எப்படா மிங்கிள் ஆறுது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு ஒரு விஷயம் வந்து நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். நேத்து என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது, இல்ல இல்ல விஷயத்துக்காக தான் வரேன், பட் அந்த குட்டி ஸ்டோரியை சொல்லிட்டு நான் சொல்றேன். நேத்து ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் செட் ஆகாதுன்னு நினைச்சேன், ஆனா என் தம்பிக்கு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி எல்லாமே ஸ்மூத்தா போறத பார்த்தா எனக்கு அப்படியே நான் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னாரு. ஸோ அப்பதான் சொன்னேன், எல்லாத்தையுமே சந்தேகப்படக்கூடாது லைஃப்ல. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பாஸ்ட்ல 1000 விஷயம் நடந்திருக்கும், ஃபியூச்சரை நோக்கி போனோம், நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வைஸ் பண்ணிருந்தேன். ஸோ நீங்களும் இங்க சிங்கிளா இருக்கீங்க, ஸோ ஒரு நல்ல ஒரு வரனா பாத்துட்டு இருக்கீங்கன்னா, M4 மேரி உங்க டீம் துபாயில் இருக்காங்க. ஸோ நாளைக்கு நீங்க போய் அந்த டீமை பார்க்கலாம். எஸ் June 6th வந்து 4 PM டு 9 PM வரைக்கும் நோவச்சல் தேரா சிட்டியில் வந்து நடக்க இருக்கு. ஸோ போயிட்டு மீட் பண்ணுங்க. உங்களோட ப்ரொஃபைல், உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபைல்லாம் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ உங்க ஃபேமிலி பற்றி நான் A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க டீம் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. ஸோ அப்புறம் என்ன, கூடிய சீக்கிரம் வந்து ஒரு இன்விடேஷன் வைப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன், அவ்வளவுதான். அண்ட் இப்போ அடுத்து உங்களுக்கு சில்லாக் சாங் ஆஃப் தி இயர்ல ஒரு நல்ல பாட்டு கொடுத்துட்டு மறுபடியும் வரேன். இது நம்ம ரேடியோ நவ மியூசிக். Relax, song of the hour.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
7: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
8: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.

0: அப்புறம் கிளம்பலாமா, டைம் ஆயிடுச்சு, வயிற்றுக்குள்ள பெல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, என் பக்கத்தில் வேற ஒருத்தன் பயங்கர டென்ஷனாக இருக்கான், வெயிலில் சுற்றிட்டு வந்துடலாமா, இவ்வளோ ஒரு விஷயமா. 89.4 தமிழ் எஃப்எம்ல மசாலா கேஃபே கேட்டுட்டு இருக்கீங்க, ஆர்ஜே பிரியா பேசிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ உங்களுக்கான டிராஃபிக் அப்டேட் கொடுத்துட்டு நான் டாட்டாவே சொல்றேன்.
1: Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer-la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI-la unga brand new SUV-ku upgrade aagunga.
0: ஓகே, ஸோ எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்குன்னா D56 ஆங்காங்கே வந்து டிராஃபிக் இருக்கிறது. ஸோ அந்த பக்கம் போறீங்கன்னா பார்த்துப்போங்க. அண்ட் D62 வந்து டிராஃபிக் இருக்கு. அண்ட் E11 ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ ப்ளீஸ் கவனமாகவே போங்க, மெதுவாகவே போங்க. அண்ட் இப்போ நான் வந்து கிளம்புறேன். இன்னைக்கு நம்ம ஷோ பற்றின ஃபீட்பேக் என்ன அப்படின்றத நீங்கள் பிரியா கிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஆர்ஜே பிரியா அஃபீஷியல் அப்படின்னு இருக்கு, அங்கே வந்துட்டு தெரியப்படுத்தவும். கிளம்ப போறேன்னு சொன்னே கால் மேலே கால் கிளம்புறேன்னா வீட்டுக்கு தாங்க போறேன், மண்டே திரும்பி வந்துடுவேன் நான். அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. எங்களோட நம்மளை தமிழ் எஃப்எம் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, ஃபாலோ பண்ணுங்க எங்கள் பேஜஸ்லாம். டிப்போ டாட்டா, பை பை. அண்ட் அடுத்து நம்ம கிருஷ்ணி வந்து டான் வந்து உட்காந்துட்டாங்க, உங்ககிட்ட அந்த ஸ்டூடியோ கொடுத்துட்டு கிளம்புகிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.
1: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

முடிச்சிடலாமா?

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
2: நேரம் இப்பொழுது மதியம் 2 மணி.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: முன்னாள் அமைச்சர் கே என் நேருவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்தபோது முந்தைய தலைமை வழக்கறிஞர் உறுதியளித்திருந்தார். திமுக ஆட்சியில் வழக்கு பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்திய நிலையில் தவிக ஆட்சியில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கே என் நேருவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு தாக்கல் செய்துள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருந்த கே என் நேரு அக்கால பகுதியில் மேற்கொண்ட லஞ்சம் விவகாரம் தொடர்பாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. வழக்கு பதிவு குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசின் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை கே என் நேரு மீது வழக்கு பதிவு செய்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: கேரளத்துக்கு 2 நாட்கள் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம், கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் நாளை அதி கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயநாடு, கோழிக்கோடு, மலப்புரம் மாவட்டங்களில் நாளை மறுதினம் அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 35,228 உயர்வடைந்துள்ளதாக இலங்கை தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர தெரிவித்துள்ளார். இது கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகையில் 30% முதல் 40% வரையிலான அதிகரிப்பு என அவர் குறிப்பிட்டார். இந்த நோயாளர்களில் அதிகமானோர் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ளதுடன் அவர்களில் பெரும்பாலானோர் கொழும்பு மாவட்டத்திலேயே கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
1: உலகச் செய்திகள்.
2: ஈரான் போரினால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி அதிர்ச்சியும் ஜெட் எரிபொருள் விலைகளின் கடுமையான உயர்வும் இருந்தபோதிலும் வரவிருக்கும் மாதங்களில் ஐரோப்பாவில் ஜெட் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அறிகுறிகள் இல்லை என்று ஐரோப்பா தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு மோதல் காரணமாக கோடிக்கணக்கானோர் பசியின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் மோதல் காரணமாக எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்து வருகின்றது. இதன் விளைவாக கோடிக்கணக்கான மக்கள் பசியின் அபாய நிலைக்கு மேலும் நெருங்கி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை ஜூன் மாதம் வரை சுமார் 100 அமெரிக்க டாலராக நீடித்ததால் உலகளவில் சுமார் 4.5 கோடி மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மைக்கு ஆளாகக்கூடும் என உலக உணவு திட்டம் எச்சரித்திருந்தது. தற்போது அந்த நிலைமை நிஜமாகி வருவதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: சாலையோர அவசர பாதையில் வாகனம் ஓட்ட வேண்டாம் என துபாய் போலீசார் வாகன ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். துபாய் போலீசார் இன்று வாகன ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து விதி மீறல் தொடர்பான எச்சரிக்கையை வெளியிட்டனர். சாலையின் அவசர பயன்பாட்டுக்கான ஓரப்பாதையான ஹார்ட் ஷோல்டரில் வாகனம் செலுத்த வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளனர். போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க சில வாகனங்கள் அவசர பாதையை பயன்படுத்திச் செல்வதை காட்டும் காணொலியையும் வெளியிட்ட போலீசார் இந்த ஆண்டு தொடக்கம் முதல் இதுபோன்ற 4,504 விதி மீறல்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4.
3: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
4: Star of the month. Singer SPB.

0: அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? வெள்ளிக்கிழமை வந்தாச்சு, அடுத்த ரெண்டு நாட்கள் விடுமுறையை எதிர்பார்த்து எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, 7ஆம் திகதியில இருந்து இந்த வெயில் இன்னும் கொஞ்சம் உக்கிரமா இருக்கும், ஒரு வறண்ட ஒரு வானிலை நிலவ போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இப்பவே வந்து நல்லா தண்ணி குடிச்சு கொஞ்சம் ஆரோக்கியமா உங்க உடல் நலத்தையும் நீங்க பார்த்துக்கொள்ளணும். ஏன்னா வெப்பம் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுடைய உடல் சூடும் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதிகரிக்கும். அந்த சமநிலையை பேணுறது தானே மிக முக்கியமான விஷயம். அதை பேணிட்டோம் அப்படின்னு சொன்னா பெரிய பெரிய வேறு வருத்தங்கள் எதுவும் உடம்புக்கு வராது. எனவே அந்த வெப்பத்தையும் வந்து சமமா வந்து உடம்புல வந்து பேண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்து இந்த 15ஆம் திகதியிலிருந்து இந்த வெளிப்புறத்துல வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கான அந்த பகல் நேர விடுப்பு, 2 மணி நேரம் அவங்க வந்து ஓய்வெடுத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து அமலாக போகுது 15ஆம் திகதியில இருந்து. அதுக்கப்புறம் செப்டம்பர் 15 வரைக்கும் அது அமல்ல இருக்கும். அது கொஞ்சம் ஆசுவாசமான ஒரு விஷயமாக இருக்கு. ஆனாலும் கூட இந்த வெயிலை கடந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். எல்லாரும் சேர்ந்து அதை கடந்து வந்துருவோம். அதுக்கப்புறமா வானிலை வந்து நமக்கு ஏற்ற மாதிரியாக அப்படியே மாறி அப்படியே கை கொடுக்கும் இல்லையா? அழகரம் நிகழ்ச்சி கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி வந்திருக்கேன். உங்கள்ட்ட இன்னைக்கு வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்திருக்கேன். எனவே அந்த கேள்விக்கு பதில சொல்லிட்டாங்க அப்படின்னா அடுத்த கேள்விக்கு போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த கேள்விதான் இன்னைக்கு வந்து சுத்தி கொண்டே இருக்க போகுது. என்ன கேள்வி அப்படின்னா, ஆளும் வெயிலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்றீங்களா? அழைப்பெடுங்க 800-8940 என்ற எண்ணுக்கு. ஆளும் வெயிலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி, இதற்கு இந்த பழமொழிக்கு எந்த பொருள் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்க. சரியா, நம்ம தொடர்ந்து பேசலாம் இது அழகரம். அடுத்து 2 பாடல்கள் அடுத்தடுத்து வருது. முதல் பாடல் பொன்னியின் செல்வன் படத்துல இருந்து அகநக, அதுக்கப்புறமா நெஞ்சோரத்தில் அப்படின்னு ஒரு பாடு வருது, நாம கேட்கலாம். அதுக்கு இடையில் ஒருத்தர் வந்திருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம். என் பேரு நாச்சு சுப்பிரமணியன்.
0: சுப்பிரமணியன் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா?
1: ஆளும்
0: வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதினா என்ன?
1: ஆளும் வேலும் பல்லுக்குருதினா உங்களுக்கு தெரியும், அது வந்துட்டு ஆலங்குச்சியும் வேலங்குச்சியும் வந்து பல்லு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஹெல்ப் பண்ணும். நாலும் ரெண்டும் சொல்லுக்கு வருதுன்னா நாலடியாரும் திருக்குறளும் வந்து சொல் நம்மளோட சொல் வளம் நல்லா ஆகுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது வந்து நம்ம நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்மளோட தமிழை வந்து நம்ம நிறைய கத்துக்கிறதுக்கும் நமக்கு வந்துட்டு நாலடியாரும் திருக்குறளும் தெரிஞ்சுக்கணும். அதுல இருக்கிற நம்ம வந்து உண்மையே மட்டும் பேசணும், நம்ம நல்லது மட்டும் பேசணும்ன்றதுக்கு நாலும் ரெண்டும் சொல்லுக்கு வருதுன்னு சொல்லுவாங்கன்றது என்னோட கருத்து.
0: ரொம்ப ரொம்ப சரியா சொன்னீங்க, சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம் இல்லையா? அதுக்கப்புறமா நன்றி நன்றி. சரியா,
1: நன்றி
0: நன்றி. சரி, சரியா சொல்லிட்டாரு, பரவாயில்ல. அடுத்த கேள்வியோட நான் கொஞ்சம் நேரத்தில் வாரேன். சரியா, 2 பாடல்கள் வருது, கேட்டுட்டு வாங்க. இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன். எங்கிருந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கறத வந்து சொல்லுங்க. கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு.
2: Back to back. 2 பாட்டு 2 பாட்டு.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
3: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி UAE-ல உங்க 3 இயர்ஸ் ஜேர்னியா துவங்கி அடுத்த 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
1: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் ஆர் நவ் ஓபன். விசிட் gmu.ac.ae ஆர் கால் 0565-549-5755. Gulf Medical University, where the world comes to learn.
0: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடை பிடிப்பான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் அப்படின்னா அழைப்பிடுங்க 800-894-00 என்ற எண்ணுக்கு. முதல்ல நான் கேட்ட பழமொழிக்கு ரொம்ப சரியான விளக்கத்தை வந்து வந்திருந்தவர் வந்து கொடுத்திருந்தார். ஆளும் வேலும் சொல்ல பல்லுக்குருதி, ஆசை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு இந்த வரிகளை வந்து ஒரு பாட்டில் வந்து வேறு மாதிரி எழுதியிருப்பாங்க. அது கொஞ்சம் வந்துருச்சு, பரவாயில்ல. ஆளும் வேலும், ஆலமர குச்சி, அதுக்கப்புறம் வேலம், இதெல்லாமே வந்து பல்லுக்கு ரொம்ப உறுதியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி, நாலு என்பது நாலடியாரை குறிக்குது, ரெண்டு அப்படிங்கிறது ரெண்டு வரிகளில் வந்து திருக்குறளை குறிக்குது. இந்த ரெண்டு அறநூல்களையும் நாம் படித்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் ரொம்ப இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். இப்ப சொல்லுங்க, அழைப்பிடுங்க 800-894-00 என்ற எண்ணுக்கு. அப்படி இல்லைனா எனக்கு கிருஷ்ணி19 என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து நீங்க ஒரு மெசேஜ் கூட போடலாம், சரியா? என்ன கேள்வி கேட்டேன் அதற்கான பதில் என்ன? அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடை பிடிப்பான், இந்த பழமொழிக்கு என்ன பொருள்? வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். நீங்க யார் பேசுறீங்க?
1: நான் அபுதாபியில இருந்து சோனியா பேசுறேன்.
0: சொல்லுங்க சோனியா.
1: அர்ப்பனுக்கும் வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியும் கொடைப்பிடிப்பாங்கிறது ஒரு பழமொழி. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது அவங்க கிட்ட வந்து செலவு பண்றதுக்கோ இல்ல வந்து குடுக்கறதுக்கோ பணமோ காசோ எதுவுமே இல்ல, சடன்லி அவங்களுக்கு வந்து அந்த செல்வம் அவங்க கிட்ட வந்து சேர்ந்ததுன்னா அவங்க எதுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்கன்னே தெரியாம ஒரு பினான்சியல் மேனேஜ்மெண்டே அவங்க கிட்ட இல்லாம எல்லாத்துக்குமே செலவு பண்றாங்க.
0: அப்படியா?
1: Even for, even they don't want to plan their needs. எல்லாத்துக்குமே செலவு பண்ணுவாங்க. அதனாலதான் லைக் எதுவுமே இல்லாத ஒரு ஆளுக்கு வாழ்வு, அதாவது இஃப் ஹி இஸ் கெட்டிங் டு அ பெட்டர் பொசிஷன், அவங்க வந்து அர்த்தராத்திரினா நடுராத்திரியில கூட நம்ம கொடைப்பிடிக்க மாட்டோம் இல்லையா, வெயில் அடிக்குதுன்னு கொடைப்பிடிப்போம், இல்லைன்னா வந்து
0: மழை பெஞ்சா கூட பிடிக்கணுமே அர்த்தராத்திரியா இருந்தாலும்.
1: இல்ல, தட் இஸ் வாட் அன்னெசசரி திங்ஸ் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்கங்கறதுதான் இந்த மாதிரி ஒரு பழமொழியில வந்து
0: என்ன அப்படின்னா, தமிழ்ல வந்து நிறைய பழமொழிகள் வந்து இந்த மாதிரி தவறா அர்த்தம் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கு. அதுக்காக தான் இந்த கேள்வி நான் கேட்டேன். நீங்க சொன்ன பொருள் வந்து நாம பெரும்பாலும் இப்ப எல்லாருமே புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு பொருள், ஆனா அதனுடைய பொருள் அதுவே இல்ல. அது என்ன அப்படிங்கறது நான் சொல்றேன் கேளுங்க, சரியா?
1: தேங்க்யூ, தேங்க்யூ.
0: நன்றி, நன்றி, நன்றி. சரி, அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடை பிடிப்பான் அப்படிங்கிறது பழமொழியே கிடையாது. இது நாம இப்போ வந்து பெரும்பாலும் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி. இது வந்து அப்படியே திரிந்து மருவி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய உண்மையான பழமொழி என்ன தெரியுமா? அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அப்படிங்கிறது. அர்ப்பணித்து என்பது அப்படியே அர்ப்பணிக்கு அப்படின்னு மருவி இருக்கு. எனவே உண்மையான வள்ளல் அடுத்தவங்களுடைய துயர் துடைக்க எந்த நேரத்திலையும் உதவி செய்வான் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருளாக இருக்கிறது, சரியா? நீங்களும் இந்த அர்ப்பணிக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைப்பிடிப்பான் இந்த மாதிரி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, இல்லைனா இதுதான் பழமொழி இல்லாட்டி நீங்க எங்கேயாவது பயன்படுத்துறீங்க அப்படின்னா மாற்றி கொள்ளுங்க. அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்த ராத்திரியிலும் கொடை கொடுப்பான் அப்படிங்கிறது தான் உண்மையான பழமொழி. நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து ரெண்டு பாடல்கள் வருது. மெட்ராஸ் படத்துல இருந்து ஆகாயம் தீ பிடிச்ச பாட்டு வருது. நிறைய பேருக்கு பிடிச்ச பாட்டு இல்லையா, எனக்கு பிடிச்ச பாட்டு, சேர்ந்து கேட்கலாமா?

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: listening to 89.4 Tamar FM. Tamar FM. Tamar FM. We'll be back after a short commercial break.
1: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டார்.
2: எஸ், ஜெட்டாரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ் பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 திரஹம்ஸ் வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர்ஸ் தான்.
1: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டாரலயே போலாம்.
2: விசிட் ஜெட்டார் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டார் UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க.

0: நகரம் நிகழ்ச்சியை கேட்டுருக்கீங்க. 89.4 தமிழ் பண்பலையில நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். 2:41 ஆகிட்டு இருக்கு. அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, இதற்கு என்ன பொருள் அப்படின்னு தெரியுமா? வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? யாரு பேசுறீங்க? வாஹித் சொல்லுங்க. அப்படியா? சரி சரி சரி சரி சரி, ஓகே வாஹித் சொல்லுங்க. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுனா என்ன?
1: இல்ல இல்ல, உங்க கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது. நான் கால் பண்ணல, நேத்தே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நம்ம
0: நன்றி வாஹித். நன்றி. சரி, தெரிஞ்ச யாராவது இருக்கீங்களா? நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னா என்ன பொருள்? வணக்கம். வணக்கம். சரி, வந்தவங்க வந்த வேகத்துல போயிட்டாங்க. இப்போ ஒருத்தங்க வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: அபுதாபில இருந்து பேசுறேன்.
0: வணக்கம் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: மாட்டுக்கு ஒரு சூடுங்கிறது வந்து காலப்போக்கில் அது மாதிரி வந்துருக்கு. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு
0: அப்படின்னு மாறிவிருச்சு.
2: மாட்டு வியாபாரிகள் விவசாயிகள் ஒரு மாடை வந்து நடக்க விட்டு அதோட காலடி தடத்தை வச்சே வந்து எந்த அளவுக்கு மாடு வலிமையானது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அது சொன்ன ஒரு சொல்லடலாம்.
0: ஆமா ஆமா ஆமா. அது கடைசியில அதனுடைய சுவடுங்கிறது சூடாகி அதுக்கு வேற பொருளும் அர்த்தமும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? பைரவா படத்துல இருந்து நில்லாயோ பாட்டு வருது, அதுக்கப்புறமா மனசு தொட்டு மட்டும் பாட்டு தரணும் இல்லையா? எனவே அழைப்பெடுத்து கேளுங்க, என்ன பாட்டு வேணும் அப்படிங்கறது. இது இழகரம் 89.4 தமிழ் பண்பலையில் நான் கிருஷ்ணி பேசிட்டு இருக்கேன். தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க.

89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன் கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் brought you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
6: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
2: உனக்குன்னு அமைது பாரு.
6: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர June 6 ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்டா.
7: m4marry.com, where families find each other.

0: குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு சொல்வீங்க தானே. குறைக்கிற நாய் உண்மையா கடிக்காதா? குறைக்கிற நாய் கடிக்காதா? பார்த்துருக்கீங்களா? ஆமா, அந்த ஒரு பழமொழியும் நாம வந்து தவறா பொருள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழமொழி தான். குலையும் நாய் கடிக்காது அப்படிங்கிறது தான் அதனுடைய சரியான வடிவம். குலையும் நாய் அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து அப்படி கொஞ்சம் இல்லையா நாய், அந்த நாய்கள் வந்து உங்களை கடிக்காது அப்படிங்கிறது தான். குறைக்கிற நாய் கடிக்காது அப்படியெல்லாம் கிடையாது. சரி, மனசு தொட்டு மட்டும் பாட்டு தரணும் இல்லையா? வணக்கம். நல்லது, வந்தவர் அப்படியே ஓடிவிட்டார், பரவாயில்ல. இன்னொருத்தர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு பாட்டு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம், யாரு பேசுறீங்க, என்ன பாட்டு வேணும்? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், என்ன பாட்டு வேணும்?
1: எனக்கு வந்து ஜோடியில இருந்து அஞ்சாதே ஜீவாசம்.
0: என்ன பேர்னு சொல்லலையே?
1: விஷ்ணுபிரியா.
0: விஷ்ணுபிரியா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: துபாய்.
0: துபாயில இருந்து என்ன செய்றீங்க, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டாச்சு. எனக்கு வந்து ஜோடியில இருந்து அஞ்சாதே ஜீவாசம் வேணும்.
0: யா, கண்டிப்பா.
1: அப்புறம் இன்னொன்னு, நேத்தி வந்து ஒரு கான்டெஸ்ட்ல நான் வின் பண்ணிருந்தேன்.
0: அப்படியா? இந்த ஷோவா இருக்காது இல்லையா?
1: புரியல.
0: நான் உங்களுக்கு இந்த ஷோல அது நடக்கல இல்லையா?
1: ஷோ கிடையாது, கீர்த்தனா ஷோல. பட் எனக்கு அதுக்கு இன்னும் வவுச்சர் வரல.
0: சரி சரி, உங்களுக்கு வரும். நன்றி நன்றி. சரி, அஞ்சாதே ஜீவா பாட்டு வருது அவங்களுக்காக. அத்தோடு நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. மீண்டும் அடுத்த வாரம் திங்கட்கிழமை உங்களை நான் வந்து சந்திப்பேன். அதுவரை விடைபெறும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம்.
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Rock with Raja. Brought to you by ALD Properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda Prime Spot la plot book pannunga.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
1: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: அமீரக செய்திகள்.
3: எபோலா தொற்றினால் பாதிக்கப்பட்ட மூன்று நாடுகளின் பிரிஜைகளுக்கு புதிய விசாக்களை விநியோகிக்காதிருக்க ஐக்கிய அரபு அமீரகம் தீர்மானித்துள்ளது. எபோலா பாதிப்புக்குள்ளான கோங்கோ, உகாண்டா, தென் சூடான் நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கான அனைத்து புதிய விசா வழங்கல்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகத்தின் தேசிய அவசர நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் அடையாளம், குடியுரிமை, சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான மத்திய ஆணையம் ஆகியவை எபோலா வைரஸை சமாளிப்பதற்கான ஆயத்தத்தை வலுப்படுத்த ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளன. இஸ்ரேல் போருக்கு மத்தியில் லெபனானுக்கான உதவிக்கு ஐக்கிய நாடுகள் சபை கிட்டத்தட்ட 640 டாலர் நிதி ஒதுக்கியுள்ளது. ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான இஸ்ரேலின் போரினால் நாடு தத்தளித்து வரும் நிலையில் லெபனானுக்கான உதவி முன்மொழிவை ஐக்கிய நாடுகள் சபை இன்று இரு மடங்குக்கும் மேலாக அதிகரித்தது. 6 மாதங்களில் கிட்டத்தட்ட 640 மில்லியன் தேவை என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. மே இறுதி வரை லெபனான் அரசாங்கத்தின் தலைமையில் ஒரு அவசரகால நடவடிக்கைக்கு ஆதரவளிக்க மார்ச் மாதம் 308 மில்லியன் டாலர்களுக்கு ஐநா முன்மொழிந்தது. ஆகஸ்ட் இறுதிக்குள் மேலும் 331 மில்லியன் டாலர் தேவைப்படும் என ஐக்கிய நாடுகள் சபை கூறியுள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள பாமக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தீர்மானங்களை ஆதரிப்பதாக கூறியதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜயை நேரில் சந்தித்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரிக்கை விடுக்கவும் பாட்டாளி மக்கள் கட்சி தீர்மானித்துள்ளதாக கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்தார். 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று பாமக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஓபிசி, சிறுபான்மை, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கு சமூக நீதி திட்டங்களை செயற்படுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: ஹைதராபாத்தில் மேலும் ஒருவருக்கு எபோலா வைரஸ் தொற்று அறிகுறி காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. காய்ச்சல் அறிகுறியுடன் இருந்த சூடான் நாட்டைச் சேர்ந்த மேலும் ஒருவர் ஹைதராபாத்தில் உள்ள காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் எபோலா வைரஸ் அச்சுறுத்தலுடன் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 2 உயர்ந்துள்ளது. இதற்கு முன்னதாக 35 வயதுடைய மற்றொரு சூடான் நாட்டவர் நேற்று ஹைதராபாத் விமான நிலையத்திற்கு வந்தபோது உடல் வெப்பநிலை பரிசோதனையில் காய்ச்சல் இருப்பது கண்டறியப்பட்டது. உடனடியாக மருத்துவ பரிசோதனைகளுக்காக மருத்துவமனையில் தனிமை வார்டில் அனுமதிக்கப்பட்டார்.
2: இலங்கை செய்திகள்.
3: மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் குறித்த மேலதிக நீதவான் விசாரணை எதிர்வரும் 9 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மறைந்த கபில சந்திரசேனவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்குன்றில் ஆஜராகியிருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன் சி அரசகுலரத்ன மற்றும் அவரது உதவி சட்டத்தரணி உதார முகேந்திர கெமிகே ஆகியோரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரின் சாட்சியமும் பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து மேலதிக சாட்சி விசாரணையை இம்மாதம் 9 வரை ஒத்திவைத்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு உத்தரவிட்டது.
2: விளையாட்டுச் செய்திகள்.
3: பிரிட்டன் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2 ஆட்டம் இன்று தொடர்கிறது. இந்த போட்டியில் தமது முதலாவது இன்னிங்ஸில் பதிலளித்தாடிய நியூசிலாந்து 113 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. இதற்கமைய இங்கிலாந்து அணி தமது 2 இன்னிங்ஸை ஆரம்பித்துள்ளது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து 140 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. இங்கிலாந்து அணிக்கு பென் டக்கெட் மற்றும் எமிலியோ கி ஆகியோர் ஆரம்பத்தை வழங்கியுள்ளனர்.
2: செய்தி சுருக்கம்
1: was brought to you by Danya Group of Companies since 1982.
2: Weather update.
4: brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East, with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அல் வத்வாவில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ரக்னாவில் 19 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அஜ்மான் மற்றும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் அல் ஃபுஜேராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைபாவில் 36 டிகிரி செல்சியஸ் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எதிர்வரும் 7ஆம் தேதி முதல் நாட்டில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் எமது செய்தி சுருக்கம் நிறைவடைகின்றது. அடுத்த செய்தி சுருக்கத்தினை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
5: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட
6: அடுத்த ஒரு மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
7: ராக் வித் ராஜா.
6: ஸ்டே டியூன்ட்.

0: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
0: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஒன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
2: செழித்தையும் தமிழி.

0: மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Rock with Raja, brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. You are back.
2: 1 hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.

0: நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங்னு டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
1: We'll be back. மேலும் விவரங்களுக்கு 800 Zoho-வை அழைக்கவும் அல்லது Zoho.com இருக்கு வருக.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of rock with Raja brought to you by ALD Properties. வெறும் 999 திரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட்ட புக் பண்ணுங்க. You are back.
2: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
0: Rock with Raja.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: டே சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
3: மேலும் சென்றடையுங்கள்.
0: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
1: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான்
0: வந்துடுறேன்.
1: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி சைலண்ட்ல போட
1: மறந்துட்டேன்,
0: கவனிக்கவே இல்ல.
4: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
0: அப்படிலாம் இல்ல.
1: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
0: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
1: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
0: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
1: பிராவோ நிவேதாவோட தனர தனர தி ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
5: தி ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை
6: விஎன்டி குளோபல். 15 இயர்ஸ் அனிவர்சரிக்கு தமிழ்நாடு டாப் லொகேஷன்ஸ்ல வில்லா பிளாட்ஸ் லான்ச் பண்றாங்க. மீட் விஎன்டி டீம் அட் ட்ரீ லான்ச் ஜூன் 7th சண்டே அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல் நியர் புட்ச்மான்.
5: பிராட் யூ பை
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ் கராமா சென்டர் துபாய். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷஸ் ஜுவல்லரி. 40% discount on 22 and 18 carat jewelry making charges ne innum yeralamana offers.
5: This hour of rock with Raja brought to you by ALD properties. Verum 999 dirhams monthly interest free EMI pay panni Trichyoda prime spot la plot book pannunga. You are back. Mastro

0: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
1: ராக் வித் ராஜா.

0: One hour of non-stop Raja hits.
1: Rock with Raja.
2: சிலு சிலு வென குளிர் அடிக்குது.
3: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு
1: நேரம் இப்பொழுது மாலை 4 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங் ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: நடிகர் ரஜினிகாந்தின் மனைவி லதா ரஜினிகாந்த் புதிய இயக்கம் ஒன்றை தொடங்கியுள்ளார். மக்கள் மேடை என்ற பெயரில் புதிய இயக்கத்தை அவர் தொடங்கினார். மாற்றத்தை விரும்பும் அனைத்து தரப்பு மக்களும் எங்களோடு கை கோர்க்கலாம் என்று அவர் காணொலியில் தெரிவித்தார். ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரும் மக்கள் சக்தியாக உருவெடுத்து பல நல்ல காரியங்களை செய்வோம் என்று லதா ரஜினிகாந்த் தெரிவித்தார். இந்தியா கூட்டணி இறந்து புதைக்கப்பட்டு விட்டதென்று பாஜக விமர்சித்துள்ளது. மே 4 இந்தியா கூட்டணி என்ற ஒன்றே இருக்காது என்று கணிக்கப்பட்டிருந்தது. இப்போது அந்த கணிப்பு உண்மையாகிவிட்டது என்று பாஜக தேசிய செய்தி தொடர்பாளர் ஷேஷாத் பூனாவாலா தெரிவித்துள்ளார். இந்தியா கூட்டணி அணி என்பது தற்போது வரும் பேப்பர்களிலும் தொலைக்காட்சிகளிலும் வேண்டுமானால் இருக்கலாம், ஆனால் உண்மையாக களத்தில் இல்லை என்று அவர் கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: அரசாங்கத்தினால் 1 ஹெக்டேயருக்காக வழங்கப்படும் உர மானியம் 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த மானிய தொகை 5,000 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் தெரிவித்தார். இதன் மூலம் 5,02,836 பேர் இந்த மானியத்தை பெற்றுக் கொள்வார்கள் என அவர் சுட்டிக்காட்டினார். இதற்காக அரசாங்கத்தினால் 10,947 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஈரானுக்கு எதிரான எந்தவொரு தாக்குதலுக்கும் பயன்படுத்தப்படும் அமெரிக்க ராணுவ தளங்கள் சட்டப்பூர்வமான இலக்குகளாக கருதப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் அழுத்தங்களையும் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டு நிற்கும் ஈரானின் திறன் நாட்டின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். அரசு தொலைக்காட்சியில் வெளியிடப்பட்ட அவரது கருத்துக்களில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்காக கொள்ளும் திறன் தங்களுக்கு இருப்பதாக கூறினார். இந்த கருத்துக்கள் அண்மையில் அமெரிக்கா ஈரான் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் வெளியாகியுள்ளன. பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏற்கனவே தாக்குதல்கள் மற்றும் பதிலடி நடவடிக்கைகள் இடம்பெற்றுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு தொடர்ந்தும் பதற்றமாகவே உள்ளது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வளைகுடா விமான நிறுவனங்கள் தங்களது சேவை வலையமைப்பை விரிவுபடுத்தி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கத்தார் ஏர்வேஸ் 2026 ஜூன் 5 முதல் தோஹாவின் ஹமாத் சர்வதேச விமான நிலையம் மற்றும் துபாய் சர்வதேச விமான நிலையம் இடையேயான தினசரி விமான சேவைகளை படிப்படியாக அதிகரிக்கின்றது. தற்போது இயக்கப்படும் 2 தினசரி விமான சேவைகள் இன்று முதல் 3 சேவைகளாக உயர்த்தப்படுகின்றன. தொடர்ந்து ஜூன் 15 முதல் 4வது தினசரி சேவை அறிமுகப்படுத்தப்படும். மேலும் கோடைக்கால அட்டவணையின் ஒரு பகுதியாக 5வது தினசரி சேவையும் மீண்டும் தொடங்கப்பட உள்ளது.
3: பிசினஸ் அப்டேட். பிசினஸ் அப்டேட்
4: brought to you by zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit zoho.com or call 800 zoho.
2: ஷார்ஜாவின் ரியல் எஸ்டேட் துறையில் மே மாதத்தில் 3.1 பில்லியன் மதிப்புள்ள 7,119 பரிவர்த்தனைகள் இடம்பெற்றுள்ளன. இது எமிரேட்டின் சொத்து சந்தையில் முதலீட்டாளர்களின் தொடர்ச்சியான ஆர்வத்தை அடிகோடிட்டு காட்டுகின்றது. ஷார்ஜா ரியல் எஸ்டேட் பதிவுத்துறை வெளியிட்ட தரவுகளின்படி மொத்தமாக சுமார் 9.5 மில்லியன் சதுர அடி பரப்பு விற்பனை பரிவர்த்தனைகளில் இடம்பெற்றுள்ளது. ஷார்ஜா ரியல் எஸ்டேட் பதிவுத்துறையால் வழங்கப்பட்ட தரவு உரிமை சான்றிதழ் பரிவர்த்தனைகள் 2,902 பரிவர்த்தனைகளை எட்டியுள்ளன. இது மொத்தத்தில் 40.8% குறிக்கும்.
3: Business update. Business update.
4: Brought to you by zoho.com.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi, and Alliance since 1982. 89.4.
5: 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: Star of the month. Singer SPB.

0: வெல்கம் டு தி ஈவினிங் கரெக் வித் மீ ஆர் ஜெனிவேதா ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஏ இஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக். ஸோ இன்னைக்கு பர்டிகுலர் டே என்னோட லைஃப்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டே. அண்ட் இந்த டே வந்துட்டு ஹவு இட் இஸ் கோயிங் டு டேர்ன் அவுட் அண்ட் இதில் எப்படி முடிவு வரப்போகுது இதெல்லாம் நான் இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் எந்த விஷயத்தையும் நான் உங்களுக்கு டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன், ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் சொல்லுவேன். இந்த மாதிரி வீடியோ ஒரு எடுத்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு படப்படன்னு வருவோம் வராதா சொல்லுங்கள். ஓகே, ஸோ லைஃப்பில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் திடீர்னு நடக்கும். அப்படி இந்த மூமெண்ட்ஸ் நான் இதை சொல்லி ஆகணும். தமிழ் எஃப்எம்குள்ள ஒரு ஆர்ஜேவாக வரணுங்கிறத நான் ரொம்ப நாளாக யோசிச்ச ஒரு விஷயம். எப்போனா நான் துபாய் வந்து ஒரு யூடியூபராக இங்கே வந்து ஒரு யூடியூப் வீடியோ பிளாக் எடுக்க வந்த டைமில் எனக்கு தெரியும் இரண்டு ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ என்னுடைய முதல் பயணம் எங்கேவா இருக்கணும்னா தமிழ் எஃப்எம்குள்ளே எப்படியாவது நுழையணுன்ற ஒரு ஆசையில் நான் வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணேன். ஸோ அது அப்படி வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலமாக பிரேவோ கான்டாக்ட் கிடச்சிது. நான் அப்போ வந்து அந்த பிரேவோட்ட பேசினேன், அவர் எனக்கு ரெஸ்பாண்டும் பண்ணல, என்னை மதிக்கவும் இல்லை. பார்க்கறதுக்கு வேற அவர் பயங்கரமாக இருந்தாரா, சரி ரொம்ப ரொம்ப சீன் போடக்கூடிய ஒரு தம்பி, நம்ம இந்த பாயிண்ட்ட பேசவே கூடாது, இவனும் நமக்கும் ஃபியூச்சர்ல எந்த கனெக்ஷன் இருந்தாலும் நம்ம வந்து கட் பண்ணிடணும்னு நான் முடிவு பண்ணேன். அண்ட் தென் ஒரு இயர் பாஸ் ஆச்சு. ஒரு வருஷம் கழிச்சு நான் திருப்பி இங்கே இருக்கிற விசாலாம் கேன்சல் பண்ணிட்டு இந்தியா போகிற மாதிரி இருந்தது. அப்படி இந்தியா போன பிறகு ஒருத்தங்க கான்டாக்ட் மூலமாக அகேன் தமிழ் எஃப்எம்குள்ளே நுழையக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அப்படி உள்ளே வரும்போது ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சு, நமக்கு ஒன்று வேணும்னா அதுக்காக நம்ம முயற்சி போட்டுகிட்டே இருக்கும்போது அது நம்மளை தேடி வரும் அப்படின்னு. அண்ட் தென் ஒரு ஃபைன் டே நான் பார்க்குறேன், எந்த பையனோட பேசவே கூட நினச்சினோ அந்த பையனோட நம்ம கோ ஹோஸ்ட்டாக கோ ஜோக்காக பயணிக்கிற மாதிரி ஒரு விஷயம் வரும். 2.5 இயர்ஸ் இந்த மொத்த 2.5 வருஷமே நாங்கள் ரெண்டு பேரும் கோ ஜோக் தான் சேர்ந்து தான் ஷோ பண்ணோம். ஸோ இதை இந்த இடத்துல நான் சொல்லி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். இட்ஸ் பீன் 2.5 இயர்ஸ் நான் தமிழ் எஃப்எம் ஜாயின் பண்ணி அப்படின்னு. இது எதுக்கு இவ்வளோ நேரம் இந்த கதையை சொன்னாங்கிறத வந்து சொல்கிறேன். அண்ட் யா ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். லெட்ஸ் ஹேவ் யூ ஏ அப்டேட்.
1: உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நம்ம யூஏ இப்போ வந்து 3 நாடுகளிலிருந்து வீசா வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து எபோலா வைரஸ். ஸோ எபோலா வைரஸுடைய பரவல் பார்க்க முடியறதுனால 3 ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் அங்கிருந்து வரக்கூடிய வரவுக்கான வீசாவை வந்து இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒன்ஸ் அந்த வைரஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது மீண்டும் அது வந்து திறக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.
1: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: பேசலாமா? ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம் யூஏஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
2: பேக் டு பேக் அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு

0: மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: 4:31. ஸோ எஸ், இன்னைக்கு வந்து நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிற சில விஷயங்கள், அந்த இந்த மொமெண்ட் இஸ் ஆல் அபவுட் மீ டாக்கிங் டு யூ. ஸோ திஸ் பர்டிகுலர் டே ஒரு நாள் என் லைஃப்பில் வரும்னு எனக்கு தெரியும், அண்ட் அது இன்னைக்கு தான் எனக்கு தெரியல. இந்த June 5 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து நான் யூஏக்கு வந்து, அதாவது ஒரு ரெசிடெண்ட்டாக யூஏக்கு வந்து 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பட் மார்ச்சில் தான் நான் வந்தேன். மார்ச்சில் நான் வரும்போது ஒரு டூரிஸ்ட்டாக தான் நான் வந்தேன். ஸோ டூரிஸ்ட் விசால நான் ஒரு யூடியூப் பிளாக் எடுக்க வந்தேன். பட் இப்போது இட்ஸ் பீன் 4 இயர்ஸ் நான் யூஏயில் கம்ப்ளீட் பண்ணி, ரெசிடெண்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி 4 வருஷம் ஆகுது. ஸோ எஸ், இன்னைக்கு மற்ற விஷயங்கள்லாம் பேசாமல் யூஸ்வலி பல விஷயங்கள் நம்ம பேசுவோம், அங்கே நடக்குது இங்கே நடக்குது அதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். அது போக வந்து நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள், என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இப்போது இனிஷியலி நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டுருந்துருப்பீங்க இல்லையா, அதாவது நான் வந்த போலேருந்து உங்கள் ஷோ கேட்குறாங்க அப்படின்றவங்க யாராவது இருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் அப்போ ஷோ பண்ணதுலேருந்து இப்போ ஷோ பண்ணதுக்கு இந்தந்த வித்தியாசம் நான் பார்க்குறேங்க, அந்த மாதிரி எனக்கு சொல்லணும் நீங்கள் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. ஏன் இதை நான் இப்போ கேட்குறேங்கிறத இப்போ சொல்ல மாட்டேன், ஸோ ஷோட எண்டில் நான் சொல்கிறேன். பட் ஐ வாண்ட் டாக் டு யூ பீப்புள் ரிகார்டிங் ஹவு திஸ் ஜர்னி வாஸ் வித் யூ. ஸோ தமிழ் எஃப்எம்ல 2.5 வருஷமாக இருக்கிற நிவேதாவோட ரேடியோ நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய ஜேர்னி என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஸோ இன்னைக்கு கம்ப்ளீட் ஷோ இருக்க போகுது. சொன்ன உடனே கால் பண்ணிட்டீங்களே, ஹலோ வணக்கம், ஹலோ ஹலோ. அதே மாதிரி நான் ஆனர் வரும்போது முதல் காலர் ஒருத்தர் பண்ணார், அவர் பேர் மறந்துட்டேன். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், ஆஃப்லைன்ல பேசலாமா?
0: இல்லங்க, ஆன்லைன்ல தான் பேசணும்.
1: ஹலோ.
0: இல்லங்க, ஆன்லைன்ல தான் பேசணும். ஆஃப்லைன்ல தான நாங்க ஹோல்ட் பண்ணி வைக்கிறேன்.
1: ஓகே, ஹோல்ட்ல
0: ஹோல்ட்ல வைக்கணுமா? ஓகே. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: மனசு
0: மனசுட்டு மெட்டுக்கா கால் பண்ணிருக்கீங்க?

0: சாயா வாங்கி குடுக்கிறது வாங்கி.
1: ஆமா, என்னோட ஆனுவல் லீவ்ல என்ன வேலை வாங்கினாரு. அந்த டைம்ல இருந்து தெரியும். சரி, அப்ப என் பேர் சொல்லுங்க. முதல் காலர் உங்களை ஞாபகம். நீங்க தாங்க முன்னாடி இருக்கிறதா பேரே சொல்லிய. It's you, Hari. Okay?
0: Okay,
1: thank you. Hari. Thank you so much. Sripaati kettu vanga, pesala.
2: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch, June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon. Brought to you by Annathangam Gold and Diamonds Karama Center, Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Ne innum yeralamana offers.

மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு சுட சுட புத்தம் புது பாட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். We'll be back after a short commercial break.
1: சம்மர்
2: வந்துருச்சேன்.
3: Terms and conditions apply.

கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் ஜூன் ஒன்லி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா, கலக்கு.
3: A few days later.
1: ஏ, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர், இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படின்னு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO பார்க்க, CEO வானத்தை பாக்குறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி?
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
7: மேடம், ஒரு நிமிஷம்.
1: எஸ்,
7: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
7: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
7: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
7: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படின்னு பாடுவாங்களே.
1: Oh my god, யாரு வரு?
7: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it.
0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அடிங்க.
8: The Evening Correct, presented by
9: VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon.
8: Brought to you by
9: Annathangam Golden Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges ne innum yeralamana offers.
10: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
11: Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு மனசு தொட்டுமிட்டு.
2: ஏய் கண்ணுக்குட்டி,
3: சொல்லுங்க மாமா குட்டி. என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
2: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா? நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா ஏதோ ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்ன
1: நேரம்? இப்பொழுது மாலை 5 மணி.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எதிர்வரும் ஜூன் 18 தேதி தொடங்குகின்றது. ஆளுநர் உரையுடன் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதாக சபாநாயகர் ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார். முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின்னர் நடைபெறும் முதல் கூட்டத்தொடர் இதுவாகும். 2026-27 நிதியாண்டுகளுக்கான புதிய அரசின் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
2: டெல்லி அரசு தனது தங்குமிடம் மற்றும் காலை உணவு கொள்கையை ரத்து செய்து இத்திட்டத்தின் கீழ் செயற்படும் அனைத்து நிறுவனங்களையும் மறு ஆய்வு செய்யும் என்று சுற்றுலாத்துறை அமைச்சர் கபில் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். டெல்லியில் ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 21 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாயும் பலத்த தீக்காயம் அடைந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும் இழப்பீடாக வழங்கப்படும் என்று டெல்லி முதல்வர் ரேகா குப்தா அறிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: ஜூன் மாதத்திற்கான லிட்ரோ எரிவாயு விலையில் மாற்றம் ஏற்படுத்தப்பட மாட்டாது என்று லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன்படி 12.5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 4765 ரூபாய்க்கு தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை 5 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு விலை 1910 ரூபாயாக காணப்படும். 2.3 கிலோகிராம் நிறையுடைய லிட்ரோ சமையல் எரிவாயு 890 ரூபாய்க்கு தொடர்ந்தும் விற்பனை செய்யப்படும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: துபாய் சாலைகளில் அவசர பாதையான ஹார்ட் ஷோல்டரில் முந்திச் சென்றதற்காக துபாய் காவல்துறை 4504 அபராதங்களை விதித்துள்ளது. இந்த ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் இந்த அபராதங்கள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆபத்தான போக்குவரத்து விதிமீறல் சாலை பயனாளர்களின் பாதுகாப்பை அச்சுறுத்துவதோடு அவசர நிலை சம்பவங்களுக்கு விரைந்து செல்ல வேண்டிய மீட்பு வாகனங்களின் இயக்கத்தையும் பாதிக்கின்றது என்று துபாய் காவல்துறை தெரிவித்துள்ளது. போக்குவரத்து நெரிசல் மற்றும் நெடுஞ்சாலைகளில் ஹார்ட் ஷோல்டரை பயன்படுத்தி முந்திச் செல்வது மிகவும் ஆபத்தான போக்குவரத்து நடத்தைகளில் ஒன்றாகும். இது உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துவதோடு விபத்துக்கள் மற்றும் அவசர நிலை சம்பவங்களுக்கு செல்லும் அவசர உதவி வாகனங்களின் பதிலளிப்பு நேரத்தையும் தாமதப்படுத்துகின்றது.
1: உலகச் செய்திகள்.
2: சவுதி அரேபியாவுடனான உறவுகளை மேம்படுத்துவதில் தெஹ்ரான் உறுதியாக இருப்பதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்தார். சவுதி அரேபியாவுடன் நீடித்த மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவுகளை வளர்ப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று தெரிவித்தார். மேலும் அண்டை நாடுகளுடன் நல்லுறவை பேணும் கொள்கையின் அடிப்படையில் ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஈரான் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். அமெரிக்க ராணுவ தளங்கள் குறித்து கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் பிராந்திய நாடுகளுடன் குறிப்பாக சவுதி அரேபியாவுடன் நிலையான மற்றும் நட்புறவான உறவுகளை தொடர ஈரான் விருப்பம் கொண்டுள்ளதாக அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு தாக்குதலுக்கும் பயன்படுத்தப்படும் அமெரிக்க ராணுவ தளங்கள் சட்டப்பூர்வமான இலக்குகளாக கருதப்படும் என எச்சரிக்கை விடுத்த அவர் இதனையும் தெரிவித்தார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் இன்று வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டது. அல் வத்வாவில் இன்று 45 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. ரக்னாவில் 19 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அஜ்மான் மற்றும் ஷார்ஜாவில் 39 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவாயினில் 38 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபி மற்றும் அல் ஃபுஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கைபாவில் 36 டிகிரி செல்சியஸில் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. இன்றும் நாளையும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டாலும் எதிர்வரும் 7 முதல் வெப்பமான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: நினைக்கல. அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
2: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
3: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: கிச்சன்ல யாரு?
5: மா, ரிலாக்ஸ், நான் தான்.
2: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
5: ஐடி பேட்டர்மா. அம்மா உங்களுக்கு மல்டி கிரெயின் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
2: ரொம்ப அடல்ச்சிங்கா இருக்கே.
5: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ்மா.
2: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
5: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டேல.
4: ஐடி பேட்டர் புரோட்டீன் ராகி மல்டி கிரெயின், நோ சோடா, நோ பிரசர்வேட்டிவ்ஸ், ஒன்லி ரியல் இன்கிரீடியன்ஸ்.
6: VNCT Global 15 இயர்ஸ் இன் துபாய் ஆனிவர்சரி செலிபிரேஷன் சேல்ஸ். நம்ம VNCT Global 15 இயர்ஸ் இன் துபாய் ஆனிவர்சரிக்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த ஆனிவர்சரி சேல்ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிபிரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல, மொத்தம் 15 lakh பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakh ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் கான ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 இயர்ஸ் ஃப்ரீ ரெண்டல், டோட்டலா 30 lakhs வர்த் ஆஃபர் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்.
7: இந்த ஆனிவர்சரி செலிபிரேஷன் சேல்ஸ் coming Sunday, June 7th, 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station. Call 054-767-3111. 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car. Double offer. Miss paniradinga.
4: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: You are back. The evening karak. The evening karak.
2: வணக்கம். நல்லா இருக்கோம், எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கேன் நிவேதா.
2: சொல்லுங்க, எப்போ உங்களுக்கு நிவேதான்னு ஒருத்தங்க ஆர்ஜி இருக்கிறாங்கன்னு
9: தெரிஞ்சது? ஆக்சுவலி நீங்க 4 இயரா நீங்க இருக்குறது எனக்கு சரியா தெரியல,
2: எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு.
9: எனக்கு வந்து லேட்டஸ்டா எப்ப தெரியும்னா, இந்த இதுக்கு வந்து ஒரு வில்லேஜ், என்ன வில்லேஜ் இது?
2: லூலு வில்லேஜ்.
9: லூலு வில்லேஜ் நல்லா தான் இல்ல. பொங்கல் ஷோக்கு
2: நினைக்கிறேன்,
9: அப்பதான் உங்களை நான் வந்து நிவேதாங்கிறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க போல இருக்கு, இந்த ஆர்ஜியல்ல
2: இருக்காங்க போல இருக்கு
9: அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்பதான் வந்து உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன்.
2: நினைக்கிறேன்
9: ஃபுட்பாத் மால்ல நடக்கிறக்குள்ள அப்ப கீழே கிரவுண்ட்ல வந்து அது கன்ஜஸ்டடா இருந்துச்சு. அந்த இந்த ஏரியா நல்லா இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்தேன், வந்துட்டு அதுக்கப்புறம் நான் உடனே போயிட்டேன். இதாங்க என்னோட ஃபீட்பேக்.
2: இதான் உங்களுடைய ஃபீட்பேக். ஓகேங்க, ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பேசலாம் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதம், 89.4 தமிழ் எஃப்எம்.
10: Evening Correct presented by VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Butchmont.
11: Brought to you by
10: Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges ne innum yeralamana offers.
12: Nikana 91 pode.
13: Enadhu
12: 90s not out.

பிரியாணி.

0: of the hour was brought to you by Basha Bhai Biryani, Vasil Hub Block 4, Karama.
1: Ready,
2: sir.
3: Nadandadu.
4: Nandadu.
2: Camera.
3: Nadakkapovadu.
4: Nadakkapovadu.
2: Rolling.
0: Ramani Events presents Rolling Sir. Rolling Sir.
1: Action.
0: 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes paathu enjoy pannalam. Oru cinema scene naanga play panni kaatuvom. Adha play neenga ellarum sende nadichu kaatuvinga. Adhu dhaan Rolling Sir. Unga gang la natti உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
5: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
6: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: Big news from the UAE lottery. And the Maberum 30 million grand prize வெற்றியாளர அறிவிச்சாச்சு. Congratulations to Tayab from Nepal. அவரோட லக்கி நம்பர் அவருக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத வெற்றியை கொடுத்திருக்கு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ராத்திரி 9:30 நடக்கிற லக்கி டே டிராவில கலந்துகிட்டு மேசிவ் 30 million dirhams மற்றும் 5 million dirhams பரிசா வெல்லுங்க. நீங்களும் ஆகலாம் அடுத்த வெற்றியாளர். Get your ticket now at the UAELottery.ae. Brought to you by the Game LLC. Licensed by the GCGRA. For 18 and above only. Terms and conditions apply.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: ஐந்து மணி 42. நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சவங்க கால் பண்ணுங்க 800-894-0. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் நிவேதா, லியோன் 89.4 தமிழ் FM.
2: Traffic update. Brought to you by Jetor UAE. Jetor-oda unbeatable summer offer la buy now pay next year, 0 VAT, 0 interest and 966 AD EMI la உங்க brand new SUV க்கு upgrade ஆகுங்க.
1: ஸோ டுவர்ட் சார்ஜா கிளம்புறாங்களா முடிவு பண்ணிட்டீங்களோ? அப்போ நான் கேளுங்க, தி 311 முகமது பின் சாயத் ரோட்ல டுவர்ட் சார்ஜா பொருள் பிரதீப்ல இருந்து உங்களுக்கு டிராஃபிக் இருக்கு. அனால் ஜஹையா வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. அண்ட் நாதல்லம் ரோட்ல ஷார்ஜாக்குள்ள டிராஃபிக், அதுக்கப்புறம் துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கு. பிஸ்னஸ் பேக்கிட்டையும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. 11 கொஞ்சம் பரவாயில்ல, டுவர்ட் சார்ஜா பொருள் லேன்ல அதுவும் ஷார்ஜாக்குள்ளதான் கொஞ்சம் டிராஃபிக். அண்ட் ஷார்ஜாக்குள்ள அல்கஸ்மியா கிட்டையும் கொஞ்சம் டிராஃபிக் இருக்கு. அண்ட் நேஷனல் பெயின்ஸ் கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட்டா இருக்கு. ஸோ ஃபார் திஸ் இஸ் தி டிராஃபிக் அப்டேட்.
2: Traffic update. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
1: Okay, a common man in search of good politics. அப்படின அண்ணாமலை வந்து ட்வீட் போட்டுருக்காரு. Okay, hello, வணக்கம்.
3: Hello,
1: வணக்கம்.
3: Hello, வணக்கம்.
1: வணக்கம் தம்பி. உங்க பெயர்? சும்மா பேசதான் பேசியாச்சு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஹலோ, வணக்கம். ஹலோ,
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: வணக்கம்.
1: ஆ,
4: ஒரு இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது நேம் சொல்லாம பேசுறேன்.
1: நேம் சொல்லாம நீங்க பேசுனீங்களா?
4: ஆஃப்லைன்ல பேசணும் சொல்லி பேசுறேன்.
1: ஆமா,
4: நீங்க பிரேக் எடுக்கிறேன்னு சொல்றது பார்த்தா மேரேஜ் நியூஸா இருக்குமோன்னு எனக்கு தோணுது.
1: இல்ல, ராங் ஆன்சர்.
5: பிரியா.
1: ஓகே, அப்ப வந்து பிரேக் எடுத்துட்டு ஒரு ஒரு வருஷம் கழிச்சு உங்களை வந்து சந்திக்கிறேன்.
5: அது உங்களோட விருப்பம், ஆனா ஒரு வருஷம்ன்றது கொஞ்சம் அதிகபட்ச இடைவெளி மாதிரி தெரியுது.
1: ஓகே ஓகே, எப்படி இருக்கீங்க பிரியா?
5: நல்லா இருக்கேன்.
1: எப்படியோ லைன் கழிச்சிச்சு. நீங்க தானே வந்து விளையாடுறதுக்கு வருவீங்களே?
5: விளையாடுறதுக்கு வருவேன். நேத்தி கூட ஒரு வவுச்சர் வின் பண்ணேன், இன்னும் யாராவது கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
1: கால் பண்ணுவாங்க உங்களுக்கு.
5: ஓகே ஓகே
1: ஓகேங்க, தேங்க்யூ.
5: எதனால பிரேக் எடுக்கிறீங்க? எதனால பிரேக் எடுக்கறீங்க?
1: சும்மா ஜாலியா.
5: நீங்க தான போர் அடிக்கும்.
1: ஆ, கொஞ்சம் போர் அடிக்கும். பிரேவ் இருப்பார்.
5: ஆமா, நீங்க வந்து கில்லி எஃப்எம்ல இருந்ததில இருந்தே நான் உங்க ஷோல இருந்திருக்கேன். சோ இங்க நீங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து அதுவும் நீங்க பிராவோட ஜாயின் பண்ணி ஈவினிங் கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து மிஸ் பண்ணாம கேப்பேன், அடிக்கடி பேசிருக்கேன்.
1: ஓகே,
5: சோ நான் மிஸ் பண்ணுவேன் நீங்க பிரேக் எடுத்தீங்கன்னா.
1: ஓ, தேங்க் யூ பிரியா. கண்டிப்பா பிரேவோட வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேசிடுவோம், சரிங்களா? ஓகேங்க, தேங்க் யூ ஸோ மச். பேசலாம், ஸ்டே டியூன்ட்.
2: ரிலாக்ஸ் சாங் ஆஃப் தி ஹவர்.
6: மொழியால் பேசடி என்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
5: VNCT Global 15 இயர்ஸ் இன் துபாய் ஆனிவர்சரி செலிபிரேஷன் sales. Number VNCT Global 15 years in Dubai anniversary ke Chennai top 5 locations ana ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la inda anniversary sale la double offer oda unga villa va book panunga. Inda 15 year celebration sale la neenga endha villa book panalo 1 lakh illa 2 lakh illa mottham 15 lakh price discount, koodave 15 lakh free grand SUV car, 15 years kana free maintenance, 15 years free rental, total a 30 lakhs worth offer and discounts.
6: In the anniversary celebrations sales event coming Sunday, June 7th, 10 a.m. to 10 p.m. at Park Ridges Hotel near Bushman Metro Station. Call 054-767-3111. 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car. Double offer. Miss paniradinga.

0: அண்ட் நான் ஒரு பிரேக் எடுத்தால் நல்லா தான் இருக்கும்னு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்கலாம்னு இருக்கிறேன். அண்ட் ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். அடுத்து வந்து ஒரு 7 to 8 நானும் பிரேவும் சேர்ந்து சில விஷயங்கள் பேசலாம்னு இருக்கும். அண்ட் அப்போ உங்களால் கனெக்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் 800-8940. அண்ட் இன்னும் அடுத்த மணி நேரத்தில் அதாவது 6 to 7 ஓஎன்சிடி மூலமாக ஓஎன்சிடியோட இப்போதைய தற்பொழுதைய அட்டகாசமான 30 லட்சம் ரூபாய் ஆஃபர் பற்றி பேசுகிறதுக்காக வர இருக்கிறாரு. அண்ட் உங்களுடைய 15th ஆனிவர்சரி செலிப்ரேஷன் பற்றியும் நம்ம கூட பேசியிருக்காரு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டே டியூன்ட். அண்ட் திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட்.
1: The Evening Correct, presented by VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon.
2: Brought to you by
3: Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Ne innum yeralamana offers.

0: 99.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: அண்ணாமலை விலகியதால் பாஜகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் கருத்து வெளியிட்ட அவர், பாஜக சித்தாந்த அடிப்படையிலான கட்சி, அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஓர் இயக்கம் கட்சியை யார் வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம் என்றார். பிரதமர் நரேந்திரமோடி எந்த நாட்டுக்கு எந்த ஊருக்கு சென்றாலும் தமிழ், தமிழ் மக்கள் மற்றும் தமிழ் மொழியை பற்றி பேசி வருகின்றார். அண்மையில் நமது செப்பேடுகளை கூட மீட்டு வந்திருக்கின்றார். மத்திய அரசு தமிழகத்துக்கு எல்லா நிதிகளையும் கொடுக்கின்றது, சாலைகளும் போடப்படுகின்றன, ரேஷன் பொருட்களையும் மத்திய அரசுதான் கொடுக்கின்றது என்று நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சீனா அருணாச்சல பிரதேசத்துக்குள் வரைபடங்களை வெளியிடுவதையும் இடங்களுக்கு பெயர் மாற்றுவதையுமே தொடரலாம். ஆனால் அத்தகைய நடவடிக்கைகள் இனி மாநிலத்திற்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை அல்ல என்று முதலமைச்சர் பெமா காந்து தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசம் மீதான பீஜிங்கின் சமீபத்திய கருத்துக்கள் அர்த்தமற்றவை என்று நிராகரித்தார். மேலும் மாநிலம் வளர்ச்சி மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாட்டில் கவனம் செலுத்துவதாகவும் கூறினார். சீனா அருணாச்சல பிரதேசத்தை உரிமை கோருவது எங்களுக்கு புதிதல்ல. அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. நாங்கள் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்கின்றோம் என்று காந்து கூறினார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை மற்றும் சீனா இணைந்து சூதாட்டம் மற்றும் மோசடிக்கு எதிராக நடவடிக்கை எடுத்துள்ளன. இணைய வழி சூதாட்டம், தொலைத்தொடர்பு மோசடிகள் மற்றும் அவை சார்ந்த குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய குழுக்கள் பிற நாடுகளில் இருந்து இலங்கைக்கு இடம்பெயர்வதை தடுப்பதற்காக சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான கூட்டு சட்ட அமலாக்க நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. கொழும்பில் உள்ள சீன தூதரகம் விடுத்துள்ள அறிக்கையில் இவ்விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் வெளிவிவகார, நிதி மற்றும் பொது பாதுகாப்பு அமைச்சுக்கள் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடனான ஒருங்கிணைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதுடன் இருநாடுகளினதும் சட்ட அமலாக்க முகவர் நிறுவனங்களுக்கிடையிலான நடைமுறை ரீதியிலான ஒத்துழைப்பும் வளர்ச்சியடைந்துள்ளதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் தெரிவித்துள்ளது. இலங்கை அதிகாரிகளினால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகள் மற்றும் விசாரணைகளின் போது பல சட்டவிரோத சூதாட்ட மற்றும் மோசடி நிலையங்கள் முற்றுகையிடப்பட்டு பெருமளவிலான சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை பெற ஈரானுடன் ஒப்பந்தம் தேவையில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நாங்கள் அதை இப்போதே பெற முடியும். நாங்கள் விரும்பினால் அதை தடுக்க அவர்களால் முடியாது என்று நான் நினைக்கின்றேன் என்றார். ஆனால் அதற்கான அவசியமில்லை, அது புதைக்கப்பட்ட நிலையில் உள்ளது என்று ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். மேலும் ஈரானின் உச்ச தலைவர் முஜ்தபா அலி கமீனியை சந்திக்க விரும்பவில்லை என்றும் டிரம்ப் தெரிவித்தார். எனினும் வாஷிங்டனும் தெஹ்ரானும் ஓர் உடன்பாட்டை எட்டினால் இருவரும் சந்திக்கும் வாய்ப்பு இருப்பதாக அவர் கூறினார். அது நடந்தால் நான் மரியாதையுடன் நடந்து கொள்வேன் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். உலக சந்தையில் தங்கத்தின் விலை கடும் சரிவை சந்தித்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 2.03% சரிந்து 4,387.15 உள்ளது. இதற்கமைய அமெரிக்க சந்தையிலும் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. 535 dirhams 75 fils இருந்த 24 carat தங்கத்தின் விலை 537 dirhams 50 fils இருந்ததுடன் தற்போதைய நிலவரப்படி 530 dirhams 25 fils குறைந்தது. 22 carat தங்கத்தின் விலை 497 dirhams 75 fils இருந்து 491 dirhams குறைந்துள்ளது.
3: அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். விசிட் zoho.com or call 800 zoho.
2: எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், Sharjah, Dubai, Abu Dhabi, NLI since 1982.

பாட்டு

0: தொடரும். வாங்கும்போது மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டலில் விசிட் பண்ணுங்க வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. இட்ஸ் டைம் டு வெல்கம் பிரபா.
1: Good evening, எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன், எப்படி இருக்கீங்க பிரபா?
1: Yes, doing great and thank you for the warm welcome and great VNCT-ஓட 15th year celebration anniversary-ல participate பண்றதுக்கு listeners உங்க எல்லாரையுமே coming Sunday I'm welcoming you. நான் உங்களை இன்வைட் பண்றேன் பார்க் ரீஜஸ் ஹோட்டலுக்கு. சும்மா இன்வைட் பண்ணல, 15 லட்சம் பிரைஸ் பெனிஃபிட் டிஸ்கவுண்ட் ஆஃபர் கொடுக்க போறோம். கூடவே சேர்த்து 15 லட்சம் ரூபாய்க்கான காரையும் எஸ்யூவி காரையும் நீங்கள் ஓட்டிட்டு போகலாம். அண்ட் இல்லை எனக்கு கார் நிறைய கார் நான் வச்சிருக்கேன் இந்தியா அப்படின்னா கவலையே படாதீங்க, இன்னொரு 15 லட்சம் டிஸ்கவுண்ட் போட்டு 30 லாக் பிரைஸ் பெனிஃபிட்டோட டிஸ்கவுண்டோட மேசிவா உங்க வில்லாவை சென்னை ECR OMR பம்மல் போரூர் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் உங்களோட வில்லாவை இன்வெஸ்ட் பண்றதுக்கு தி பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அதோட சேர்த்து இந்த வில்லா இந்த ஒரு ஆனிவர்சரிக்கு நாங்கள் வழக்கமாக வந்து லிமிடெட் எடிஷன் வில்லாஸ் கொடுப்போம், ஆனால் இந்த தடவை லிமிடெட் எடிஷன் பிளாட்ஸ் கொடுக்க போறோம். லேண்ட் மட்டும் சென்னை சிட்டிக்குள்ள போ நம்மளோட பம்மல் போரூருக்கு மிட் ஆஃப் ஒரு லொகேஷன் அனகாபுத்தூர், அங்கே தான் நம்ம வந்து கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள லேண்ட் ஆஃபர் பண்ண போகிறோம். அந்த ப்ராஜெக்ட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வாரம் சண்டே உங்களுக்கான ஒரு ஈவெண்ட் அண்ட் எங்களோட ஆனிவர்சரி 15th இயர் துபாயில் நம்ம VNCT குளோபல் ஸ்டெப் இன் பண்ணுறோம். அண்ட் கண்டிப்பாக வாங்க, மிஸ் பண்ணுங்க. அதோட சேர்த்து உங்கள் விழா பற்றின டிஸ்கஷன்ஸையும் நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே சென்னையில் ECR இருக்கலாம், OMR இருக்கலாம், இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர் பம்மல் போரூர்னு எந்த ஐகானிக் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டாலும் இந்த 30 லாக் worth of benefit offer applicable. கூடவே சேர்த்து இன்னொரு 15 வருஷத்துக்கு உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கிடைக்க போகுது, 15 வருஷத்துக்கு ரெண்டல் கான்ட்ராக்டும் கிடைக்க போகுது, கூடவே 15 days ஃப்ரீயாக நீங்கள் உங்கள் வில்லாவில் எவ்ரி இயர் போய் தங்குறதுக்கான ஒரு பேக்கேஜும் இதோட கூட சேர்த்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வில்லா ரெண்டல் கொடுத்தீங்கன்னா 15 days ஒரு இயரில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக போய் உங்கள் வில்லாவில் ஃபேமிலியோட தங்கி வெக்கேஷன் என்ஜாய் பண்ணிட்டு வர்றதுக்கான ஒரு ரெண்டல் பேக்கேஜ் ஏர்பிஎன்பி பிளானும் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த வரும் 15 இயர் ஆனிவர்சரியோட ஒரு பிக்கஸ்ட் ஆஃபர் பொனான்ஸா உங்களுக்காண்டி. அண்ட் உங்க ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸை VNCT-ல பண்ணுங்க இந்த ஆனிவர்சரிக்கு, மேக் இட் மோர் மெமரபிள் ஃபார் போத் ஆஃப் அஸ்.
0: So yes, VNCT Global உடைய 15-year anniversary celebration முன்னிட்டு உங்களுக்காகவே 15 lakh rupee discount, 15 lakh worth of SUV car, 15-year maintenance, 15-year rental support, இப்படி அத்தனை விஷயங்களுமே கொடுக்க இருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. June 7th இந்த சண்டே காலில் 10 மணிலிருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111.
2: Back to back.

0: இந்த ஆஃபர்லாம் கேட்கும்போது இது நிஜமாவே நீங்க கொடுக்குறீங்களாங்கிற மாதிரியான ஆஃபர்ஸ் தான். வியன் சிட்டி குளோபல் அவங்களுடைய 15th ஆனிவர்சரியை முன்னிட்டு 15 lakh ருபி டிஸ்கவுண்ட், 15 lakh வர்த் ஆஃப் SUV கார், 15 year ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 year ஃப்ரீ ரெண்டல் சப்போர்ட், இவ்வளோ விஷயங்களையும் கொடுக்குறாங்க. இந்த June 7th நீங்கள் போய் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வில்லாவை இவ்வளோ டிஸ்கவுண்டோட நீங்கள் வாங்கிக்க முடியும். காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 10 மணிக்குள்ளே விசிட் பண்ணுங்கள். பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. So let's welcome back. நான் கேட்ட அதே கேள்விதான், எப்படி இவ்ளோ பெனிஃபிட்ஸ், இவ்ளோ ஆஃபர்ஸ் பாசிபிள்?
1: கண்டிப்பா இட்ஸ் பாசிபிள். நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் சொல்றேன், புரியணுன்றதுனால அதை சொல்றேன். I may be wrong, correct பண்ணுங்க. இப்போ நீங்க கோல்டு கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? இப்போ ஒரு கோல்டு நீங்க வாங்குறீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு சவரன் வந்து ஆல்மோஸ்ட் 1 lakh ருபீஸ்ன்னு சொல்றாங்கல்ல, ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் சொல்றாங்கல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இதே இதை நீங்க வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கம்மியா இருந்திருக்கும். அப்போ இன்னைக்கு நீங்க அதை பெட்டர் ரேட் கொடுக்க முடியுமா? பாருங்க, 1998 அப்போ வாங்கின ப்ராசஸ் பண்ண லேண்ட்ஸ், VNCT ஐயா காலத்தில் ஆக்சுவலாக வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், எங்கள் கம்பெனி VNCT குரூப் கம்பெனி, அண்ட் கமலா தியேட்டர் ஓனர் அவங்க தான் என்னோட குரூப் சேர்மன் ஐயா இப்போ இல்லை. பட் ஆனால் அவங்க காலத்திலே ப்ராசஸ் பண்ணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து, இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அவங்க மூலமாக ப்ராசஸ் பண்ணும்போது, அப்போ அந்த லேண்டில் நம்ம வில்லா கட்டி கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ அந்த லேண்ட் ரேட் ப்ரொக்யூர் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், கரெக்டுங்களா? அந்த ஆஃபர் பெனிஃபிட்ஸ்னால தான் நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆஃபர்ஸை நான் ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்க முடியுது. Thankfully, as management வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஆக்சுவலான்ட்டு. ஏன்னா 15 years இஸ் அ பிக் மைல் ஸ்டோன். ஒரு ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் வந்து, ஒரு அமீரத்தில் வந்து இங்கே ஆரம்பிக்கும் போது பல பல எல்லாருக்குமே இருக்க மாதிரி தான், ஈவன் ஸ்மால் ஸ்கேல் நீங்கள் ஹோட்டல் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே இருக்க மாதிரி தான் தடைகள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கும் ஒரு தடைகள் இருக்க தான் செய்யும். பட் அன்னன்னைக்கு அதை ஓவர் கம் பண்ணி பை காட்ஸ் கிரேஸ் நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகிறது தான் பிஸ்னஸ். அந்த வகையில் எங்களுக்கு எப்போவுமே ஆதரவாக இருக்க அமீரகம் அண்ட் நம்ம நண்பர்கள், அவங்களுக்கு ஒரு சும்மா வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் எப்பயுமே நம்ம சொல்லாமல் ஒரு ஒரு டேக்அவே கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் இருக்கணும். ஒரு வில்லா வாங்குறாங்க, அது ஒரு பெரிய ஆஃபரோட நான் புக் பண்ணிட்டு போனேன், ஒரு பெரிய யூனிட் நான் எடுத்தேன் அப்படின்ற ஒரு இம்பாக்ட் இருக்கணும். எவ்ரி இயர் ஆனிவர்சரி அப்போ ஒரு லிமிடெட் எடிஷன் வில்லாஸோ கார்ஸ் பெனிஃபிட் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அன்றைக்கி நீங்கள் கார் ஆஃபர் கொடுத்தீங்களா அது இருக்கான்னு சொல்லிட்டு மித்த டைமில். பட் இந்த டைமில் இந்த ஆஃபர் இட்ஸ் கம்ப்ளீட்லி அ தேங்க்ஸ் கிவிங் ஈவெண்ட்டாக தான் நாங்கள் பண்ணுறோம். அதுவும் இந்த 15 years இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ் வந்துட்டு, ஏன்னா வி ஆர் லான்ச் சோ மெனி ப்ராப்பர்ட்டிஸ், சோ மெனி ஹேண்டிங் ஓவர்ஸ் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 4000 கிளைண்ட்ஸை வந்து நம்ம அமீரகத்தில், துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அலைன், உமல் கொயின், ரசல் கேமரா நம்ம கிராஸ் பண்ணியிருக்கோம், 4000 கிளைண்ட்டை. ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு பிக் ஒரு செலிப்ரேஷனாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் வந்துட்டு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இருக்கணுன்றதுனால தான் இவ்வளோ ஆஃபர்ஸ் வந்துட்டு. அண்ட் நீங்கள் 15 lakh ப்ரைஸ் பெனிஃபிட், 15 lakh வர்த் ஆஃப் SUV கார், அண்ட் 15 years ரெண்டல் கான்ட்ராக்ட், 15 years மெயின்டெனன்ஸ் கான்ட்ராக்ட், அண்ட் 15 days ஃப்ரீ ஸ்டேஷன் சொல்லிட்டு ஃப்ரீ கேஷன், அந்த மாதிரி எவ்ரி திங் ஒரு பேக்கேஜாக, அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் ரெண்டு ப்ராஜெக்ட் இல்லை, கிட்டத்தட்ட 15 ப்ராஜெக்ட்ஸ்க்கு இந்த ஆஃபர் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால 15 உங்கள் மைண்டில் ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க, 15 வருஷம் ஆனிவர்சரின்றது. அண்ட் இல்லை சார் எனக்கு வந்து கார் வேணாம் அப்படின்னா 30 lakh ருபீஸ், 15 plus 15, 30 lakh ருபீஸ் ப்ரைஸ் பெனிஃபிட்டோட நீங்கள் போக முடியும். அண்ட் நீங்கள் கேட்டது how it is possible, this is how this has been possible. actually vante neenga event ku varumbodhu na detail explain pannuven ovvoru property layum evlo benefit ungalku kedaikapodu evlo offer kedaikapodu nu you won't believe. unga interviewer neethu Qatar la irundhu phone panni, Qatar la irundhu call panni, Oman la irundhu call panni, nariya per enakku venum online la pannalama nu ketanga. I said first event is in Dubai, rest event nu plan pandrom nu sollirukom. adhu mattillama varsha varsham limited edition villas kudupom, indha varsham limited edition villas kedaiyadhu, land e kudukaporum, adhum Chennai city ku la engiyo vande Mahabalipuram taandi illa vande காஞ்சிபுரம் தாண்டி நம்ம பண்ணல, ஏர்போர்ட்ல இருந்து நீங்க கூகுள் பின்னே கோ த்ரூ பண்ணி பாருங்க, எக்ஸாக்ட்லி 7.2 kilometers ஆன் த கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் லிமிட்ல இருக்கக்கூடிய பம்மல் அனகாபுத்தூர்ல தான் ப்ரூக் சைட் பிளாட்ஸ் நம்ம இந்த வாரம் கொடுக்க போறோம். இந்த ஆனிவர்சரி ஸ்பெஷலா வெறும் 12 plot தான். ஸோ கால் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, சண்டே அன்னைக்கு மீட் பண்ணுங்க, செலிப்ரேஷன்ல எங்களோட சேர்ந்து மீட் பண்ணுங்க.
0: சோ எஸ் மிஸ் பண்ணாதீங்க. இந்த சண்டே ஜூன் 7 காலைல 10 இருந்து ராத்திரி 10 விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய பாக்ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிபீட், 0547673111.
2: பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
3: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
4: VNCT Global 15 years anniversary க்கு சென்னை சிட்டில நம்ம பம்மல் லொகேஷன்ல வில்லா பிளாட்ஸ் லான்ச் பண்றாங்க. ஏர்போர்ட்ல இருந்து 10 மினிட்ஸ்ல ஸ்கூல், காலேஜ் அண்ட் ஹாஸ்பிடல், 5-minute டிரைவ்ல கிரேட் சென்னை கார்பரேஷன் லிமிட்ல கேட்டட் கம்யூனிட்டிக்கு உள்ள வில்லா பிளாட்ஸ், 1000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் 1500 ஸ்கொயர் ஃபீட்ல லேண்ட் பிளாட்ஸ், சென்னை சிட்டிக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் வில்லா பிளாட் ப்ராஜெக்ட்ஸ், ஸ்பெஷல் லான்ச் பிரைசஸ் அண்ட் ஆனிவர்சரி டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு.
5: மீட் VNCT டீம் அட் ட்ரீ லான்ச், ஜூன் 7th சண்டே, 10 AM to 8 PM அட் பார்க் ரிஜஸ் ஹோட்டல், near Butchmon. Call 054-767-3111, 054-767-3111. Chennai City kulla land villa plots miss panniradinga.

0: உன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: The evening Karak.
2: குளோபலோடைய 15th anniversary monitor 15 lakh rupee discount, 15 lakh worth of SUV car, 15 years of free maintenance, 15 year rental support. நிறைய விஷயங்களை நீங்க எடுத்துக்கிட்டு உங்க வில்லாவை புக் பண்றதுக்கு June 7th காலைல 10 மணில இருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க. பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்க்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111. So yes, pulsa ipo vandu plot ume naanga kondu vandirukom nu neenga solla aarambichadhula irundha. I want to know about the plots. Solunga Prabhab.
3: Inda adha nethra solradha actually idu yerake pudhusana oru subject. New question paper actually adante, because enna appadina throughout the year last 15 years naanga adhigama pannadhu villas da actually ante, and Coimbatore-la mattum dhaan oru குயிக் ப்ராஜெக்டாக நாங்கள் வந்து ஒரு லேண்டு ப்ராஜெக்ட் பண்ணோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஜஸ்ட் 3 days பேக் எங்கள் மேனேஜ்மெண்ட்லேருந்து கால் பண்ணி கீதா மேடம் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம இந்த ஆனிவர்சரிக்கு இந்த பிளாட்ஸை கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 12 plots ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 40-40-20 கிட்டத்தட்ட 100 villa பண்ண ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு லேண்ட் டெவலப்மெண்ட் ஆக்சுவலாட்டு. அப்போ போது மோர் சேஃப்டி இருக்கும், செக்யூரிட்டைஸ்ட் உங்களுக்கு வந்துடும் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் நீங்கள் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சிட்டிக்குள்ளே நீங்கள் டி நகர், நுங்கம்பாக்கம், கூடம்பாக்கம்லாம் போனால் ஒரு 45 minutes போக முடியும் இந்த லொக்கேஷன்லேருந்து. டுவர்ட்ஸ் நீங்கள் சிட்டிக்கு வெளியில் வரணும், தாம்பரம் ஒரு பல்லாவரம் பம்மெல்லாம் வரணும், ஒரு 30 minutes நீங்கள் போக முடியும். அண்டு ஹார்ட் டெஸ்டினேஷன் ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக 7.2 kilometers இப்போ இருக்க கரண்ட் மீனா பாக்கம் ஏர்போர்ட் இருந்து உங்களுக்கு கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே தான் வரப்போது. புரூக் சைட் வில்லாஸ் எல்லாருக்குமே தெரியும், இந்த வில்லால நிறைய பேர் அமீர்ல நீங்க வில்லாவே வாங்கியிருப்பீங்க புரூக் சைட் கம்யூனிட்டியில. அந்த கம்யூனிட்டிக்குள்ள தான் இந்த லேண்டை நம்ம லான்ச் பண்ணி கொடுக்க போறோம். 1000 square feet, 1500 square feet, 2 days சைஸ் தான்.

0: வாங்கிட்டு ஃபியூச்சரில் அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஃபியூச்சரில் நீங்கள் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றுறதுக்கோ ஃபெசிலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரு கிரவுண்டு லேண்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி ரூபா போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்துட்டு ஏன்னா ப்ராமினென்ட் 6,500 ரூபாயிலிருந்து 7,000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு நீங்கள் மாறிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அது வந்து ரெசிடென்ஷியல் ஹப்பு, ஸ்கூல்ஸு, காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மால்ஸ் எல்லாமே இருக்கும், மாதா குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் உங்களுக்கு கனெக்டிவிட்டி தான் இந்த லொக்கேஷனில் பெரிய அட்வான்டேஜ். இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஓஆர்ஆர் ரோடு வந்துடும், பைபாஸ் ரோடு வந்துடும், சென்னையோட பைபாஸ் ரோடு வந்துட்டு தென் கொஞ்சம் நீங்கள் தாண்டி போனீங்கன்னா ஜிஎஸ்டி ரோடு உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸோட உங்களுக்கு ப்ராப்பரான ரோட் கனெக்டிவிட்டியோட நீங்கள் வந்து ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு இட்ஸ் அ பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு இது யூஸாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு அட்வான்டேஜ் தான் அண்டு இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு 10 ஏக்கர், 4 ஏக்கர், 2 ஏக்கர்லாம் கிடையாதுங்க, வெறும் 12 பிளாட்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம் கம்யூனிட்டிக்குள்ளே. ஸோ லேண்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் நிறைய பேர் ஐடியா வச்சுருப்பீங்க, இந்த ஆனிவர்சரி ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரூக் சைட் ரெசிடென்ஸ் பம்மலில் உங்கள் மீன் அனகாபுத்தூரில் உங்களோட பிளாட்டை லேண்டாக வாங்குறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் இல்லை நீங்களே வீன்சிட்டில் கட்டி கொடுக்கணும், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஒரு கான்ட்ராக்டர் மூலமாகவோ இல்லை இன்னும் கம்மியான ரேட்டில் நீங்கள் வந்து லேண்டாக எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது, ஏன்னா இந்த பிளாட்டிங் டீட்டெயில் நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புகின்றீங்க, பட் ஃபார்ச்சுனேட்லி இந்த ஈவெண்ட்டில் தான் சண்டே மார்னிங் இதை ஓப்பன் பண்ணவே போகிறோம் அந்த ஆனிவர்சரி அன்னைக்கு. அதனால் நீங்கள் அங்கே வரும்போது இதோட லே அவுட் பார்க்கலாம், இதோட டிசைன்ஸ் பார்க்கலாம், இதில் அவைலபிலிட்டி பார்க்கலாம். வாஸ்துப்படி உங்களுக்கு நார்த் ஃபேஸிங் இருக்குது, சவுத் ஃபேஸிங் இருக்குது, ஈஸ்ட் ஃபேஸிங், இந்த 3 ஃபேஸிங்லேயுமே அந்த பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் ஒரு சில பேர் கார்னர் பிளாட்டாக பார்ப்பீங்க, கார்னர் பிளாட்ஸ் ஆர் அவைலபிள் அண்ட் 30 ஃபீட் ரோடு மேலே இருக்க பிளாட்ஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால் கால் பண்ணுங்கள், ப்ரீ புக்கிங் பண்ணுங்க அண்ட் ப்ரீ மீட்டிங் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இன்வைட்டேஷன் கேட்டு வருவாங்க, ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஒரு டைம் ஸ்லாட் எடுத்துகிட்டு அந்த டைம் ஸ்லாட்டில் மீட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆனிவர்சரியில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும்.
1: வாவ், June 7th இந்த சண்டே காலைல 10 மணில இருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள உங்களுடைய எல்லா டவுட்ஸோட கிளம்புங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிட்ஜஸ் ஹோட்டலுக்கு. அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat 0547673111.
2: The Evening Correct presented by
3: VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Burjmon.
2: Brought to you by
3: Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges ne innum yeralamana offers.
4: Master, சூடா ஒரு பாட்டு
5: incoming.
4: சுட சுட புத்தம் புது பாட்டு.

0: பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
1: Denso's UAE's first distributor 1982 ல இருந்து தன்யா ரெஃப்ரிஜரேஷனோட முக்கியமான அங்கம்
2: ஜெயம் பிராண்ட் ஏசிடா
3: ஜெயம் பிராண்ட் ஏசிடா
4: தன்யா ரெஃப்ரிஜரேஷன் ஷார்ஜா துபாய் 40 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் சின்ஸ் 1982.
5: நேத்து போர்ட் மீட்டிங்ல ஒருத்தர் இப்படி எங்கும் எதிலும் AI பயன்படுத்தினா நம்ம வணிகத்தின் தரவுகள் எல்லாம் எங்கே சேமிக்கப்படும் அப்படினு கேக்குறாரு. அவ்வளவுதான், IT தலைவர் நிதி தலைவரை பார்க்க, நிதி தலைவர் CEO-வை பார்க்க, CEO வானத்தை பார்க்கறாரு. ஆனா இவங்கள மாதிரி நீங்க வானத்தை பார்க்க தேவையில்ல, உங்ககிட்ட ஜோஹோ இருந்தா மட்டும் போதும். எப்படி
6: ஜோஹோவின் AI பயன்படுத்தும் தரவுகள் அனைத்தும் இனி UAE நாட்டிலேயே தங்கி உங்களுக்கு மட்டுமே செயல்படும். ஏனெனில் ஜோஹோவே நினைத்தாலும் உடைக்க முடியாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஜோஹோ இருக்க தயக்கம் ஏன்? இனி யார் கேட்டாலும் எங்கள் செயறிவு எங்கள் வசம் மட்டுமே என்று சொல்லுங்கள். மேலும் விவரங்களுக்கு 800 ஜோஹோவை அழைக்கவும் அல்லது zoho.com இருக்கு வருக.
7: You are back. The evening karak. The evening karak.
8: எக்கச்சக்கமான ஆஃபர்ஸோட பெனிஃபிட்ஸோட நீங்க உங்க வில்லாவை புக் பண்ண போறீங்க. சோ அதுக்கு ஜூன் 7 தேதி இந்த சண்டே காலைல 10 மணிலிருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0546737311. ஐ ரிப்பீட், 0546737311. அண்ட் எஸ், வெல்கம் பேக் பிரபா அவர்களே. ஸோ இந்த ஆஃபர்ஸோட பெனிஃபிட்ஸோட நீங்கள் வில்லா கொடுத்துட்ருக்கீங்க. அண்ட் கூடவே வந்துட்டு
9: நம்ம என்னென்ன லொக்கேஷன்ஸில் பண்ணுறோன்றதையும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்.
8: ஆமாம்.
9: அண்டு ஸோ குறிப்பாக இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் எல்லா லொக்கேஷனில் இருக்கிறதுக்குமே இது அப்ளிகபிள். அண்ட் சென்னையில் இருக்கட்டும், கோயம்புத்தூர்ல இருக்கட்டும், மதுரையில் இருக்கட்டும், குறிப்பாக சென்னையில் வந்து ECR-லையும் OMR-லையும் நிறைய பேருக்கு we have done close to 100 villas in ECR, 100 villas in OMR. ரெண்டு லொக்கேஷன்லையுமே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு ஐம் சாரி 300 villas in ECR அண்ட் 200 villas in OMR-ல
8: பண்ணியிருக்கோம்.
9: ஆமாம், அந்த ரெண்டு ரோட்ல மட்டுமே இது வந்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னமும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ரோட்ல எந்த ப்ராஜெக்ட் போட்டாலும் டிமாண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு டக்கு டக்குன்னு புக் ஆகும். பிகாஸ் ஏன்னா ECR உங்களுக்கு தெரியும், நீங்கள் சென்னை. ஸோ இட்ஸ் லைக் அ டெஸ்டினேஷன். நம்ம போயஸ் கார்டனுக்கு அப்புறம், ஆழ்வார்பேட்டுக்கு அப்புறம், நுங்கம்பாக்கம் அப்புறம் ஒரு ஐகானிக்கான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்றது ECR. பிகாஸ் ஏன்னா அந்த ரோட்ஸ், மெமரிஸ். ஸோ இமேஜின் அங்கேயே ஒரு விழா வாங்குறோம், அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் காண்டி. அப்போ லேண்டோட அப்ரிசியேஷன் வச்சுப்பாங்க. 2019 வந்துட்டு ஒரு 3-bedroom வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் அபவுட் 80 lakh 90 lakh. 2019 இன்னைக்கு அதே ப்ராப்பர்ட்டி 1.4 to 1.5 crore போயிட்டு இருக்கு ஆக்சுவலாண்ட். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் நாட் ஸ்டாப்ட். இன்னும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு ஆக்சுவலாண்ட். அண்ட் நீங்கள் இப்போ நான் சொல்றத நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியே வச்சுக்கோங்க ஆக்சுவலாண்ட்டு, லிசன் பண்ணுறவங்க. இன்னும் 3 வருஷம் கழிச்சு ஓகேங்களா, ஆர் மேக்ஸிமம் இன்னும் 3 to 4 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் மகாபலிபுரம்க்குள்ள நீங்கள் வில்லாவே வாங்க முடியாது ஆக்சுவலாண்ட். ஏன்னா லேண்ட் முடிஞ்சிருச்சு அண்ட் எல்லாமே கம்யூனிட்டி ஆயிடுச்சு ஆக்சுவலா வந்துட்டு. இன்னும் 3 இயர்ஸ் மேக்ஸிமம், 3 to 4 இயர்ஸ்ல நம்ம மகாபலிபுரம்லாம் தாண்டி போனாதான் வில்லாவே கிடைக்கும் ஆக்சுவலா வந்துட்டு. அண்ட் 2019 நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு வில்லா வந்து ECR-ல லான்ச் பண்ணும்போது அப்போ சொன்னாங்க அது வந்து அப்பதான் அந்த கோவலம் தாண்டி நாங்கள் பண்ணிட்டு இருக்க லொக்கேஷன் ஆக்சுவலா வந்துட்டு. இங்கெல்லாம் யாருங்க வில்லா வாங்குவா, இதெல்லாம் லொக்கேஷனா, அது வந்துட்டு எப்படிங்க அதெல்லாம் டெவலப் ஆகும்னு நினைக்கிறாங்கன்ட்டு. இன்னைக்கு அந்த வீடுல ஒரு 2-bedroom போய் நீங்க தங்கணும் அப்படின்னா 15,000 rupees ஒரு நாள்
8: வாடகை.
9: ஒரு நாள் வாடகை 3-bedroom ஸ்விமிங் பூல் விழால போய் தங்கன்னா 18,500 rupees ஒன் டே ரெண்டல் லாக்ஸ்ல வந்துட்டு ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு அந்த வீட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 crore 20 lakhs. இதே இது 2019 March 8 உமன்ஸ் டே அன்னைக்கு லான்ச் பண்ணும்போது அந்த ப்ராப்பர்ட்டியோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 crore 15 lakh தான் ஓகேங்களா. இன்னைக்கும் ஐ ஸ்டில் ரிமெம்பர் லாட் ஆஃப் கிளைண்ட் நேம் இது வந்துட்டு A62, 63, 64 வரிசையாக அந்த விழா இருக்கும். ஈவன் என்னோட விழாவே அங்கே தான் இருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ப்ரூவன் ECR மாதிரி லொக்கேஷன்லாம் நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. OMR-ம் அதே தான் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் 2005 நீங்கள் தரம் பண்ணி தாண்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. 3-4 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும் அண்ட் சம் கவர்மெண்ட் கம்பெனிஸஸ் இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு, ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். சம் கால் சென்டர்ஸ் வந்து இருக்கும் 2005 நான் சொல்றது 6. இன்னைக்கு திருப்போரூர் வரைக்கும் தரமணியிலிருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அப்பார்ட்மெண்ட்ஸ் வில்லாஸ் அண்ட் லேண்ட் பிளாட்ஸ் டெவலப்மெண்ட்ஸ் தான் அது வந்துட்டு. அப்போது யாருங்க இங்கே வாங்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த மாதிரி லொக்கேஷனில் அப்ராட்ஸில் இருக்கவங்களா இருக்கலாம், இல்லை இந்தியாவில் இருக்கவங்களே டொமஸ்டிக்கில் இருக்கவங்களா இருக்கலாம், அதிகமாக அவங்க ஓஎம்ஆரில் வாங்குறது அப்பார்ட்மெண்ட், பட் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லா. இப்போ நீங்கள் நாங்கள் கொடுக்குற இந்த பெவலி ஹைட்ஸை எடுத்துக்கிட்டீங்கன்னா சுற்றியும் அப்பார்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு, அந்த ப்ராஜெக்ட்ஸை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டால் டால் ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குது. நாங்கள் மட்டும்தான் 1.5 ஏக்கரில் வில்லா கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 15 மலர்ந்து கீழே பார்த்தாலும் நம்ம வில்லா மட்டும்தான் தெரியும் ஆக்சுவலாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஐகானிக் லொக்கேஷன்லேயும் நம்ம வில்லா கொடுத்துட்ருக்கோம். அண்ட் சென்னையில் இன்னொரு லொக்கேஷன் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன பம்மல் போரூர்லேயும் நம்ம வில்லா கொடுக்குறோம், ஸ்ரீபெரும்புத்தூரில் வில்லா கொடுக்குறோம், அஃப்கோர்ஸ் கோயம்புத்தூரில் நம்ம சிங்காநல்லூர்லேயே வில்லாஸ் ஆஃபர் பண்ணுறோம். இந்த எந்த வில்லா கம்யூனிட்டியில் நீங்கள் லேண்ட் ஓனர்ஷிப்போட வில்லா வாங்கினாலும் ஐ வில் ரெக்கமெண்ட் யூ தட் ஐ வில் கிவ் யூ திஸ் ஆஃபர் இஸ் அப்ளிகபிள். 15 lakhs worth of cash discount, 15 lakh worth of other benefits and offers, and all adhai neenga price discount ave eduthuka mudiyum. Andha maadhiri or event we never done it before. அப்படி ஒரு ஈவெண்ட் தான் இந்த வாரம் சண்டே நடக்க போகுது. எங்களோட டிரெக்டர்ஸ், எங்களோட டீம், நான் எல்லாருமே அங்கே இருக்க போகிறாங்க. ஸோ கம் அண்ட் மீட் அண்ட் க்ரீட் வித் அஸ் அண்ட் செலிப்ரேட் திஸ் ஈவெண்ட் வித் அஸ் அண்ட் வி வாண்ட் தேங்க்ஸ் கிவ் யூ ஆன் திஸ் ஈவெண்ட். அண்ட் இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு நன்றி அறிவிக்கிற ஈவெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் வி வாண்ட் டு செலிப்ரேட் திஸ் ஈவெண்ட் வித் யூ. நான் சும்மா தேங்க்யூன்னு மட்டும் சொல்லிட்டு போகாமல் அதில் ஒரு பிகஸ்ட் பொனான்ஸ் ஆஃபர் ஒர்க் பண்ணுனா இந்த ஆஃபரை நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கைண்ட்லி யூட்டிலைஸ் த ஆஃபர்ஸ்.
8: எஸ் ஜூன் 7ஆம் தேதி இந்த சண்டே கால 10 மணிலிருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.
2: Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Jaya Lucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: யாரு?
1: மா, ரிலாக்ஸ், நான் தான்.
0: நீ தோசை சுடுறியா? நம்பவே முடியல.
1: ஐடி பேட்டர்மா. அம்மா, உங்களுக்கு மல்டிகிரெயின் தோசை, அப்பாக்கு ராகி தோசை, நிஷாக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பி தோசை.
0: ரொம்ப அடல்ட்டிங்கா இருக்கு.
1: பேசிக் லைஃப் ஸ்கில்ஸ், நோ ஃபிளெக்ஸ் மா.
0: சரிடா, நீ என்ன சாப்பிடுற?
1: புரோட்டீன் இட்லிமா, ஜிம் டேல.
2: ஐடி பேட்டர், புரோட்டீன் ராகி மல்டிகிரெயின், நோ சோடா, நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஒன்லி ரியல் இன்கிரீடியன்ட்ஸ்.
3: சம்மர் வந்துருச்சேன்னு ஃபீல் பண்றீங்களா? டோன்ட் வரி, இந்த சம்மர்ல அப்கிரேட் யுவர் டிரைவ் வித் ஜெட்டோர்.
4: எஸ், ஜெட்டோரோட அன்பீட்டபிள் சம்மர் ஆஃபர்ஸ் வந்தாச்சு. பை நவ் பே நெக்ஸ்ட் இயர் ஜீரோ வாட் ஆர் ஜீரோ இன்ட்ரெஸ்ட், வெறும் 966 AED EMI per month. செலக்ட் மாடல்ஸ்ல அப் டு 7000 dirhams வரைக்கும் கேஷ் பேக் னு ஒரே ஆஃபர் தான்.
3: ஆல்சோ 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டியும் உண்டு. நீங்க பீச், மவுண்டன், சிட்டி னு எங்க போனாலும் இனிமே ஸ்டைலா உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர்லயே போலாம்.
4: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
5: VNCT Global 15 years in Dubai anniversary celebration sales. நம்ம VNCT Global 15 years in Dubai anniversary க்கு சென்னை டாப் 5 லொகேஷன்ஸ் ஆன ECR, OMR, போரூர், பம்மல், ஸ்ரீபெரும்புதூர் அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில இந்த anniversary சேல்ல டபுள் ஆஃபரோட உங்க வில்லாவை புக் பண்ணுங்க. இந்த 15 இயர் செலிபிரேஷன் சேல்ல நீங்க எந்த வில்லா புக் பண்ணாலும் 1 lakh இல்ல 2 lakh இல்ல, மொத்தம் 15 lakh பிரைஸ் டிஸ்கவுண்ட், கூடவே 15 lakh ஃப்ரீ கிராண்ட் SUV கார், 15 இயர்ஸ் கான free maintenance, 15 years free rental, total of 30 lakhs worth offer and discounts
6: in the anniversary celebrations sales event coming Sunday June 7th 10 AM to 10 PM at Park Regis Hotel near Burjman Metro Station la nadakkirukku. Call 054-767-3111, 054-767-3111. 15 lakh price discount and 15 lakh SUV car double offer, miss panniradinga.
7: Sirthiyum Tamili.

எங்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: சிட்டி குளோபலுடைய 15th அனிவர்சரியை முன்னிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த டிஸ்கவுண்டோட விழா புக் பண்றதுக்கு ஜூன் 7th காலைல 10 மணிலிருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். 0547673111. I repeat, 0547673111. So let's welcome back. அதாவது ஒரு மாபெரும் ஈவெண்ட் இது. என்ன பொறுத்த வரைக்கும் 30 லட்சம் ரூபாய் நீங்க வந்து ஒரு வில்லாவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கறீங்க அப்படினா யோசி பாருங்க. If it is 1 crore I'm getting for 70 lakh.
1: நிறைய லேர்னிங்ஸ் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க. நிறைய சோ மெனி டீச்சிங்ஸ் டு அஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் டிசைன்ஸ் ப்ராசஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் எல்லாத்துலேயுமே அதுக்கு ஜஸ்ட் தேங்க்யூன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு ஒரு பிகஸ்ட் ஆஃபராக இந்த ஈவெண்ட் கொண்டு வரோம். ஒரு விஷயம் சொல்லி இந்த இன்டர்வியூ முடிக்கணும் அப்படின்னா, அண்ட் இந்த ஆஃபர் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கான ஒர்க் பண்ணியிருக்க ஆஃபர். நிறைய பேர் திங்க் பண்ணலாம், லெட் மீ பி ஓப்பன்லி அட்ரஸ் திஸ் ஆன் ஏர் ஆக்சுவலாக வந்துட்டு நிறைய பேர் திங்க் பண்ணலாம் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அவங்க பெரிய மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, பெரிய ப்ரொமோஷன் பண்ணுறாங்க, அண்ட் இதில் ஏதோ வந்து பஃபர் இருக்கும் அது இருக்கும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்கன்ட்டு. ஐல் ஓப்பன்லி டெல் யூ, லாஸ்ட்டு 6 மாதத்தில் இந்த ஜனவரிலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் விஎன்சிட்டில் ஒரு வில்லா ரேட் என்கொயரி பண்ணிட்டு போயிருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் கம் வித் தட் ஷீட். அந்த ஷீட்டோட வாங்க இந்த 30 lakh ஆஃபர் பெனிஃபிட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்டாக தான் இதை நம்ம பண்ண போகிறோம். பிகாஸ் ரீசன் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த லேண்டு இந்த ப்ராசஸ் இது எல்லாமே இட் இஸ் நாட் ரீசன்ட்லி வி ஆர் டன். திஸ் ஆர் த லேண்ட் வி பிக் அப் ரைட் 5 இயர்ஸ் பேக் 10 இயர்ஸ் பேக் இது வந்துட்டு. அதனால இன்னைக்கு நாங்கள் இந்த ரேட்டுக்கு இந்த பெஸ்ட் ஆஃபருக்கு பண்ண முடியும், ஆஃபர் கொடுக்க முடியும். அதுதான் இதில் இருக்க கீ அண்ட் ஃபண்டமெண்டல். அண்ட் இதில் பிஎன்சிட்டியில் நிறைய கிளைண்ட்ஸ் நீங்கள் வில்லா கிட்டத்தட்ட 4000 கிளைண்ட்ஸ் இங்கே அமீரத்தில் இருக்கீங்க. அண்ட் நிறைய பேர் ரிப்பீட் பயர்ஸாகவும் இருக்கீங்க ஆக்சுவலாக வந்துட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஐ ஜஸ்ட் வாண்ட் பி தேங்க்யூ ஆன் திஸ் மொமெண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி வில்லா ப்ராஜெக்ட்ஸை எவ்வளோ இன்னும் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்துட்டே இருக்க முடியுமா, லாஸ்ட் 15 இயர்ஸில் கொடுத்த மாதிரினா இட் இஸ் வெரி சேலஞ்சிங் அண்ட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஆல்சோ. பிகாஸ் இட்ஸ் நாட் பிஎன்சிட்டியால் பண்ண முடியாதது கிடையாது. காஸ்டிங்ஸ், லேண்டு, ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே இன்றைக்கி வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு ஆக்சுவலாக வந்துட்டு. அதனால் வில்லா அஃபோர்ட் பண்ணுறது அடுத்த 2 வருஷம் கழிச்சு வில்லான்னு ஒரு ஆஃபர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கனாலே இன்றைக்கி பெரிய க்வெஸ்டினாக இருக்குது வந்துட்டு. ஸோ இன்றைக்கி டேட்டில் உங்களுக்கு ஒரு லேண்டு கிடைக்குது, ஒரு வில்லா கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அதை ப்ரொக்யூர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில சிட்டிஸ் நீங்கள் பாம்பே மும்பை எடுத்துக்கோங்க, நம்ம நினச்சாலும் ஒரு சிட்டிக்குள்ளே நம்ம வில்லாலாம் வாங்கவே முடியாது ஆக்சுவலாக அது வந்துட்டு. ஏன்னா ப்ரைஸ் இஸ் ஸோ ஹை. ஹைதராபாத் இஸ் லைக் தட், பெங்களூர் இஸ் லைக் தட். வெரி சூன் இன்னைக்கு சென்னை ஆல்ரெடி உங்களுக்கு நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், டி நகர், சைதாப்பேட், வடபழனி இந்த ஏரியாலாம் வில்லா நம்ம யோசிச்சே பார்க்க முடியாது. ஈவன் அடுத்த வந்து போரூர் இந்த மாதிரி லொக்கேஷன்லேயும் நம்ம வில்லா யோசிச்சே பார்க்க முடியாது. தேர்ட் ஜோன்லாம் நம்ம இருக்கோம் ஆல்ரெடி, அண்ட் அங்கேயுமே வில்லாஸ் முடிய போகுது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முன்னி நம்ம ஃபண்ணுக்கு பேசுவோம், செங்கல்பட்டு தாண்டி இருக்கு, காஞ்சிபுரம் தாண்டி இருக்குன்ட்டு. இன்னும் ஒரு 3 வருஷம் கழிச்சு அங்கே தான் வில்லாவே கிடைக்கும் வந்துட்டு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு உங்களுக்கு இதை அஃபோர்ட் பண்ண முடியுமா, நான் சொன்னது ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. இட்ஸ் நாட் தட் நான் ஏதோ சும்மா என்னோட இன்டென்ஷனில் பேசல, ப்ராப்பர் வித் ஹோம்ஒர்க் ஐம் டெல்லிங் யூ. இன் ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் வில்லா இட்ஸ் கோன் பி அன் அஃபோர்டபுள் ஃபார் எவ்ரி ஒன். இது வந்துட்டு அந்த மாதிரி தான் ப்ரைஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, தஞ்சூர் எல்லா ஊர்லேயுமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. நான் வந்து சென்னை சிட்டியை மட்டும் சொல்லலை ஆக்சுவலாக வந்துட்டு. ஸோ லேண்ட் இஸ் பிகம் வெரி எக்ஸ்பென்சிவ் அண்ட் வெரி வெரி அன்அஃபோர்டபுள் கமாடிட்டியாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு உங்களால் பை காட்ஸ் கிரேஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க முடியும், இன்வெஸ்ட் பண்ண முடியும் நினைக்கிறீங்க, அதுக்கான இஎம்ஐ பண்ண முடியும் நினைக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க. நாட் ஓன்லி வித் விஎன்சிடி, உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட, உங்களுக்கு நம்பகமானவங்ககிட்ட, உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட உங்க ப்ராப்பர்ட்டியை இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, பிகாஸ் நாளைக்குரிய ஜென்ரேஷனுக்கும் நாளைக்கு உங்களோட ஒரு சேவிங்ஸ்க்குமே அதுதான் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் அமீரகம் ஃபார் ஆல் த சப்போர்ட்ஸ். அண்ட் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு அட்டன் திஸ் ஈவெண்ட் அண்ட் டேக் திஸ் பெனிஃபிட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்கள் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க. 30 lakh rupees பெனிஃபிட், 15 lakh worth of discount, 15 lakh worth of cars and amenities உங்களுக்கான ஆஃபர்ல கிடைக்க போகுது. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அதே நேரத்தில் புதுசா லான்ச் பண்ண போற பிளாட்டையும் வந்து பாருங்க.
0: Thank you so much for the 1 hour, Prabha. All the very best. And June 7th தேதி காலைல 10 மணில இருந்து ராத்திரி 10 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டல் வித் an appointment. Appointment கான நம்பர் 0547673111. I repeat, 0 5 ஃபோர் செவன் சிக்ஸ் செவன் த்ரீ ஒன் ஒன் ஒன்.
2: The Evening Correct presented by VNCT Global. 15 years anniversary க்கு தமிழ்நாடு டாப் லொகேஷன்ஸ்ல villa plots launch பண்றாங்க. Meet VNCT team at tree launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon.
3: Brought to you by
4: Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges ne innum yeralamana offers.
5: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
6: Manasu thottu mittu.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seithi Surukkam.
3: Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
4: Vanakkam, Seithi Surukkam. Thogathu Vaasippavar Krishni Manipalan.
2: Tamilaga Seithigal.
4: தமிழகத்தில் பாஜகவின் புதிய உத்தியை அண்ணாமலையின் இயக்கம் என்று பே சண்முகம் விமர்சித்துள்ளார். RSS ஏற்கனவே 2500 அமைப்புகளை வழிநடத்துகின்றது. அண்ணாமலை தொடங்கும் அமைப்பு 2501 அவ்வளவுதான் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் விமர்சித்துள்ளார். பெயர் மாற்றம் தமிழகத்தில் பாஜகவின் புதிய உத்தி என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக என்ற கட்சி தமிழக மக்களிடம் எடுபடவில்லை, எனவே பெயரை மாற்றி வியாபாரத்தை வெற்றிகரமாக்க முடியுமா என்று மோடி அமித்ஷா ஆசையுடன் முயற்சிக்கின்றார் அண்ணாமலை என்று பே சண்முகம் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை இயக்கத்தில் இணைவோர் எண்ணிக்கை 800,000 தாண்டியது. அண்ணாமலை என்று அரசியல் இயக்கம் ஒன்றை தொடங்கியது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டு தனது இயக்கத்தில் இணைவதற்கான இணையதள முகவரியையும் தெரிவித்தார். அதில் உடனடியாக பலரும் சேர தொடங்கினர். மதியம் 1 மணி வரையில் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தங்களை இணைத்துக் கொண்டனர். இதுவரையான நிலவரப்படி 833,000 பேர் வரையிலானோர் இந்த இயக்கத்தில் இணைந்து கொண்டுள்ளனர். WeTheLeader.org இணையதளத்தில் தங்கள் பெயர், கைபேசி எண்ணை பதிவு செய்து பலர் உறுப்பினர்களாக இணைந்து வருகின்றனர். உலகம் முன்னெப்போதும் இல்லாத சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சில காலங்களுக்கு முன் இந்த ஆண்டு உலகிற்கு ஒரு பேரிடரை சந்திக்கும் வகையில் அமையப் போகின்றது என்று நான் கூறியிருந்தேன். சமீப காலங்களில் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக உலகளாவிய நெருக்கடிகளை கண்டு வருகின்றோம். கொரோனா வைரஸ் போர்கள் தற்போது எரிசக்தி நெருக்கடி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உலகம் முழுவதும் பெட்ரோல் விலையில் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன. 140 கோடி இந்தியர்களின் கூட்டு முயற்சியினால் நாடு இத்தகைய ஒவ்வொரு நெருக்கடியையும் வலிமையுடன் எதிர்கொண்டு வருவது மிகுந்த மன நிறைவை அளிக்கின்றது என்று அவர் தெரிவித்தார்.
2: இலங்கை செய்திகள்.
4: அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் பெறுமதி தொடர்ச்சியான வீழ்ச்சியினை பதிவு செய்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்ட நாணய மாற்று விகிதத்தின் அடிப்படையில் அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாயின் கொள்வனவு விலை 332.27 ரூபாய் காணப்படுகின்றது. விற்பனை விலை 342 ரூபாயாக உயர்வடைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஷார்ஜா அல்கான் சாலையில் தற்காலிக போக்குவரத்து மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஷார்ஜா வாகன ஓட்டுநர்கள் நாளை முதல் அல்கான் சாலையில் தற்காலிக போக்குவரத்து மாற்றங்களை எதிர்கொள்ள நேரிடும் என ஷார்ஜா சாலை போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. போக்குவரத்து நெரிசலை குறைத்து சாலை இணைப்புகளை மேம்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் புதிய உட்கட்டமைப்பு திட்டத்தின் புதிய கட்டப்பணிகள் தொடங்கப்படுவதாக ஷார்ஜா சாலை மற்றும் போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அல்கான் சாலை விரிவுபடுத்தப்படுவதுடன் புதிய பாலங்களும் கட்டப்படவுள்ளன. குடியிருப்பு, வணிக மற்றும் கடலோர பகுதிகளை இணைக்கும் ஷார்ஜாவின் மிகவும் பரபரப்பான சாலைகளில் ஒன்றான இந்த பாதையில் நடைபெறும் மேம்பாட்டு பணிகளுக்காகவே தற்காலிக போக்குவரத்து மாற்றங்கள் அமல்படுத்தப்படுகின்றன. மத்திய கிழக்கு மோதல் காரணமாக கோடிக்கணக்கானோர் பசியின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் காரணமாக எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்து வருகின்றது. இதன் விளைவாக கோடிக்கணக்கான மக்கள் பசியின் அபாய நிலைக்கு மேலும் நெருங்கி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை ஜூன் மாதம் வரை சுமார் 100 அமெரிக்க டாலராக நீடித்தால் உலகளவில் சுமார் 4.5 கோடி மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மைக்கு ஆளாகக்கூடும் என உலக உணவு திட்டம் எச்சரித்திருந்தது. தற்போது அந்த நிலைமை நிஜமாகி வருவதாக உலக உணவு திட்டம் விசனம் தெரிவித்துள்ளது. உலக சந்தையில் இன்று காலை முதல் உயர்வை சந்தித்திருந்த எண்ணெய் விலை மீண்டும் சரிய தொடங்கியது. மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1.93% சரிந்து ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 91.24 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1.30% சரிந்து 93.79 உள்ளது. இதனிடையே வரவிருக்கும் மாதங்களில் ஐரோப்பாவில் ஜெட் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படும் அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று ஐரோப்பிய ஒன்றியத்தின் போக்குவரத்து ஆணையர் தெரிவித்துள்ளார். ஈரான் போரினால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடி ஜெட் எரிபொருள் விலைகளின் கடுமையான உயர்வுக்கு காரணமாகியுள்ள நிலையில் ஐரோப்பாவில் பற்றாக்குறைக்கான அறிகுறிகள் இல்லை என்று அவர் கூறியுள்ளார்.
1: Brought to you by Zoho.com. Zoho AI பயன்படுத்தினா அனைத்து தரவுகளும் நாட்டிலேயே தங்கும். Visit Zoho.com or call 800-ZOHO.
4: இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.

0: நாலாவது மணி நேரத்துக்குள்ள திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட். இன்னைக்கு வந்து ஒரு வெரி வெரி ஸ்பெஷல் டே ஃபார் மீ. அண்ட் அந்த ஸ்பெஷல் டே என்னன்னு சொல்றதுக்காக ஐ வுட் லைக் டு இன்வைட் பிரேவோ ஓனர்.
1: ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து இப்ப நீங்க அன்புடன் நான்லன்னு பேசிட்டு இருப்பேன். ஆனா சரி சொல்லு, என்ன என்ன ஸ்பெஷல் டே இன்னைக்கு சொல்லுங்க. நானே சொல்லவா இல்ல நீயே சொல்லிட்டு?
0: இல்ல நீங்க தான் சொல்லணும், நான் சொல்லல.
1: சோ இன்னைக்கு தான் உங்களுடைய லாஸ்ட் ஈவினிங் கரெக்டா?
0: லாஸ்ட் ஈவினிங் கரெக்ட் as the whole ஆர்ஜேவா நான் இருந்து பண்றது.
1: ஆமா, சோ திங்கக்கிழமை நான் வருவேன். திங்கக்கிழமையில இருந்து மை ஷோ, ஐ மீன் நான் ரெகுலரா ஈவினிங் கரெக்ட் வர ஆரம்பிச்சிருவேன். அப்ப நீ வந்து ஒரு 4 மணிக்கு இங்க வரணும்.
0: வந்து
1: வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம் உங்களோட ஜர்னி எப்படி இருந்துச்சு. சோ யாராவது கேட்டிருக்கீங்க அப்படினா, சோ டுடேஸ் ஆர்ஜே நிவேதாஸ் கடைசி ஈவினிங் கரெக்ட் as a radio presenter in 89.4 Tamil FM. கொஞ்சம் இட்ஸ் நைஸ். இட்ஸ்
0: நல்ல வார்த்தையா சொல்லுங்க என்ன பத்தி.
1: நல்ல வார்த்தையானா வந்து வெல்ல எப்படி சொல்றது தமிழ் சொல்லுனா எல்லாம் உனக்கு திங்கக்கிழமை சொல்றேன். வார்த்தை என்ன சொல்றது, பாட்டாவே எழுதிட்டு வரேன்.
0: கவிதையாவே
1: எழுதிட்டு வரேன் நான். சோ பட் நமக்கு வி ஹேட் வெரி குட் ராப்போ இந்த ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஷிப் க்ரூ இந்த ஷோலியே. அப்புறம் நானும் நிவேதாவும் தான் ஒரு நாளைக்கு ஒரு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இங்கே உட்காந்து கதை கதையாக பேசி ஏதாவது ஸ்டோரியை போட்டு அது அப்படியே ஓடும் இல்லை. ஸோ சார் 4 மணி நேரம் இப்போ நான் தனியாக உட்காந்துருப்பேன்.
0: நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அங்கே சென்னையில் எனக்கு கால் பண்ணி கனெக்ட் பண்ணி அப்போ பேசி
1: உனக்கு கால் பண்ணி ஐஎஸ்டி பில்லை நான் ஏற்றி விடணும் அவ்வளோதானே
0: போறேன். I'll be continuing as RJ in Tamil FM, but not the live RJ. Radios vandu recorded shows panven. Adukapram vandu yes digital la na unga kuda irupa.
1: ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டினா, இன்னைக்கு நம்ம இவ்வளவு எமோஷனலா பேசிடுவோமா, கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு நிவேதா எங்க காண ஊருக்கு போயிருக்காங்களா அப்படின்னு கண்டிப்பா ஒருத்தர் கேட்பாரு. ஒருத்தரோ ரெண்டு பேரோ டெஃபினெட்லி கேட்பாங்க. அவங்க எங்க கூப்பிடுங்க, அவங்கள அவங்கள கூப்பிட்டு ஒரு பாட்டு
0: வெகேஷன் போயிருக்காங்களா? ஆனுவல் வெகேஷன் இது இங்கயா? இங்க அடிபட்டு இங்கதான் மிடில் ஆப்ளிகேட்டரா இருக்கு அந்த மாதிரி.
1: சோ அதனால மிடில் ஆப்ளிகேட்டரா, தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன். ஞாபகம் இருக்கா ஒரு வாட்டி மெசேஜ் தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன் வந்தது, அது படிக்கிற தேங்க்யூ ஃபார் யுவர் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கு நமக்குள்ள சொல்லிக்கிறதுக்கு.
0: அப்படிதான் சொல்லுவான்,
1: அங்கதான் மெடில் ஆப்ளிகேட்டர் இருக்கு கரெக்டா சொல்லுவான்.
0: இல்ல ஒழுங்கா பாரு, அதை வச்சுதான் கலாய்ச்சாங்களே.
1: சரி இப்ப நீ வேற ஊருக்கு போற, அதனால நான் சரி நீ சொல்றதே கரெக்ட்னு ஒத்துக்கிறேன். சரி இப்ப என்ன பாட்டு, என்ன பாட்டு
0: இப்ப வந்து வேற மாதிரி லோக்கல் தர லோக்கல், ஏன்னா சென்னை போறேன் லோக்கல் லோக்கலு அந்த
1: ஜாலியாரு.

0: கேட்டீங்க, நான் தான் கிங். நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையும். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
4: ஹாய், நான் காஃபி.
5: ஹலோ, நான் தான் டிராவல்.
6: வணக்கம், நான் நினைவுகள்.
5: ஹாய், நான் தான் இயற்கை.
4: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
5: எங்கப்பா மனச காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
5: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
7: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
6: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
8: திஸ் ஆர் ஆஃப் த ஈவினிங் கரெக்ட் இஸ் ப்ராட் யூ பை ஜாய் ஆலுகாஸ். என்ஜாய் ஃபிளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், போல்கி அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி. ஆஃபர் வேலிட் 14 June only.

0: உன்னையும் இப்படி காட்டட்டா.
1: The evening karak.
2: Welcome back, evening karak with me Arjuna Veda on 89.4 Tamil FM UAE is number 1 Tamil radio station. The number radio Dama Music. சரி, அப்படியே இந்த விஷயத்தையும் சேர்த்து பண்ணிட்டு கிளம்பிடலாமான்னு யோசிக்கும் போது, லெட்ஸ் ஹேவ் டிராஃபிக் அப்டேட்.
3: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Jetor-ஓட unbeatable summer offer-ல buy now pay next year, 0 VAT, 0 interest and 9.66 AD EMI-ல உங்க brand new SUV-க்கு upgrade ஆகுங்க.
2: டிராஃபிக் பொறுத்த வரைக்கும் டுவர்ட் ஷார்ஜா போகிற லேன் 311 முகமது பின் ஜாயத் ரோடில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அப்படியே நீங்கள் போனீங்க சிட்டிசன் மிருதிஃப்லேருந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மோய்ஸ்ல வாங்கிட்டு ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஸோ நாதலம்மர் ரோடில் கொஞ்சம் டிராஃபிக் ஷார்ஜாக்குள்ளே இருக்குது. அண்ட் 11 அலத்தியாத் ரோட்லேயும் சாரா சென்டர்கிட்ட ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அண்ட் ஷார்ஜாக்குள்ளே டிராஃபிக் இருக்குது. மற்றபடி 66 இஸ் மூவிங் டிராஃபிக். துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கிளியராக
3: இருக்குது. Was brought to you by Jetor UAE, a part of Elite Group Holding.
2: அப்புறம் என்ன பண்ணிருக்கீங்க? ஓ, பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? ஹலோ, பை பை சொல்லிட்டு பாதியில போனா எப்படி?
4: பை பை எல்லாம் ஒரு வாட்டி தான் சும்மா வந்து ஓயாம உனக்கு பை பை பை பைன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? பெரிய 5 வயசு குழந்தை எல்கேஜி சேர்த்து விட்டு ஸ்கூலுக்கு உன்னை அனுப்புறேன் நான் பை பை சொல்றதுக்கு. இப்போ நீ உன்னோட முன்னேற்றத்துக்கு தானே போற. போ, ஜாலியா இரு.
2: முன்னேற்றத்துக்கு நான் போறேன்னா நிறைய பேர் கேக்குறேன், எனக்கு கல்யாணத்துக்கு நான் போ.
4: ஏன் சார் கல்யாணத்துக்கு? சரியா போக கூடாதா? ஏன் கல்யாணம் ஆகக்கூடாதா? அதுக்காக போக கூடாதா? இப்ப எனக்கு புரியலையே. அப்புறம் ஏதோ ஒரு பண்ணலன்னா ஏன் பண்ணலான்றீங்க? பண்ணணும் அப்படின்னா ஏன் பண்றேன்றீங்க? அப்படி யாரு கேட்டா முதல்ல?
2: ரெண்டு பேர் கேட்டாங்க.
4: நம்ம ஆபீஸ்லயா?
2: இல்லங்க.
4: நிறைய பீச் பிளாட் இருக்கு, அங்கேயே பண்ணலாம். நம்ம பிரபா வந்து மனசை வச்சு உன் கல்யாணத்துக்கு வண்டி உன் மொய்க்கு பதில் அதை நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லா வாடகை வாங்க மாட்டாரு. வீடு வீடு தருவாரு பிரபா வந்து உனக்கு. அப்பா உனக்கு வீடு வாங்கி தர்றதுக்கு பிரபா வந்து ஒரு நாள் வாடகை. டெஸ்டினேஷன் வெட்டிங்க நம்மளுடைய ஒரு நல்ல பிளாட்ல நீங்க வந்து பண்ணிக்கோங்க அப்படின்னு மேம் கீதா மேமும் பிரபாவும் மனசு
2: கேட்டுப்பாங்கல்ல. இப்போ
4: அதான் அதுக்குதான் சொல்றேன். சரி, அப்ப மாப்பிள்ளை எப்படி தேடுவீங்க சொல்லுங்க? மாப்பிள்ளை எப்படி தேடுவீங்க?
2: மாப்பிள்ள கிடைச்சா உடனே கல்யாணம்.
4: எப்படி தேடுவேன்றான் நான்.
2: மாப்பிள்ள
4: எப்படி? சும்மா மேட்ரிமோனியில தேடுவீங்களா, லவ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி கேக்குறேன்.
2: இல்ல, லவ் பண்ணுவேன்.
4: மனசுல
2: வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஓகே, எப்படின்னா யூனிவர்ஸ் நமக்கான ஒருத்தங்களை வந்து ரைட் டைம்ல கொண்டு வந்து.
4: நீ பேசிட்டேரு, நான் போய் டீ போட்டு கலந்து எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் பேசுவாங்க இந்த யூனிவர்ஸ்னு யாரு? எனிபடி இது எனக்கே இது தோணுச்சு. எனிபடி இது சைட்டி சயின்டிபிக்கலி சைக்காலஜிக்கலி யூனிவர்ஸ் கிட்ட இப்படி யார் ஆரம்பிச்சாலுமே அதுக்கப்புறம் சொல்ற அடுத்த வார்த்தை நீங்க கேக்குறதுல அவசியமே இல்லை.
2: யூனிவர்ஸ் நோஸ் எதை எப்போ யார்கிட்ட கொடுக்கணும்னு. அது ஆனா அதுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு தெரியாது.
4: இருப்பாங்க சில பேர். ஒரு வேளை வந்து நீங்க போறதுக்கு முன்னாடியே நான் தான் ரைட் பார்ட்னர்னு சொல்லிட்டு வரலாம் இல்லையா? கிவ் தம் அ சான்ஸ். நோ, சொல்லு ரைட் பார்ட்னர் யாரு? ஒரு 5 குவாலிட்டி இல்ல 3. சொல்லு
2: மூணு குவாலிட்டி
4: உனக்கு. நீ சுயநலமாவே சொல்ல, வா வாழ்க்கை தான், நீ சொல்லு, பிரச்சனை இல்ல.
2: ஒண்ணு வந்து செட்டில்டா இருக்கணும், வேலைக்கு போயிருக்கணும்,
4: ஹெலிகாப்டர்ல வரணும்,
2: அதெல்லாம் வேண்ட. வேலைக்கு ஓரளவுக்கு நல்ல டீசன்ட் ஜாப்ல
4: கண்டிப்பா. பசங்க இப்ப இந்த காலத்துல பசங்க பொண்ணுங்க எல்லாமே வேலை செய்றாங்க,
2: எல்லாமே வேலை செய்யணும். என்ன விட எனக்கு ஈக்குவல் சம்பாதிச்சாலே போதும், ரொம்ப ஜாஸ்தி எல்லாம் சம்பாதிக்க
4: வேண்டாம். சேலரி என்னன்னு தெரியல எனக்கு, பட் ஓகே சரி அக்செப்டட்.
2: ஓகே கண்டிப்பா வந்து மெச்சோர்டா இருக்கணும், இமோஷனலி ஸ்டேபிளா இருக்கணும்.
4: என்ன
2: சகிக்கிற தன்மை இருக்கணும்.
4: இப்ப சொன்ன இது மேட்டர். சரி ஓகே, அதுக்கு நீ வந்து யார்கிட்டயாவது பேசி பழகி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் அது டெவலப் ஆகணும்.
2: பட் நானா யாரையும் ப்ரொபோஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், நான் டேட் எல்லாம் போக மாட்டேன்.
4: அப்ப யூனிவர்ஸ் கிட்ட அதெல்லாம் நீங்க கேக்கலையா?
2: யூனிவர்ஸ் அவங்களா வந்து நீங்க,
4: அதாவது யாராவது வந்து மடியிலே வந்து இப்படி உட்காருவாங்களான்னு பாக்கணும் உனக்கு.
2: அதான் அவங்கள வந்து லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க.
4: சரி நிவேதா வந்து மாப்பிள்ள தேடி ஊருக்கு போறா.
2: எல்லாமே ஃபண்டா ப்ரோ, இது வரைக்கும் பேசின எல்லாமே டிலீட் பண்ணிருங்க, அத்தனையும் ஃபன்காக மட்டுமே.
4: ஊருக்கு போய் மாப்பிள்ள தேட போறா, யாராவது தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா, இந்த குவாலிட்டிஸ்ல எல்லாம் ஃபிட் ஆவாங்க அப்படின்னா, பொண்ணு இங்க இருக்கு, பொண்ணு இப்ப சென்னை நோக்கி வருது, பொண்ணு வந்து
2: அதுதான் கொஞ்சம் முன்னாடி நான் சொன்னேன், 30 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆக வேண்டியவ இன்னும் கோலம் போட்டுட்டு இருக்கான்னு
4: கேக்க. கல்யாணம் எல்லாம் அவங்கவுங்க ரெடின்றப்ப பண்ணிக்கணும்.
2: ஆமா ஆமா,
4: சொசைட்டி பிரஷர்க்காக எல்லாம் பண்ணி அப்புறம் அந்த அதை யார் அனுபவிக்கிறது அந்த பொறுமையை.
2: குட் குட் குட் குட், கரெக்ட் கரெக்ட் கரெக்ட் கரெக்ட்.
4: சரி ஓகே
2: ஓகே, என்ன 90s நாட் ஒரு பாட்டு தானே கேட்டீங்க, இந்த ப்ளே
3: பண்றேன். The Evening Correct presented by VNCT Global. 15 years anniversary க்கு தமிழ்நாடு டாப் லொகேஷன்ஸ்ல villa plots launch பண்றாங்க. Meet VNCT team at tree launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon. Brought to you by Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges ne innum yeralamana offers. Nikana 91 pore.
2: Enadhu? 90.

0: ரெடியா?
1: ரெடி சார்.
2: நடந்தது
3: நடந்தது,
2: கேமரா
3: நடக்க போவது
2: நடக்க போவது.
4: Ramani Events presents Rolling Sir. Rolling Sir Action. 894 Dubai oda Instagram page la neenga Rolling Sir episodes a paathu enjoy pannalam. Oru cinema scene naanga play panni kaatuvom, adha play neenga ellarum sende nadichu kaatuvinga. Adhu da Rolling Sir. Unga gang la nattippu arakkargal irukkaangala? Neenga UAE mulika office hotel tea kadanu enga work pannalum illa gang a enga irundhalum RJ Madhu naanu en team unga edathuke vandu fun panna porom. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
5: We'll be back.

0: ரீசார்ஜ் கமர்ஷியல் பிரேக்.
1: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

பேக் ஈவினிங் கரெக் வித் மீ அர்ஜுன் வேதா 89.4 தமிழ் எஃப்எம் யுவேஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். அது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். அண்ட் எஸ், புது புது பாடல்கள்லாம் வெளியாகும் போது அந்த பாடல்களுடைய இசையை நம்ம கேட்டு மயங்கணும்னா அந்த இசையை நம்ம அதிகமாக பார்க்கணும், கேட்கணும். ஸோ அப்படி ஒரு புத்தம் புது சாங் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பாட்டினுடைய பேர் வந்து அந்தரன். ஸோ இந்த சாங் வந்து ஹரி எஸ் ஆர் அவங்க மியூசிக் பண்ணியிருக்காங்க. வோக்கல்ஸ் வந்து அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அண்ட் லிரிசிஸ்ட் வந்து ஹரிஹரன். ஸோ இந்த பாட்டுடைய வீடியோ ரைட்ஸ் அண்ட் இந்த பாட்டு ஓன்லி மியூசிக் வழங்குறாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து ரொம்ப அழகாக அதை கொரியோ பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேட்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. எஸ்பெஷலி இந்த சாங் செல்லப்புள்ள அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தின் வெளியாகக்கூடிய ஒரு பாடலும் கூட. இந்த சிங்கிள் ட்ராக் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அழகான சாங். நான் இப்போ தான் அந்த சாங் கேட்டேன். ஸோ நான் பேசி முடித்த உடனே இந்த பாடல் தான் நீங்கள் கேட்க இருக்கிறீங்க. ஒரு புத்தம் புது படம் வெளியாகும் போது அந்த படத்து மேலே நமக்கு ஒரு ஆர்வம் வரதுக்கான மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அந்த பாடல்கள் தான். அப்படி இந்த பாட்டை கேட்கும்போது இந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வமும் நமக்கு அதிகமாக வரும். ஸோ எஸ், ஓம்லி மியூசிக் வழங்கக்கூடிய அந்தரன் அப்படிங்கிற பாடல் செல்லப்புள்ள திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக இப்போ நான் ப்ளே பண்ண இருக்கேன். அண்ட் கூடவே வந்து திஸ் டுடே இந்த பர்டிகுலர் டே என்னுடைய லாஸ்ட் டே அப்படின்னு சொல்ல முடியல. எனக்கு அந்த ஃபீலே இல்லை நான் கிளம்புறணும் அப்படின்னு. எனக்கு எதுவும் நான் ஸ்டில் கண்டினியூவிங் மாதிரி தான் இருக்கேன். நிறைய பேர் நான் இன்ஸ்டாகிராமில் வை பிகாஸ் ஐ நீட் அ பிரேக். எனக்கு ஒரு லாங் பிரேக் தேவைப்படுது. ஸோ ஐம் கோயிங் டு இந்தியா சென்னை. வென் ஐ வில் கம் பேக் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பட் ஐ திங்க் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் தட் ஹேப்பன்ட் இட் டுடே இஸ் லைக் வென் இங்கே எங்களுடைய சார் என்னை கூப்பிட்டு வச்சு த டோர்ஸ் ஆர் ஓப்பன் ஃபார் யூ கேன் கம் யூ கேன் ஜாயின் எனி டைம். எப்போயாவது நீ ஊருக்கு போயிட்டு இல்லை நான் திருப்பி துபாய் போகணும் எனக்கு திரும்ப தமிழ் எஃப்எம்ல ஜாயின் பண்ணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உனக்கு வரும்போது ஷு டெஃபினெட்லி கம் பேக். யூ நீ வந்து யோசிக்காமல் திருப்பி வந்துருன்னு சொன்னார். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு போக போகிறேன். அண்ட் ஒருவேளை நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு இருந்தால் சந்தோஷம், இல்லை போயிட்டு வாமா அப்படின்னாலும் சந்தோஷம். ஸோ ஹாப்பியாக கிளம்புறேன். எனக்கு வந்து பிளஸ் பண்ணி ஹாப்பி ஜேர்னிலாம் சொல்லி அனுப்பி வைங்க சரிங்களா? ஓகே, பாட்டு பிளே பண்ணுவோமா? ஸோ எஸ், செல்லப்பிள்ளை அப்படிங்கிற திரைப்படத்துல இருந்து அந்தரன் அப்படிங்கிற பாடல் உங்களுக்காக வருது. ஹரி அப்படிங்கிறோட இசையில, அரவிந்த் ஸ்ரீனிவாசன் அவருடைய குரல்ல, மேலும் ஹரிஹரன் அவருடைய லிரிக்ஸ்ல.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப், பிளாக் 4, கராமா.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். தமிழகத்தில் புதிய அரசியல் களம்,
6: புதிய ஆட்சி அமைந்த சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்,
5: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக இதுவரை காணாத சட்டசபை தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்,
6: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 800-58.
1: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
2: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
1: டேய் டேய் டேய்,
2: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என்கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
1: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலண்ட்ல போட
2: மறந்துட்டேன்.
1: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
7: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
1: அப்படிலாம் இல்ல.
2: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா?
1: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
2: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
1: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
2: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
5: The Evening Correct, presented by
4: VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon.
5: Brought to you by
4: Anathangam Golden Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges ne innum yeralamana offers.
5: This hour of The Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
8: You are back. The Evening Karak. The Evening Karak. Traffic la matlo unna time pass panna vekkatta. Gada gada inna chayana kurichu onni vai panni kaatatta. The Evening Karak.
9: So today is Niveda's grand farewell. சரி, ஓகே, வெல்கம் பேக். அண்ட் இனி திங்கக்கிழமையிலேருந்து நான் அம்மா தான் இப்போ எனக்கு எப்படின்னா, எங்கள் அம்மா திடீர்னு நான் ஊருக்கு போயிடுவேன்டா, அடுத்த வாரம் போயிடுவேன், போகும்போது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துட்டு இருப்பாங்க. சரியா, என் மனசுக்குள்ளே எப்படி இருக்குன்னா, சரி போகிறாங்க, ஒரு 2 நாள் இருக்க மாட்டாங்க, ஜாலியாக டிவி பார்க்கலாம், எப்போ வேணால் வீட்டுக்கு வரலாம், இப்படிலாம் இருக்கும். ஆனால் கிளம்பி போகிறப்ப ஐயோ, நிஜமாகவே போகிறாங்களா, 2 நாள் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியல, அப்படி தான் எனக்கும் இருக்குது. நீ போகிறப்ப 4 மணி நேரமா?
1: சென்னை போயிட்டு லெட் மீ ஹேவ் சம் பிரேக் எடுத்துட்டு
9: இதுக்கு முன்னாடி எப்போ பிரேக் எடுத்தீங்க? 3 வருஷத்துக்கு முன்னாடியா? எப்போ எடுத்தீங்க பிரேக்? இதுக்கு
1: ஒன்றும் நடக்கவே இல்லை.
9: ஏன், நீ தான் ஊருக்குலாம் போனியா?
1: எந்த ஊருக்கு
9: போய்? இப்போ ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி போய் போயிட்டு வந்தியா, சும்மா ஒரு 4 நாள் 5 நாள்.
1: அது பிரேக்கா?
9: அது பிரேக் கிடையாதா?
1: நான் சொல்றது லாங் பிரேக்.
9: ஓ, லாங் பிரேக் எடுத்தது இல்லையா?
1: ஆஹா,
9: ஓகே, ஃபைன். ஸோ எவ்ரிபடி ஷுட் டேக் அ பிரேக் நவ் அண்ட் தென் அண்ட் டூ வாட். ஐ டோன்ட் நோ.
1: ஸோ ரிஃப்ரெஷ் யுவர் செல்ஃப், உங்கள் பேட்டரி ரிஃப்ரெஷ் பண்ணுங்க.
9: என்ன பையன் பாக்கட்டும், இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏஜ்க்கு மேல பிரேக் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட எடுக்கிறதுக்கான
10: வாய்ப்பு இல்லை,
9: வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா அவங்க கான்ஸ்டண்டா ஓடிட்டே இருந்தா தான் தே ஹாவ் டு கீப் மேக்கிங் தட் மணி. ஏன்னா அதுக்காக ஓடியே ஆகணும், அண்ட் வீட்டுக்கு கொடுத்தாகணும், அந்த கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். அண்ட் சில பேருக்கு இப்படின்னா ரொட்டீன்ல வேலை செஞ்சு டயர்டா இருக்கு, ஒரு லீவ் வேணும்னு நினைச்சா கூட ரெண்டு நாளைக்கு மேல நிம்மதியா இருக்க முடியாது. அந்த ரொட்டீனுக்கு ரொம்ப பழகி போய் கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தாலுமே என்னடா அது ஃப்ரீ டைம் இருக்கே, நம்ம ஒன்றுமே பண்ணாமல் இருக்குமே, இந்நேரம் வேலை செஞ்சு எனக்குலாம் அப்படி தோணும். ஆனால் அப்பப்போ அந்த பிரேக் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். 50-60 வயசுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து சார் ஒரு 10 நாள் நமக்குன்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணலையே அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு கரியர் சேஞ்சோ இல்லை வேற ஒரு வேலை பார்க்கலாம், இல்லாட்டி நமக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது. இது யாராக இருந்தாலும் சரி, வெளில இருக்கிற யாராக இருந்தாலும் சரி. ஆனால் அது உங்களால் பண்ண முடியுமா? நீங்கள் பாட்டில் நான் சொல்கிறது கேட்டு வேலைகளே விட்டுட்டு அப்படி இல்லை, பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன்
10: ப்ராக்டிக்கலி பாசிபிள்,
9: பாசிபிள் தான்
10: ப்ராக்டிக்கல், இருங்க சொல்லி முடிக்க விடுங்க. ப்ராக்டிக்கலி பாசிபிள் தான், ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி நான் இதை பற்றி சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட வந்து ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்குது, அந்த சேவிங்ஸ் வச்சு அந்த கமிட்மெண்ட்ஸை கொஞ்சம் நாளைக்கு ரன் பண்ண முடியும், அண்ட் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலையை திருப்பி எடுக்க முடியும் அப்படின்னா மட்டும் இந்த ரிஸ்க் எடுங்க. இல்லைனா இந்த நான் எடுக்கிற மாதிரி எடுக்காதீங்க. எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரு சைடு வந்து நான் அஃப்கோர்ஸ் இந்தியாவிலேருந்து தமிழ் எஃப்எம்காக ஒர்க் பண்ணவும் போறேன், அது கூட ஒரு பிரேக்கும் எடுக்க போறேன். ஸோ ஆல் டுகெதர் தான் அதை நான் பிளான் பண்ணி பண்றேன். அதனால ஒரு பிரேக் கூடவே இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணி தான் பண்ண முடியும். ஆஹா எனக்கு போர் அடிச்சிச்சு வேலை நான் கிளம்புறேன் அப்படியெல்லாம் நம்ம பிரேக் எடுக்க முடியாது. எனக்கான ஃபீட்பேக்ஸ் வழக்கம் போல இஃப் யூ ஹாவ் சம்திங் டு சே எனக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஆர்ஜனை வேதா அண்ட் ஃபேஸ்புக்லயும் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம மண்டே நான் வருவேன் பிரேவோட ஷோல, ஏன்னா அது இனி பிரேவோட ஷோவா மாறப்போகுது. ஸோ இனிமேல் முழுக்க முழுக்க ஈவினிங் கரெக்ட் உங்களோடது அப்படின்னு சொல்லி அந்த பொறுப்பு கொடுத்துட்டு தான் டாடா பாபே சொல்ல நீங்க கால் பண்ணி என்கிட்ட பேசணும் அந்த டைம்ல அப்படின்னா மண்டே நான் வருவேன், நீங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க 800-8940 ஓகேவா?
9: சொல்லு சொல்லு
10: ஓகேவா?
9: ஒரு நாள் தான் உன்னால சொல்ல முடியும் பாவம்.
10: பண்ணிக்கிட்டு
9: சந்தோஷமா. சரி ஓகே, எனிவேஸ் ஐ வில் சீ யூ கைஸ் இன் லைக் வாட் எவர், கால் மணி நேரத்துல நான் திருப்பி வரேன், வேற டோன்ல பேசுவேன். அன்புடன் நான்.
10: ஓகே தேங்க் யூ பிராவோ, மை ஃபேவரட் கோ ஜாக்.
9: சேம் சேம் யுவர் லைக்வைஸ். மண்டே பேசுவோம், நீ இப்போ வந்து எண்ட் கார்ட்ல போடாத, திங்க கிழமை பேசுவோம் நம்ம. ஓகே ஓகே, பை
10: பை பை.
11: The Evening Correct presented by
12: VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon.
11: Brought to you by
12: Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 karat jewelry making charges. Ne innum yeralamana offers.

நேரம் இப்பொழுது இரவு 8 மணி.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese
3: வணக்கம்.
2: cars.
3: செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அக்கட்சியில் இருந்து விலகினார். அவரது ராஜினாமாவை கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நவீன் அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக தேசிய பொதுச் செயலாளர் அருண்சிங் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகும் அண்ணாமலையின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிலையில் புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளதாக அண்ணாமலை அறிவித்தார். இயக்கத்துக்கான உறுப்பினர் சேர்க்கையையும் அவர் தொடங்கினார். தற்போதைய நிலவரப்படி சுமார் 800,000 அதிகமானவர்கள் அவ்வியக்கத்தில் இணைந்துள்ளனர். தமிழ்நாடு அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கிலேயே இவ்வியக்கம் செயற்படும் என்று தெரிவித்த அண்ணாமலை, இது யாருக்கும் போட்டியாக உருவாக்கப்படவில்லை என்றார். பாஜகவில் இருந்து விலகிய அவர் இன்று சமூக வலைதளங்களில் நேரலையாக தோன்றி தமது நிலைப்பாடு தொடர்பில் தெளிவுபடுத்தினார். மேலும் சில ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடனான நட்பு தொடர்பிலும் விளக்கம் அளித்தார். கடந்த 18 மாதங்களாக பாஜக தலைமைக்கும் தமக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தது உண்மைதான் என்றும் அவர் கூறினார். தமது கருத்துக்களுக்கு பாஜக தலைமை செவிசாய்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இயங்கும் ஏனைய கட்சிகளைப் போன்றே பாஜகவையும் பார்ப்பேன் என்றும் கூறினார். நாகரிகம் கருதியே அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து தமது நிலைப்பாட்டை அறிவித்ததாக அவர் கூறினார். தமிழகத்தில் பாஜகவின் புதிய உத்தியே அண்ணாமலையின் இயக்கம் என்று பே சண்முகம் விமர்சித்துள்ளார். RSS ஏற்கனவே 2500 அமைப்புகளை வழிநடத்துகின்றது. அண்ணாமலை தொடங்கும் அமைப்பு 2501 அவ்வளவுதான் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் விமர்சித்துள்ளார். பெயர் மாற்றம் தமிழகத்தில் பாஜகவின் புதிய உத்தி என்று அவர் இத்தளத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக என்ற கட்சி தமிழக மக்களிடம் எடுபடவில்லை, எனவே பெயரை மாற்றி வியாபாரத்தை வெற்றிகரமாக்க முடியுமா என்று மோடி அமித்ஷா ஆசையுடன் முயற்சிக்கின்றார் அண்ணாமலை என்று பே சண்முகம் தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு பிரவீன் சக்கரவர்த்தி பெயர் வைத்தது அதிகாரப்பூர்வமற்றது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரவீன் பதிவுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. புதிய கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என்று முத்தரசன் தெரிவித்தார். பிரவீன் சக்கரவர்த்தி பதிவுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் MP வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுகின்றேன் என்று பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். என் மீது நம்பிக்கை வைத்த ராகுல்காந்தி மற்றும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்க்கு மனமார்ந்த நன்றி என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் துணிச்சலான விசுவாசமான மற்றும் நேர்மையான குரலாக ஒலிப்பேன் என்று லட்சக்கணக்கான கூட்டணி தொண்டர்களுக்கு உறுதியளிக்கின்றேன் என்று பிரவீன் சக்கரவர்த்தி பதிவிட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி, பாஜக ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தாவேகாவுக்கு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாக மு வீரபாண்டியன் ஏற்கனவே தெரிவித்துள்ளார் என்று முத்தரசன் குறிப்பிட்டார்.
2: இந்திய செய்திகள்.
3: உலகம் முன்னெப்போதும் இல்லாத சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சில காலங்களுக்கு முன் இந்த ஆண்டு உலகிற்கு ஒரு பேரிடரை சந்திக்கும் வகையில் அமையப் போகின்றது என்று நான் கூறியிருந்தேன். சமீப காலங்களில் நாம் ஒன்றன்பின் ஒன்றாக உலகளாவிய நெருக்கடிகளை கண்டு வருகின்றோம். கொரோனா வைரஸ், போர்கள் தற்போது எரிசக்தி நெருக்கடி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உலகம் முழுவதும் பெட்ரோல் விலையில் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன. 140 கோடி இந்தியர்களின் கூட்டு முயற்சியினால் நாடு இத்தகைய ஒவ்வொரு நெருக்கடியையும் வலிமையுடன் எதிர்கொண்டு வருவது மிகுந்த மன நிறைவை அளிக்கின்றது என்று அவர் தெரிவித்தார். கர்நாடகத்தில் அமைச்சராக பொறுப்பேற்ற ராமலிங்க ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த புதன்கிழமை கர்நாடக முதல்வர் டி கே சிவகுமார் மற்றும் மந்திரிகள் பதவியேற்ற நிலையில் புதிய அமைச்சரவையில் இடம்பெறும் 13 மந்திரிகளுக்கான இலாக்கா ஒதுக்கீடு குறித்த அறிவிப்பு நேற்றிரவு வெளியானது. அதன்படி பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்களுக்கான இலாக்கா ராமலிங்க ரெட்டிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ராமலிங்க ரெட்டி இன்று தனது பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். மனசாட்சிக்கு எதிராக என்னால் செயற்பட முடியாது என்பதால் எனது பதவியை ராஜினாமா செய்கின்றேன் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இலாக்கா ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
4: இலங்கை செய்திகள்.
3: இலங்கை அரசாங்கத்தினால் 1 ஹெக்டேயருக்காக வழங்கப்படும் உர மானியம் 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு உரமானியத்தை 30,000 ரூபாய் வரையில் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த மானிய தொகை 5,000 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் கூறினார். இதன் மூலம் 5,02,836 பேர் இந்த மானியத்தை பெற்றுக் கொள்வார்கள் என அவர் தெரிவித்தார். இதற்காக அரசாங்கத்தினால் 10,947 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளதுடன் அந்த தொகை ஒரே தடவையில் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என்றும் விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க மேலும் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பரவலை தடுக்க ஐக்கிய அரபு அமீரகம் புதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. எபோலா பாதிப்பு ஏற்பட்டுள்ள 3 நாடுகளான கோங்கோ ஜனநாயக குடியரசு, உகாண்டா மற்றும் தென் சூடான் ஆகிய நாடுகளின் குடிமக்களுக்கு புதிய விசாக்கள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தேசிய அவசர நிலை, நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் அடையாளம், குடியுரிமை, சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான கூட்டாட்சி ஆணையம் இந்த கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவித்துள்ளன. இவை நாட்டின் சுகாதார பாதுகாப்பு தயார் நிலையை வலுப்படுத்தவும் எபோலா வைரஸ் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்களுக்கு பதிலளிக்கவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த விசா இடைநிறுத்தம் 2026 ஜூன் 6 சனிக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் அமலுக்கு வருகின்றது. சுகாதார நிலைமையை பொறுத்து இந்த தடை மேலும் நீட்டிக்கப்படலாம். மேலும் பட்டியலிடப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்துக்குள் நுழைவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். இதில் பிற நாடுகள் வழியாக டிரான்சிட்டில் பயணம் செய்து வருபவர்களும் அடங்குவார்கள். ஈரானுக்கு எதிரான எந்த தாக்குதலுக்கும் பயன்படுத்தப்படும் அமெரிக்க ராணுவ தளங்கள் சட்டப்பூர்வமான இலக்குகளாக கருதப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் அழுத்தங்களையும் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டு நிற்கும் ஈரானின் திறன் நாட்டின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்காக கொள்ளும் திறன் தங்களுக்கு இருப்பதாகவும் அவர் கூறினார். எனினும் சவுதி அரேபியாவுடனான உறவுகளை மேம்படுத்துவதில் தெஹ்ரான் உறுதியாக இருப்பதாக அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்தார். சவுதி அரேபியாவுடன் நீடித்த மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவுகளை வளர்ப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்றார். அண்டை நாடுகளுடன் நல்லுறவை பேணும் கொள்கையின் அடிப்படையில் ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஈரான் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கு மோதல் காரணமாக கோடிக்கணக்கானோர் பசியின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் காரணமாக எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்து வருகின்றது. இதன் விளைவாக கோடிக்கணக்கான மக்கள் பசியின் அபாய நிலைக்கு மேலும் நெருங்கி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை ஜூன் மாதம் வரை சுமார் 100 அமெரிக்க டாலராக நீடித்தால் உலகளவில் சுமார் 4.5 கோடி மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மைக்கு ஆளாகக்கூடும் என உலக உணவு திட்டம் எச்சரித்திருந்தது. தற்போது அந்த நிலைமை நிஜமாகி வருவதாக உலக உணவு திட்டம் விசனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
4: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alay since 1982. 89.4 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music. Star of the Month. Singer SPB.

0: the month. Star of the month. Singer SPB.
1: Well, welcome back. அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. இன்னைக்கு தான் லாஸ்ட் அன்புடன் நான் எனக்கு. அண்டு ஸோ கண்டிப்பாக ஆப்வியஸ்லி மண்டேலேருந்து என்னோடய ஈவினிங் கரெக்ட் நான் போடுவேன். ஆனால் இன்ஃபேக்ட் கிட்டத்தட்ட ஒரு லாங் பிரேக் ஆகிடுச்சுல ஈவினிங் கரெக்ட் பண்ணி. நான் ஒரு சரி இதெல்லாம் வந்து திங்கக்கிழமை நம்ம பேசுவோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன், கேள்விப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் உங்ககிட்ட வந்து சொல்லலாமே அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன் ஜென்ரல் நம்மளில் வந்து டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் தான். எந்த ஒரு பிரச்சனையோ, சந்தோஷமோ இல்லை துக்கமோ, பெரும்பாலும் வந்து பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதை வந்து அந்த பிரச்சனையில் வந்து துவண்டு போகாமல் அதை ஃபேஸ் பண்ணி, ஆர் அந்த பிரச்சனையை வந்து சொல்யூஷன் இருக்கோ இல்லையோ, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு சொல்யூஷன் இருக்கோ இல்லையோ, அதுலேருந்து ரைஸ் பண்ணி மேலே வந்துடுவாங்க. ஸ்ட்ராங்கான ஆட்கள், மென்டலி அன்பிரேக்கபிளான ஆட்கள், அவங்களெல்லாம் பார்க்கும்போது பயங்கர நம்மள முக்காவாசி பேர் அவங்ககிட்ட தான் போயிட்டு அட்வைஸ்லாம் கேட்போமே, கரெக்டாக. அதே மாதிரி ஆன் தி அதர் ஹேண்ட் 75% பேர் இப்படி தான் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஒரு இன்கன்வீனியன்ஸ், சின்னதோ இல்லை பெருசோ, அது உங்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாமே, கான்ஸ்டண்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது, சேடாக இருக்கிறது, அந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாமல் வேறு யாராவது ஒருத்தருடைய ஒப்பீனியனை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கிறது, இல்லை ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஐடியாஸ் தெரிஞ்சிருந்தாலுமே நம்ம பிரச்சனையை சொல்லும்போது இன்னொருத்தர்கிட்ட சிம்பத்தி தேடுறது, அதை சிம்பத்தைஸ் பண்ணுற மாதிரியே நம்ம வந்து ஒரு விக்டிமோட இடத்துலேருந்து பேசுகிறது, இந்த மாதிரியான ஒரு மென்டலாட்டி, இதெல்லாம் தப்பு அப்படி நான் சொல்ல வரல. பட் இருந்தாலும் மென்டலி அன்பிரேக்கபிளாக இருக்கிறதுங்கிறது இட்ஸ் இது வந்து ஒரு கலை, அது எல்லாராலையும் பண்ண முடியாது. எல்லாராலையும் வந்து தம் கட்டி தண்ணி கடியில் இருக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும். நான் இது ஆக்சுவலாக இன்னைக்கு இந்த மொத்த கண்டென்ட்டே வந்து டேவிட் கிராகின்ஸ் அப்படிங்கிறவரை பற்றி படிச்சுக்கிட்டு இருந்தேன், சரியா? அவர் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவர், செஞ்சவர். ஆனால் ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சவருக்கு என்ன அவரோட கதை என்ன பெரிய பியூட்டியாக இருக்குது போது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் டேவிட் கிராகின்ஸ் அப்படின்னு சும்மா கூகுள் பண்ணுங்கள், உங்களுக்கே மற்றது எல்லாமே தெரியும். இன்றைக்கி லெட் த கான்டென்ட் ஃப்ளோ ஃப்ரம் யுவர். அதுபடி பாட்டு வருது, கேட்டு முடிங்க. I'll be back. அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. This is 89.4 தமிழ் FM.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: டேய், அண்ணா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோடு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: கார்ல அப்பப்போ பிரச்சனை வர ஏசியோ இல்ல பிரச்சனை வந்தா ஸ்பேர் பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ்ல ப்ராப்ளம் வர சாதாரண ஏசி பிராண்ட் இல்லடா இது.
5: Denso's UAE's first distributor 1982 la irundhe Danya refrigeration oda mukkiyamaana angam
6: JM brand AC da
7: JM brand AC da
8: Danya refrigeration Sharjah Dubai 40 aandugalukku melana anubavam since 1982
9: LD properties in mega plot sale event for 6th and 7th Saturday and Sunday LD properties office la kaalaiyila 10 mani la irundhe evening 6 mani varaikku nadakkudhu
10: indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukku போறாங்க.
9: Just 9980 கொடுத்து உங்க dream plot-அ book பண்ணுங்க. Call 056 364 3646.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஸ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.
1: 89.4. We'll be back after a short commercial break.
2: LD Properties in mega plot sale event for a 6th and 7th Saturday and Sunday. LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
3: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
2: Just 9988 kuduthu unga dream plot book panunga. Call 056-364-3646.
4: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 and 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரின்னு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
5: மேடம் ஒரு நிமிஷம்.
6: எஸ்.
5: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
6: ஹா, நல்லா தெரியுமே.
5: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
6: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
5: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
6: எது? மதுவா?
5: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
6: பாடுவாங்களே.
5: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
6: Damn it!
7: 89.4 தமிழ் எஃப் எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
8: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

உலகத்திலே ரெண்டே டைப் ஆஃப் பீப்புள் தான். ஒருத்தன் வாழ்க்கை எவ்வளோ அடித்தாலும் தாங்குறவன், இன்னொருத்தன் அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர முடியாமல் வழி கிடைச்சாலும் அந்த வழி நோக்கி போகாமல் யாராவது என் பிரச்சனையை கேட்டு எனக்காக வந்து கொஞ்சம் லைட்டாக சிம்பத்தி காட்டுவாங்களா அப்படின்னு ஒரு மாதிரி அந்த மோட்லேயே இருக்கிறவன். ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும் அப்படி நம்புகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கட்டுமே, அன்புங்கிறது அன்புடைய ஒரு பார்ட் மோட்டிவேஷனும் தானே, அதனால் அப்படிப்பட்ட ஒரு மேட்டர் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். Let's begin. ஓகே, நான் கொஞ்சம் ஆரம்பத்திலே சொன்னேன், இன்றைக்கி நான் பேச போகிறது வந்து உங்களுக்கு ஒரு வேளை தேவைப்படலாம், இல்லை சில பேருக்கு வந்து இல்லையே அப்படிலாம் இருக்க சான்ஸ் இல்லையே அப்படி கூட இருக்கலாம். பட் படித்தது, நான் கேட்டது, கேள்விப்பட்டது, அப்புறம் இந்த மூணு மணி நேரம் நான் பேசுகிறதுக்கு வேண்டி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணது, இதெல்லாத்தையும் சேர்த்து தான் இப்போ நான் வந்து பேச ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஆறு பவர்ஃபுல் டெக்னிக் இருக்கான் ஜென்ரலாக. ஓகே, நான் வந்து ஒரே ஒரு வரியில் சொல்லிடுறேன், இந்த மூணு மணி நேரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு. மென்டலி அன்பிரேக்கபிளாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா மூணு மணி நேரம் உங்களுக்கு தான். இல்லைல்ல அப்படிலாம் கிடையாதுப்பா, நான் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருப்பேன் அப்படின்னா ஓகே ரைட், உங்களுக்கு வந்து பெருசாக ரிலேட்டபிளாக இருக்காது. ஆ, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு மெயின் மேட்ரு, இந்த ஆறு பவர்ஃபுல் டெக்னிக்கில் ஃபஸ்ட்டு மேட்ரு என்ன அப்படின்னா, இந்த விக்டிம் கார்டை ப்ளே பண்ணுறது. விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறதுன்னா, இது நீங்கள் எந்த விதத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலி. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்களேன், சில பேர் வந்து எப்படின்னா அந்த பிரச்சனையை நம்மக்கிட்ட வந்து சொல்லும்போது இல்லை, நமக்கு தோணும் இதுக்கான வழி ரொம்ப சுலபமாக இருக்கு, இந்த சொல்யூஷனே ஈஸியாக நீயே கண்டுபிடிக்கலாமே அப்படின்ட்டு. ஆனால் அதை வந்து அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ அவங்க பிரச்சனையை நம்ம கேட்டு, ஓ பாவம் இல்லை நீ, ஆ எவ்வளோ பிரச்சனை உனக்கு, இப்போ யாருக்காவது இதெல்லாம் நடக்குமா, ஆனால் உனக்கு நடக்குதே இப்படின்னு அந்த ஒரு சிம்பத்தைஸ் பண்ணுறோம்ல அவங்களுடைய பிரச்சனையை கேட்டு. இது வந்து உங்களுடைய நல்ல மனசு சிம்பத்தைஸ் பண்ணுறது. இயற்கையாக யதார்த்தமாக எல்லா மனுஷங்களும் நமக்கு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கிறவங்களுடைய பிரச்சனையை கேட்டு சிம்பத்தைஸ் பண்ணத்தான் செய்வோம். அண்ட் ஒரு லெவல் வரைக்கும் ஒரு ப்ராப்ளத்தை பற்றி இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணுறது ஓகே. ஆனால் எல்லா நேரத்துலையும் தான் மேலே தப்பு இல்லாத மாதிரியும், ஒரு பிரச்சனைக்கு காரணம் இன்னொருத்தங்க தான் அப்படிங்கிற மாதிரியும் தன்னை ஒரு விக்டிமாகவே கன்சிடர் பண்ணி அந்த கதையை உங்ககிட்ட சொல்லுவாங்களே. ஆமாம், ஒருவேளை அந்த ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா லெட்ஸ் ஸ்டாப் டூயிங் தட். சைக்காலஜி வந்து என்ன சொல்லுதுன்னா, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல் மூலமாக தான் தேல் பி லைக் இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் நடக்கும் பண்ணுவாங்க. ஆனால் இதே வந்து இந்த இப்போ ஒரு பிரச்சனை, ஓகே ரைட்டு, இப்போ என்ன நான் என்ன செய்ய முடியும், இதை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும், இது என்ன வேணால் இருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், காசு பிரச்சனையாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயோ, வாட் எவர் இட் இஸ், நீங்கள் பிரச்சனை அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி கீழே என்ன எழுதினாலும் அதுக்கு இது இந்த டெக்னிக் வந்து பொருந்தும். ஸோ இப்போது என்னால் இது செய்ய முடியாது, என்னால் இதை சால்வ் பண்ண முடியாது, என்னால் வந்து இதுக்கு ஒரு பதில் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறத விட என்ன பண்ண முடியும்னா, வாட் கேன் ஐ டூ அப்படிங்கிற மாதிரி அது யோசிச்சிங்கன்னா இட் இஸ் மச்

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அந்த எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ்

0: மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: சம்மர்
0: வந்துருச்சேன். Terms and conditions apply. LD Properties in Mega Plot Sale Event for a 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
3: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
0: Just 999 AD kuduthu unga dream plot ah book panunga. Call 056-364-3646.
4: Periya periya மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
6: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
7: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
8: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

90 செகண்ட் ரூல் பத்தி உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன் சொல்றேன். வெல்கம் பேக். அண்ட் இன்றைக்கி வந்து மென்டலி அன்பிரேக்கபிளாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணால் பெட்டர் அப்படின்னு ஒரு சில பாட்காஸ்டில் கேட்குறது, ஒரு சில ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் படிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணி இன்றைக்கி ஒரு 6 டெக்னிக்ஸை வந்து கொண்டு வந்திருக்கேன். அதில் ஆல்ரெடி ஒன்று சொல்லிட்டேன். ரெண்டாவது வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல் ஒன். நான் கேள்வியே பட்டதில்லை, இப்போ ரீசெண்டாக தான் அதை பற்றி கேள்விப்பட்டேனே. இப்போ ஏதாவது ஒரு சுச்சுவேஷனோ இல்லை யாராவது ஒரு ஆளோ பயங்கரமாக உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமே, உங்கள் ஆஃபீஸில் ஆர் உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் யாராவது இருக்கலாம் உங்களை ட்ரிகர் பண்ணுறாங்க, உங்களுக்கு கோவம் வருது, இம்மிடியேட்லி உங்களுக்கு அடுத்த மூவ் என்ன? சட்டுன்னு கோவப்படுறீங்க, இல்லை சட்டுன்னு சோகமாயிடுறீங்க, இல்லை ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க, உங்களுடைய அடுத்த மூவ் என்ன? பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா சைலண்ட் ஆகிடுவோம், அப்படி இல்லைனா கோவப்படுவோம், இல்லை இம்மிடியேட்லி அடுத்த வார்த்தையை பேசுவோம். ஏன்னா நமக்கு வந்து ஈகோ ட்ரிப்புங்கிறது எல்லாத்துக்கும் ஈஸியாக ஆகும், கரெக்டாக. ஆனால் இந்த 90 செகண்ட் ரூலுங்கிறது என்னென்னா, 90 செகண்டுங்கிறது என்ன? 1.5 நிமிஷம், கரெக்டாக 1.5 மினிட்ஸ். இப்போ இந்த இமோஷன் எப்போ ட்ரிகர் ஆகுதோ, ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற யாருக்குடையோ வந்து செம்மையாக ஒரு சண்டை ஒன்று வந்துடுது, அவங்க கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுறாங்க, அப்போ உங்களுக்கு இந்த கோபம் வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது. அடுத்த வார்த்தையை பேசுனா ஃபார்எவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை இழக்க வேண்டிதான் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னு வச்சுங்களேன். ஆனால் நம்ம இமோஷன்ஸை கண்ட்ரோலும் பண்ண முடியாது. ஸோ அப்போ தான் இந்த 90 செகண்ட் ரூலுங்கிறது கிக்கின் ஆகுது. எப்படின்னா இப்போ இம்மிடியேட்லி நமக்கு தோன்ற, நமக்குள்ளேருந்து எழுற அந்த கோபமோ இல்லை சோகமோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸோ, அது வந்து கரெக்டாக 90 செகண்ட்ஸுக்கு தான் லாஸ்ட் ஆகுமா. அந்த நம்ம மூளையிலேருந்து அப்படியே உடம்பு ஃபுல்லாக ஃப்ளோ ஆகுற அந்த கெமிக்கல்ஸ், இந்த இமோஷன்ஸை அதை இந்த இமோஷன்ஸ் நம்ம ஃபீல் பண்ணும்போது நம்ம மூளையிலேருந்து வெளியே வர அந்த கெமிக்கல்ஸ் வந்து கரெக்டாக 90 செகண்ட் தான் லாஸ்ட் ஆகுமா, 1.5 செகண்ட்ஸ். ஸோ 1.5 மினிட்ஸ், சாரி. ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவோ சேடாகவோ இல்லை கடுப்பாகவோ இல்லை யாராவது ஒருத்தர் உங்களை ட்ரிகர் பண்ணும்போது 90 செகண்ட் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்துட்டிங்கன்னா யூ வில் ரைட் தி வேவ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் அதுக்கு நான் சைலண்ட்டாகவே இருந்துடணுவா, நான் எதுவுமே பேசக்கூடாதா, என்ன ஒருவேளை அவமானப்படுத்துகிறாங்கன்னா நான் வந்து அது கேட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னா, கரெக்டு, சும்மாலாம் இருக்கக்கூடாது. ஆனால் ஒரு காமான ஒரு ஸ்டேட்டில் அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸை எதிர்கொள்கிறதுங்கிறது தானே ஈஸியஸ்ட் திங், மெச்சோர்ட் திங் டு டூ. ஸோ நம்மளோட லாஜிக்கல் பிரெயின் கிக்கின் ஆகிறதுக்கு 90 செகண்ட் வாயை மூடிட்டு இருக்கிறது அவசியம். ஸோ இஃப் யூ ஃபாலோ 90 செகண்ட் ரூல் இன் தி மோஸ்ட் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன்ஸ், அது நமக்கும் எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கும் சில நேரம் ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் இதை சில பேர் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாமல். நம்மளை அவமானப்படுத்தினவன் நம்ம சொல்கிற பதில் ஆர் நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு அவனுக்கே வந்துச்சா இவங்களே எப்படி பண்ணோம் அப்படின்னு அவனே ஃபீல் பண்ணியிருப்பான். அந்த மாதிரிலாம் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும், கரெக்டாக. அதெல்லாம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுங்கள். 90 செகண்ட் ரூலில் மறுபடியும் நான் வந்து ஒரு சில பேருக்கு ஞாபகப்படுத்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்கிளாட் இன்னும் 2-3 டெக்னிக்லாம் இருக்குது, கொண்டு வரேன். ஆனால் 9 மணிக்கு மேலே, ஓகே. அதுக்கு முன்னாடி பாட்டு, திஸ் இஸ் அன்புடன், நான் ஆர்ஜே பிராவோ, திஸ் இஸ் ஆல்சோ 89.4 தமிழ் எஃப்எம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
2: மனசு தொட்டு மிட்டு
0: நேயர்களின் கனிவான கவனத்திற்கு டைம் செக்.
3: நேரம் இப்பொழுது இரவு 9 மணி.

மென்டலி அன்பிரேக்கபிளாக இருக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆ, கஷ்டமாக இருக்கணும், இருக்கும். அதனால தான் இன்றைக்கி அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். எப்போவுமே கம்ஃபர்ட் ஜோன்லேயே உட்காந்துருந்தா எல்லாம் கிடைக்குமா? கிடைக்காதுல்ல. அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. அண்ட் அதாவது உலகத்துலேயே வந்து ரெண்டே டைப் ஆஃப் பீப்புள் தான். வாழ்க்கை எவ்வளோ அடித்தாலும் தாங்குறவன், அவனுக்கு வந்து வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு அவனுக்கு சமாளிக்க தெரியும். அதாவது பிரச்சனையே வராதுன்னெலாம் சொல்ல முடியாது, பிரச்சனை வரும். அது யார் மூலமாக வேணால் வரலாம், இன்டெரெக்டாக வரலாம், டைரெக்டாக வரலாம், தெரிஞ்சவங்கிட்டேருந்து வரலாம். எனக்கு இதை சொல்லும்போது டக்குன்னு வந்து ஏகே ஒரு படத்தில் சொல்லுவார்ல, என்ன நிறைய பேர் முதுகில் குத்திருக்கானுங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரலாம். ஸோ வாட் எவர் இட் இஸ், பிரச்சனை என்ன சொல்லிட்டா வரும், திடீர்னு வரும், சர்ப்ரைஸாக வரும். ஆனால் அதிலிருந்து தோண்டு போகாமல் ஹீ வில் ரைஸ், ஹீ ஆர் ஷீ வில் ரைஸ் அபவ் தோஸ் ப்ராப்ளம்ஸ், ஃபைண்ட் அ சொல்யூஷன். அண்ட் சொல்யூஷனை கண்டுபிடிக்க முடியல, பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முடியல அப்படின்னா கூட அதிலிருந்து அந்த பிரச்சனை தன்னை போட்டு அமுக்காமல் அதுக்கு வேறு ஒரு வழி கண்டுபிடிச்சி இன்னொரு ட்ராக்கை போட்டு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் இன்னொரு டைப் வந்து எப்படின்னா இதுக்கு நேர் எதிர், கான்ஸ்டண்ட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணுறது, சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன இன்கன்வீனியன்ஸு கூட ஏற்றுக்க முடியாத ஒரு மனநிலை, அண்டு விக்டிமைஸ்டு மைண்ட் செட்லேயே இருக்கிறது, இந்த மாதிரியெல்லாம். ஸோ இப்போ இந்த மென்டலி அன்பிரேக்கபிளாக இருக்கிறவங்கள பார்க்குறப்போ எப்பட்றா இப்படி இருக்கீங்க, டே எப்பட்றா அவங்களுக்குலாம் வந்து தெய்வம்டா நீங்கள் அப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆட்களை நானும் கடந்து வந்திருக்கேன், நீங்களும் கடந்து வந்திருப்பீங்க. அண்டு இதுக்கு வந்து ஒரு 6 டெக்னிக்ஸ் இருக்குது நம்மளும் அந்த மாதிரி ஆகிறதுக்கு. அந்த மாதிரி படித்தேன் நான், படித்தது உங்ககிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன் அதை பற்றி. ஸோ அதுலேருந்து ரெண்டு விஷயத்த சொன்னேன். ஸோ இப்போ 9 மணிக்கு மேலே அப்படிங்கிறதால இப்போ ரேடியோ டியூன் பண்ண உங்களுக்காக சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன், ரெண்டு மேட்டர் சொல்லிட்டேன் நான். மூணாவது வந்து என்னென்னா, செல்ஃப் டிஸ்டன்சிங் ஃப்ரம் யுவர் தாட்ஸ். செல்ஃப் டிஸ்டன்சிங் ஃப்ரம் யுவர் தாட்ஸ்னால் நிறைய நேரம் இல்லை, எல்லாருமே அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாருமே நமக்கு சொல்லிக் கொடுத்தது ஒன்றே ஒன்று தான், அந்த டிசிப்ளின் இருக்குல்ல. ஆமாம், டிசிப்ளின் இஸ் வாட், டிசிப்ளின் இஸ் சம்திங் தட் மேக்ஸ் ஆர் பிரேக் எனிபடி. இப்போ இந்த டைமில் எந்திரிச்சுக்கிறது, இந்த டைமில் வந்து ஆஃபீஸ் போகிறது, ஆர் ஒரு ஒரு நல்ல ஹேபிட்டை கரெக்டாக டே டு டே லைஃப்பில் வந்து ஒரு அங்கமாக வச்சுக்கிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறது, இதெல்லாமே டிசிப்ளினுக்கு கீழே தான் வரும். ஆனால் ஒரு சில பேர் எப்படின்னா திடீர்னு ஜிம் போவான், அதுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா வந்து விட்டுருவான், அப்புறம் திடீர்னு யாரோ ஏதாவது மோட்டிவேஷன் வீடியோ 4 பார்ப்பான். நம்மளாம் முக்கால்வாசி பேர் வாரணம் ஆயிரம் பார்த்துட்டு மேக்னாவை எழுந்த வழிக்காக ஜிம் போன பசங்க தான். ஆனால் அது எப்படின்னா அந்த ஹேபிட் அங்கேருந்தே ஆரம்பித்து அதை அப்படியே ஒரு லைஃப் ஸ்டைலாக கொண்டு போகிறவங்க இருக்காங்க, வெரி டிசிப்ளின்ட் பீப்புள். ஆனால் அந்த ஃபீலிங் ஃபிசில் அவுட் ஆகிற வரைக்கும் ஏனோ தானோன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐயோ முடியலப்பா, ஏன்னா இடுப்பு கை காலெலாம் வலிக்குது அப்படின்னு ஒரு வருஷம் ஜிம் மெம்பர்ஷிப் வாங்கி ஒரு வாரம் மட்டும் போய் அப்படியே மேக்னாவை இழந்த வழியோட ஜிம் மெம்பர்ஷிப்பையும் மறந்த பசங்க பல பேர் இருக்காங்க இங்கே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு ஒரு நமக்குள்ளே எழுற ஒரு சில தாட்ஸ் இருக்கும்ல, ரெகுலராக இந்த இடத்துக்கு போ, இதை சாப்பிடு, இன்றைக்கி ஃப்ரைடே தானே பார்ட்டி பண்ணு, பரவாயில்ல ஒரே ஒரு தம்பு தானே அடி, இந்த மாதிரி ஒரு சில தாட்ஸில் இருந்தெல்லாம் நம்மளை நாமளே ஒரு குறிப்பிட்ட நேரங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒரு டைமில் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ஒரு வெற்றிடத்தை க்ரியேட் பண்ணுமா, ஒரு போர்டம் க்ரியேட் பண்ணுமா. அந்த இடத்துல என்ன பண்ணு நீ யோசித்து, நம்ம ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்கிற ஒரு சில வேலைகளை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு புதுசாக ஒரு ஹேபிட்டை அங்கே உருவாகும் போது அங்கேருந்து நீங்கள் ஒரு புது செடியாக வளர ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் படித்தேன். உண்மைதான்ல இதுக்கு, சி படித்ததை அப்படியே இங்கே சொல்கிறது இல்லை, இப்போ எதெல்லாம் படிக்கும்போது இட் மேட் சென்ஸ் டு மீ, அதுதான் இங்கே நான் உங்ககிட்ட இன்றைக்கி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க, 11 மணி வரைக்கும் இருக்குது இன்றைக்கி. பட் உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக எந்த மாதிரியான தாட்ஸ் உள்ளுக்குள்ளே அதிகமாக வந்து அரைஸ் ஆகுதோ, இட் குட் பி எனி திங், நாட் நெசசரி பார்ட்டி பண்ணுறதோ இல்லை ஸ்மோக் பண்ணுறதோ அப்படி சொல்ல வரல, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இட் குட் பி எனி திங் லைக், என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கான் வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னா காலையில் 3 மணி 4 மணிக்கு தான் வீட்டுக்கு போய் தூங்கணும், அப்போ தான் அது வீக்கெண்டுன்ற ஒரு தாட்ஸில் இருப்பான். ஆனால் அது அடுத்த நாள் வந்து அப்படியே மத்தியானம் ஈவினிங் வரைக்கும் தூங்க வச்சிரும், கண்டதை சாப்பிட வைக்கும். ஸோ இந்த மாதிரி அதோடய ரெப்பர்காஷன்ஸுங்கிறது வேறு வேறு. ஸோ ஆல்மோஸ்ட் நான் என்ன சொல்ல வரணும் அதை புரிய வச்சுட்டேன் நம்புகிறேன். பாட்டு வருது, அடுத்த மேட்டரோட வர்றேன். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: Значи, кај се буде, ето не.
1: Rolex. Rolex.
0: Sir! Yes, sir!
2: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
3: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: இந்திய பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் நகைகளை அமீரக மக்களுக்கு வழங்கி வரும் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸோட லேட்டஸ்ட் ஆஃபர்ஸ் கேள்விப்பட்டீங்களா? டைமண்ட் அண்ட் பிரஷர்ஸ் அன்கட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 40% ஆஃப் ஆன் டைமண்ட் அண்ட் பிரஷர் ஸ்டோன்ஸ் ஜுவல்லரி ரேட், 40% ஆஃப் ஆன் 22 அண்ட் 18 கேரட் ஜுவல்லரி மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 30% டிஸ்கவுண்ட் ஆன் சர்டிஃபைட் பிளாட்டினம் ஜுவல்லரினு இன்னும் ஏராளமான ஆஃபர்ஸ் உங்களுக்காக ஓன்லி அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கிராமா சென்டர், துபாய்.
5: எல்டி ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவென்ட் ஃபார் 6th அண்ட் 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikkum nadakkudhu.
6: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
5: Just 9980 kuduthu unga dream plot ah book panunga. Call 056 364 3646.

நம்ம மூளையில் ஒரு ஒரு ஒரு ஒரு பார்ட் ஒன்று இருக்குது, அது பேர் வந்து ஆன்டீரியர் மெட்சிங்குலேட் கார்டெக்ஸ். வெல்கம் பேக். அண்ட் மென்டலி அன்பிரேக்கபுளாக இருக்கிறதுக்கு ஒரு 6 பாயிண்ட் எடுத்து வச்சுன்னா அதை பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பித்தோம். ஸோ ஒரு சில கஷ்டமான ஒரு சில காரியங்களை வந்து, அதாவது டூயிங் ஹார்ட் திங்ஸ் ஆன் பர்பஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம வந்து வி ஆர் மோர் வயர்ட் டு டூ ஹார்ட் கம்ஃபர்டபுளான விஷயங்கள். இப்போ வந்து உங்களுக்கு காலையில் வந்து எத்தனை மணிக்கு வேணால் அனுப்பிச்சிக்கலாம், ஒரு 8:30 எழுந்திரிக்கலாம், அதுக்கப்புறம் நைட் எப்போ வேணால் வீட்டுக்கு போகலாம், மத்தியானம் என்ன வேணால் சாப்பிட்லாம். இதெல்லாமே வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான். த திங் இஸ் இது என்றைக்காவது பிரேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? ஆனால் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்பஸ் இல்லாமல் நம்ம பிரேக்கே பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து டக்குன்னு இந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இல்லை, மாங்கு மாங்குன்னு வெயிட்டு குறைப்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்னா வந்து ஃபோட்டோவில் நல்லா இருக்கணும், ஃபோட்டோவில் நல்லா இருக்கணும். ஸோ ஒரு பர்பஸ் இருக்குது, அப்போ பண்ண முடியுது. ஸோ அந்த நேரத்தில் வந்து ஒரு சில பேருக்கு எப்படின்னா அந்த ஜிம் போகிறதோ இல்லை டயட்டில் இருக்கிறதோ இல்லை கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருக்கிறதோ, ஸோ அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு தாண்டி வராங்க. இதை ஸ்ட்ரெஸ் இனாக்குலேஷன் சொல்லிட்டு ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. எப்படின்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு கண்ட்ரோல்டு லெவல் ஆஃப் அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனை நம்ம வந்து காட்டும்போது ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது கம்ஃபர்ட் ஜோனை விட்டு ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் லைட்டாக கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரும்போது நம்ம பிரெயின் வந்து அதுக்கு பழகுமா. இப்போ க்ரோத் வந்து கம்ஃபர்ட் ஜோனில் இல்லை, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். ஸோ அதனால் எங்கேயாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் கொஞ்சம் நாளாக, நானும் அதை பிரேக் பண்ணுறேன் இந்த காலையில் எழுந்துக்கிறதுல. ஏன்னா இப்போ நைட்டு நம்ம எல்லாருமே ஓரளவுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30, 10:30 தூக்கம் வந்துடும். இப்போ இப்போ கூட எங்கள் ஊருக்கெல்லாம் போனால் ஒரு 10:45 வந்து இருட்டிடுமா, அமைதியாகிடும், ஊரே அடங்கிரும், சத்தம் ஒன்றுமே இருக்காது. அப்போ நம்ம மூளை சாதாரணமாக நமக்கு என்ன தோணும், ஓ எல்லாருமே படுத்துட்டாங்க போல், இருட்டாயிடுச்சு போல். டிவியில் கூட அதிகமாக சவுண்ட் வைக்க மாட்டோம், ஏன்னா பக்கத்தில் கேட்கும் அப்படிங்கிறதுனால. அப்போ ஊரே அடங்கிருச்சு, நம்மளும் வந்து இன்னும் ஒரு 10:30 இன்னும் ஒரு 1:30 அவ்வளோதான், 11 தூங்க போயிடலாம். 11:30 தூங்குறதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டு என்னை பொறுத்தளவுக்கு. 12 ஆகுது அப்படின்னா ரொம்ப லேட்டு, காலையில் எழுந்துக்கவே முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லைல்ல, நம்ம வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம தூங்குற டைமே 1:30 or minimum 12:30. ஒரு கரெக்டாக தூங்குறவங்கள என்னால் வந்து எப்படின்னா எதுவுமே சொல்ல முடியாது. பட் இருந்தாலுமே வந்து ஒரு 11:00 to 12:30, ஏன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும் அப்படிங்கிற பர்பஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீக்கிரம் தூங்கணும் அப்படிங்கிற தாட்ஸுமே இருக்கும். ஃபோர்ஸ் பண்ணி, இப்போ நான் காலையில் ஷோலாம் பண்ணும்போது ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் தூங்குவேன் நான், 10:30, 10:00 தூங்குவேன், படுத்தா தூக்கம் வரும். சில பேர் வந்து இல்லை படுத்தா தூக்கம்லாம் வராது, எங்கெங்கே 10:00 என்னங்க தூக்கம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம தான் நம்மளை தூங்க விடுறதில்ல, நம்ம தான் முக்கால்வாசி பிரச்சனைக்கு நம்ம தான் காரணம். ஸோ இப்போ காலையில் எழுந்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது 9:00 எழுந்துட்டு இருந்த நம்ம 7:30 எழுந்துக்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு நாள் பண்ணலாம். ஆனால் அப்போவே வந்து காலையில் ஒரு 7:00 ஒரு இடத்துக்கு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அதுவே நைட்லேருந்தே ஒரு மாதிரி காண்டாக இருக்கும், என்னடா காலையில் சீக்கிரம் எழுந்துக்கணுமா அப்படின்ட்டு. கரெக்டாக, ஆனால் அதை நம்ம செய்யணும். ஸ்ட்ரெஸ் இனாக்குலேஷன் இது பேர். இப்போது சீக்கிரமாக எழுந்துக்கணும் அப்படிங்கிற பழக்கத்துக்கு நம்ம வரும்போது 6:00 அலாரம் வைப்போம், இம்மிடியேட்லி அது நடக்காது. ஒரு 1/2 hour ஆர் அட்லீஸ்ட் 10-10 வந்து டைமை குறைச்சிக்கிட்டே வர்றது பெட்டர். இதுதான் வந்து நம்ம மூளைக்கு ஒரு கண்ட்ரோல்டு டோஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும்போது அதுக்கு பழகி ஒரு பாயிண்டில் நம்ம எது செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சுருவோமா. உதாரணம் அதே தான், சீக்கிரமாக எழுந்துக்கிறது. நான் வந்து போன கிட்டத்தட்ட ஒரு 3-4 ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், காலையில் 7:00 எழுந்துக்கணும் அப்படி எழுந்துருவேன், 7:00 ஐ வில் வேக் அப். ஆனால் எந்திரிச்சுட்டு ஒரு 1/2 உட்காந்து திரும்பி தூங்கிடுவேன். இந்த பழக்கத்தை மாற்றணும்னு பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்போ இதை நானும் ஃபாலோ பண்ண போகிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் வில் ஃபாலோ இட் டூ. எனிவேஸ் வரேன், பாட்டு போட்டுட்டு திருப்பி வரேன். அண்ட் அன்புடன் நான் RJ Bravo. திஸ் இஸ் 89.4 தமிழ் FM.

89.4 தமிழ் FM. தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: தி ஆர் வாஸ் பிராட் யூ பை பாஷா பாய் பிரியாணி, வாசல் ஹப் பிளாக் 4, கராமா.
1: நடந்தது,
2: நடந்தது,
1: கேமரா,
2: நடக்க போவது,
1: நடக்க போவது.
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார், ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
3: After a short commercial break. LD Properties in Mega Plot Sale Event for a 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikku nadakkudhu.
4: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
3: Just 9980 koduthu unga dream plot book pannunga. Call 056-364-3646.
5: டேய், இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான். 2026 அரேஞ்ச் மேரேஜ் பண்ண போறியா?
6: நல்ல பொண்ணு, நல்ல ஃபேமிலி, சோ ஓகே சொல்லிட்டேன்.
5: உனக்குன்னு அமைது பாரு.
6: உனக்கும் அமையுண்டா. m4marry.com இருக்காங்கல்ல, வர ஜூன் 6th ஈவினிங் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நோ ஹோட்டல் தேரா சிட்டி சென்டர்ல நடக்கிற ஈவெண்ட்டுக்கு போயிட்டு வா. அங்க m4marry.com ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் கிட்ட இன்டராக்ட் பண்ணலாம், நிறைய ஃபேமிலிஸ் அண்ட் ப்ரொஃபைல்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். ஆல் தி பெஸ்ட்டா.
7: m4marry.com, where families find each other.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ, சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: ஏ, பிசினஸ் பிச்சிகிச்சு. இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணே, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: LD Properties in Mega Plot Sale Event for 6th and 7th Saturday and Sunday LD Properties office la kaalaiyila 10 mani la irundhu evening 6 mani varaikkum nadakkudhu.
1: Indha event la kalandukittu plot book pandra ella customer ku free gold coin and free registration patta kodukka poranga.
5: Just 9980 kuduthu unga dream plot ah book panunga. Call 056 364 3646.
6: Seluthiyum Tamili Oliy.

நேயர்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

ஓகே ஓகே, சொல்லிடுவா, அஞ்சாவது பாயிண்ட் சொல்லிடுவா. ஓகே, அதாவது மென்டலி அன்பிரேக்கபிளாக இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அதை வந்து இருக்குது அப்படின்னு அதை ஜாட் டவுன் பண்ணி ஒரு 6 பாயிண்ட்டாக போட்டு அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது, நிறையா யூடியூப் வீடியோஸ் அண்ட் நிறைய பாட்காஸ்ட் இதெல்லாம் அப்பப்போ கேட்குறது உண்டு. அன்புடன் நாளில் இதை சொல்லலாமே அப்படின்னு அப்பப்போ எனக்கு தோணும். இன்றைக்கி மறுபடியும் அதெல்லாம் ரீவிசிட் பண்ணால், ஸோ அதெல்லாம் ஒரு சில பவர்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது. இப்போ அந்த கேர் வித்தவுட் கேரியிங் அப்படின்னு ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது. கேர் வித்தவுட் கேரியிங் அப்படின்னா, இப்போ ஒரு சில பேருடைய பிரச்சனையை கேட்குறப்போல் நம்ம எப்படின்னா நம்ம லைஃப்பில் இருக்கிற மாதிரி அந்த பிரச்சனையை வந்து ஈக்குவேட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இது நமக்கு நடந்தா அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணுவோம். அண்டு சில நேரம்ல சில பேருடைய ப்ராப்ளம் கேட்கும்போது நம்ம வந்து அந்த இன்னொருத்தன் பிரச்சனையை கேட்டு அந்த பிரச்சனையில் நம்ம வந்து அதில் கன்சியூம் ஆகி ட்ரெயின் ஆகி இமோஷ்னலி ட்ரெயின் ஆகி எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். இது நடக்குதா உங்களுக்கு? ஆமாம். அட் த சேம் டைம் இந்த படத்தில் ஒரு ஹீரோஸ் மாதிரி, ஓகே இப்போ மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா என்னப்பா பண்ணணும், யார் பேச்சும் கேட்கக்கூடாதா, யாருடைய கவலையும் கேட்டு யாருக்குமே வந்து ஆறுதல் சொல்லக்கூடாதா? அப்போ ஆறுதல் சொல்லிட்டா உடனே நான் மென்டலி வீக்கா அப்படின்னு ஒரு டவுட் வரும். சில பேர் அப்படி தான், நான் கொஞ்சம் கோல்டாக இருந்துட்டா ஓகே நான் ஸ்ட்ராங்கு, நான் வந்து யார் எது சொன்னாலும் வந்து எனக்கு வலிக்காத மாதிரியே நான் நடிச்சிட்டா அப்போ நான் மென்டலி ஸ்ட்ராங்கு, இந்த மாதிரிலாம் தாட்ஸ் இருக்குது நிறைய பேருக்கு. பட் தட்ஸ் நாட் ட்ரூ, தட் இஸ் தி ஆப்போசிட் ஆஃப் இட். என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தன் அவன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கேர் பண்ணலாம், ஆனால் அந்த பிரச்சனை உங்களை கன்சியூம் பண்ணாதபடி நீங்கள் பார்த்துக்கிட்டாலே போதுமானது. அவ்வளோதான் நான் சொல்ல வந்தேன். திஸ் இஸ் கால்ட் கேர் வித்தவுட் கேரிங். அதாவது சுற்றி இருக்கிறவனுக்காகவும் நீங்கள் இருக்கணும். ஏன்னா இந்த சொசைட்டி விர் ஆல் கோ டிபெண்ட் ஆன் ஈச் அதர். எனக்கு நீங்கள் வேணும், உங்களுக்கு அவர் வேணும், அவருக்கு நான் வேணும், எனக்கு நீங்கள் வேணும், உங்களுக்கு அவர் வேணும், அப்படி தானே? இது ஒரு சர்க்கிள் தானே, வாழ்க்கை ஒரு வட்டம்னு சும்மாலாம் சொல்லலை, உண்மைதான். ஸோ அதனால் அடுத்தவன் பிரச்சனையை கேட்கும்போது அடுத்தவங்க பிரச்சனையை கண்டிப்பாக கேளுங்க. ஓகே, நீங்களும் உங்கள் பிரச்சனையை அடுத்தவர்கிட்ட சொல்கிறப்போ அது ஒரு அந்த பிரச்சனையை வந்து என் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் எனக்கு மட்டும் தான் இப்படிலாம் நடக்குது பாருங்களேன், இந்த கடவுள் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி ஒரு விக்டிம் மைண்ட் செட்லேயே அதை சொல்லாமல் உங்கள் பிரச்சனைக்கு சொல்யூஷன் உங்களாலே கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். அப்படி கண்டுபிடிக்க முடியலன்னா அது இன்னொருத்தர்கிட்ட சொல்லும்போது அது இன்னொருத்தர் சிம்பத்தைஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. தட் இஸ் சில பேர் நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லும் போதில் அப்படியா ஓகேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அப்போ வந்து இவங்ககிட்ட போய் சொன்னமே அப்படின்னு இருக்கும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் அதர்ஸ் டு சிம்பத்தைஸ் வித் யர் ஸ்டோரி. ஓகே இருக்கலாம், ஓரளவுக்கு இருக்கலாம், ஆனால் எப்போவுமே அது ஒரு ஹேபிட்டாக இருந்ததுன்னா தென் ப்ராப்ளம் உங்ககிட்ட தான் இருக்குது. மென்டலி அன்பிரேக்கபிளாக இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கடந்து தான் வரணும் பாஸ். 10 மணிக்கு மேலே ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, வரேன் வந்து பேசுவோம். ஆர்ஜே பிராவோ நான் அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம். நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்.
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: ஓகே, வீக்கெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, போடுற வெடியா. நான் வந்து இப்போ 10 மணிக்கு மேலே சொல்ல போகிற விஷயத்த எங்கே வேணாலும், எந்த கோர்ட்டில் வேணாலும், யார் சட்டையை வேணாலும் பிடிச்சிட்டு சொல்லுவேன் நான். பிகாஸ் இட் இஸ் நாட் அபவுட் சரௌண்டிங் யோர் செல்ஃப் வித் பீப்புள், இட்ஸ் அபவுட் சரௌண்டிங் யோர் செல்ஃப் வித் பீப்புள் ஹூ ரெகுலேட் யூ. இது வந்து எனக்கு ஒருத்தர் சொன்னார். ஓகேவா, இது என்ன, இதுக்கான மீனிங் என்ன? ஓகே, ஜென்ரலாக வந்து இன்றைக்கி அப்படியே மென்டலி அன்பிரேக்கபிளாக நம்ம இருக்கணும், அப்படியே ஸ்ட்ராங்கான ஒரு ஆளாக இருக்கும், ஸ்ட்ராங் ஹெட்டாக நம்ம இருக்கணும். செம்மையாக, அதாவது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் ஐதர் அந்த பிரச்சனையில் துவண்டு போகாமல் ஒருத்தராக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆளாக நம்ம மாறணும்ல. நமக்கு என்ன 15 வயசு ஆகுது? இல்லைல்ல, 15 வயசு பசங்க கேட்குறீங்க அப்படின்னா, டே ரேடியோ கேட்குறீங்களா? சூப்பர்ரா, ஐ அப்ரிஷியேட் இட். பட் அடல்ட்ஸ், ஐம் டாக்கிங் டு தி அடல்ட்ஸ். இப்போ ஒரு சின்ன வயசில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்து அத்தனை ஃப்ரெண்ட்ஸு, நான் எங்கே போனாலும் எனக்கு வந்து 20-30 பேரை தெரியும். யார்கிட்ட கை காட்டினாலும் எல்லோரும் எனக்கு வணக்கம் போட்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு கெத்து தான். அது இன்றைக்கி வரைக்குமே கெத்து தான். ஆனால் எத்தனை பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் சொல்லிட முடியும்? ம், கரெக்டாக. இப்போ முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் பேர்கிட்ட, அதாவது ஒரு சில ஆட்கள்கிட்ட லைட்டாக எனக்கு கொஞ்சம் பழக்கம் இருந்தாலுமே நான் என்ன சொல்லுவேன்னா, தே ஆர் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஷீஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவன் வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நான் எப்பவுமே சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸு கிண்டில் அடிப்பாங்க சில நேரம், எல்லாருமே நீ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்கிற. அப்போ நாங்களாம் யார்? அப்போ யார் தான் உனக்கு பெஸ்ட்டு? ஆக்சுவலாக பெஸ்ட் யார்? இதில் வந்து ஒரு பாகுபாடே இல்லையே, உனக்கு ஒரு கேட்டகரியே இல்லையே. எல்லாத்தையுமே பெஸ்ட் ஃப்ரெண்டுனா என்ன? அவனை அறமா, அவனை வந்து 10 நாளாக தான் உனக்கு தெரியும், என்ன உனக்கு 10 வருஷமாக தெரியும். அப்போ நான் பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்லை அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டா? இல்லை, நீ தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு இங்கே எனக்கே ஒரு குழப்பம் வந்தது. ஆக்சுவலி இல்லை, அப்போ தான் வந்து இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, அக்வைண்டன்சஸ் அப்படின்னு. யாரையாவது உங்களுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நாள் தான் தெரியும், பேசியிருக்கீங்க அப்படின்னா அக்வைண்டன்சஸ். இப்போ அப்படி பல அக்வைண்டன்சஸ் என் வாழ்க்கையில் இருந்தது. அவங்க அத்தனை பேர் நான் ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். ஆனால் இதில் என்னப்பா தப்பு இருக்குன்னு கேட்டால், நம்ம ஒரு வேளை ஃப்ரெண்டாவோ பெஸ்ட் ஃப்ரெண்டாவோ இந்த மாதிரி அக்வைண்டன்சஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நம்மளை பற்றி பேசுவோம், நம்ம சீக்ரெட்ஸை சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க நம்ம பேசுகிற விஷயங்களை எப்படி எடுத்துப்பாங்க, அண்ட் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தெரிஞ்சவங்க நம்ம சொல்கிற விஷயங்களை எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதனால தான் இப்போ நிறைய பேரோட லைஃப்பில் கெட்டது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதோ ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி 1000 பேர் நம்மளை சுற்றி இருக்கும்போது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நமக்குன்னு ஓடி வருவோம், பார்த்திங்களா? அப்படி ஓடி வரவணும், நம்ம பிரச்சனையை கேட்டு உன் மேலே தாண்டா தப்பு அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதே நேரம் அந்த பிரச்சனையிலேருந்து நம்மளை வெளில கொண்டு வரதுக்கு ஏதாவது பண்ணுவான், அட்லீஸ்ட் கூடையாவது இருப்பான். இது ஒரு பொண்ணாக இருக்கலாம், பையனாக இருக்கலாம், பொண்ணுங்களுக்கு பசங்க இருக்கலாம், பசங்களுக்கு பொண்ணுங்க இருக்கலாம், அவர் சேம் ஜென்டராக கூட இருக்கலாம், டசன்ட் மேட்டர். அவங்க உங்களை ரெகுலேட் பண்ணணும். அந்த மாதிரி ஆட்களை தான் உங்கள் கூட வச்சுக்கணும். ஏன்னா எனக்கு பர்சனலி ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, என்னோடய லைஃப்பில் இருந்த ஒரு சில ட்ராபேக்ஸை வந்து ஜோக்காக எங்கேயாவது சொல்லி காட்டுவானுங்க. அவங்களாம் அவங்களோடலாம் இப்போ நான் டச்சில் இல்லை. அது எப்படின்னா சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். ஆனால் இது எப்படின்னா நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு சர்க்கிளில் அவங்கள பொருத்தி வச்சுறதுனால ஃப்ரெண்ட்ஸுன்னா அப்படி தான் இருக்கும், பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. நம்மளே வந்து மனசை வந்து ஆறுதல் படுத்திக்கிறது, அவன் சொல்கிறது தப்பாக இருக்குது, நோ தப்பாகுதுண்ணா அப்படின்னு மனசு சொல்லும், ஆனால் நம்ம கேட்க மாட்டோம். அவன் வந்து எப்படின்னா அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பான். பேசிவ் அக்ரெசிவ்னஸ்ன்னு சொல்லுவாங்க, இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் நடக்கும். இதை நீங்கள் என்றைக்கு ரியலைஸ் பண்ணி அந்த மாதிரி ஆட்களை சொல்லி திருத்துங்க, இல்லைனா கிவ் தம் அ சான்ஸ், ஆப்வியஸ்லி டெல் தம் தட் இட் ஹர்ட்ஸ் யூ. அப்படி திருந்தலனா தென் ஃப்ரெண்ட்ஷிப் கட். ஏன்னா இட்ஸ் அபவுட் சரௌண்டிங் யோர் செல்ஃப் வித் பீப்புள் ஹூ ரெகுலேட் யூ, நாட் சரௌண்டிங் யோர் செல்ஃப் வித் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். கரெக்டா? யா.

0: நடந்தது
1: நடந்தது
2: கேமரா
0: நடக்க போவது
1: நடக்க போவது
2: ரோலிங்
3: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
4: We'll be back after a short commercial break. ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
6: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு நான்
5: வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
5: போன்றீங்க ஆச்சா. சாரி, சைலண்ட்ல போட மறந்துட்டேன்.
6: நிவி,
5: எதா கேட்ட? ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல. மர்க்கா சொல்லு உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்ல.
6: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா
5: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
6: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
5: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
6: பிராவோ நிவேதாவோட தனர தனர தோ ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
7: The Evening Correct, presented by
8: VNCT Global. 15 years anniversary ku Tamil Nadu top locations la villa plots launch pandranga. Meet VNCT team at pre-launch June 7th Sunday at Park Ridges Hotel near Bujmon.
7: Brought to you by
8: Annathangam Gold and Diamonds Karama Center Dubai. 40% off on diamond and precious jewelry. 40% discount on 22 and 18 carat jewelry making charges. Innum yeralamana offers.

இந்த ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசும்போது தான் ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக்கப் பற்றியும் லைட்டாக சொல்லிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. ஸோ பிரேக்கப்புங்கிறது ரொம்ப காமன் தான், நிறைய பேருக்கு நடந்திருக்கும். பட் என்ன சொல்கிறது, ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு பிரேக்கப்னு வரும்போது, ஃப்ரெண்ட்ஷிப்பில் எப்படா பிரேக்கப் நடக்கும்னா நடக்கும், அதாவது திடீர்னு பேச்சு கட்டாகும். நம்ம ரொம்ப க்ளோஸாக இருந்த ஃப்ரெண்டு இன்றைக்கி வேறு யாரோ மாதிரி பேசுவோம், பழகுவோம், நம்மளே கூட அப்படி இருப்போம் இன்னொருத்தர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி யாராவது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா, அந்த பிரச்சனை என்றைக்கோ ஒரு நாள் இந்த ஈகோ வந்து என்றைக்கு தலை தூக்குதோ அன்றைக்கி அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இழப்போம் நம்ம. ஆனால் புக்காவாசி நேரம் எப்படின்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எப்படி தெரியுமா, இன்னொரு வாட்டி பார்த்துட்டா டக்குன்னு சேர்ந்துருவோம் நம்ம. இது பசங்களுக்குள்ளே தான் இது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நானே இப்படி அப்படி நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் கிடையாது. பசங்க பொண்ணுங்க, இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரிபடி. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறது எத்தனை வருஷம் கழித்து நம்ம மீட் பண்ணாலுமே அந்த பழைய சண்டையை மறந்துட்டு அது ஈஸியாக வந்து வீல் ஜஸ்ட் பிக்அப் ஃப்ரம் வேர் வீ லெஃப்ட் ஆஃப், எங்கே விட்டோமோ அங்கேருந்தே நம்ம தொடங்குவோம். ஆனால் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் அப்படி கிடையாது. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு கூட சொன்ன மாதிரி இந்த பேசிவ் அக்ரெசிவாக இருக்கிறது, இந்த ஜோக்குங்கிற பேரில் ரொம்ப இன்சல்ட்டிங்காக பேசுகிறது, ஏ சும்மா விளையாட்டுக்கு தானடா சொன்னேன், ஃபன்னுடா அப்படின்னு. இந்த எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பிடிக்காத ஒரு விஷயம் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் கிடையாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையுமே பிடிக்காத ஒரு விஷயமாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு சென்சிட்டிவான மேட்ரை காமெடிங்கிற பேரில், நம்ம வாழ்க்கையில் நடந்ததை காமெடிங்கிற பேரில் சபையில் போட்டு உடைக்கிறது, அதுக்கு நம்ம கோவப்பட்டால் நம்ம கோவத்தை ஈஸியாக கேஸ்லைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஏன் நான் சும்மா ஜோக்குக்கு தான் சொன்னேன், என் வாழ்க்கையில் நடந்தது உனக்கு ஜோக்கா அப்படின்னு கேட்கலாம். நம்ம இந்த இடத்துல நீங்கள் தான் விட்டு கொடுத்து போவீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரெண்டு வேணுங்கிறதுனால. இதுக்கு பல ரீசன்ஸ் இருக்குது, அதில் மெயின் ரீசன் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து அப்படி ஒரு அப்படி ஒரு வார்த்தை வரும்ன்ட்டு. இது எங்கேயோ தப்பாக மிஸ்இன்டர்பிரட் ஆகி நான் சொல்ல விஷயத்த, நான் உனக்குன்னு சொன்னேன், நான் அதாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா அப்படின்னு சொன்ன விஷயத்த நீ நாலு பேர் முன்னாடி சொல்லும்போது, தட் மேக்ஸ் வெரி less of a person. இல்ல யாருக்குமே டோன்ட் பி தட் கைண்ட் ஆஃப் அ ஃப்ரெண்ட். ஓகே, ரகசியத்தை பாதுகாக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்தில், ஏன்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே இது நிறைய நடக்கும். நம்ம எப்படின்னா லவ்வை விட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீலிங்காக நம்ம மீட் பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். நிறைய நேரம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பே வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணியும் காட்டிடுறோம், அதுலேயும் வந்து பல முதுகு குத்தல்கள் இருக்குது, பல பேக் ஸ்டாபர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களாம் யார், 10 வருஷம் கூட இருக்கிறவங்க கூட அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை ஐடென்டிஃபை பண்ணி பாதுகாப்பாக இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை, அவ்வளோதான் சொல்லுவேன். அன்புடன் நான் அவள் ஜெய்பிராவோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய், சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய், பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
4: மேலும் சென்றடையுங்கள்.

ஓகேப்பா, அன்புடன் நான் இன்னையோட கடை சாத்திட்டு நான் கிளம்புறேன். நாளைக்கு சனிக்கிழமை சந்தோஷமாக யாருக்கெல்லாம் ஆஃபீஸ்க்கு லீவோ அழகாக ஸ்லோவாக எழுந்திரிச்சு. இப்போ நான் சொன்ன மேட்டர்லாம் மறந்துடாதீங்க. ஓகே, ஆல்வேஸ் டூ ஹார்ட் திங்ஸ். உங்களுடைய தாட்ஸ்லேருந்து, உங்களுடைய ரெகுலராக உங்களுக்கு தோன்ற தாட்ஸ்லேருந்து உங்களை நீங்களே வந்து செல்ஃப் டிஸ்டன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் 90-second ரூலை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஆல்வேஸ் கேர் விதவுட் கேரிங். உங்கள்கிட்ட யாராவது ஏதாவது சொல்கிறாங்க பிரச்சனை அது இதுன்னு பேசுகிறாங்க, மச்சான் பிரச்சனை ஆயிடுச்சு மச்சான் அப்படின்னு கண்டிப்பாக காது கொடுத்து கேளுங்க. அவங்கக்கிட்ட சொல்ல வேண்டியது சொல்லுங்கள். ஆனால் அந்த பிரச்சனையில் உங்களை நீங்களே மூழ்கடிக்காமல் பார்த்துக்குங்க. ஓகே, அண்ட் திஸ் இஸ் மை லாஸ்ட். அன்புடன் நான் திங்கக்கிழமையிலேருந்து ஈவினிங் கரெக்ட் சோலோவாக பண்ண போகிறேன். குட் நைட் கைஸ், ஹேவ் அ நைஸ் வீக்கெண்ட். திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் அன்புடன் நான். அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: என்னன்னு சொல்ல
2: யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அக்கட்சியில் இருந்து விலகினார். அவரது ராஜினாமாவை கட்சி தலைமை ஏற்றுக்கொண்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நவீன் அண்ணாமலையின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக தேசிய பொதுச் செயலாளர் அருண்சிங் அறிக்கை வெளியிட்டுள்ளார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகும் அண்ணாமலையின் தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இந்நிலையில் புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளதாக அண்ணாமலை அறிவித்தார். இயக்கத்துக்கான உறுப்பினர் சேர்க்கையையும் அவர் தொடங்கினார். தற்போதைய நிலவரப்படி சுமார் 800,000 அதிகமானவர்கள் அவ்வியக்கத்தில் இணைந்துள்ளனர். தமிழ்நாடு அரசியலில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கிலேயே இவ்வியக்கம் செயற்படும் என்று தெரிவித்த அண்ணாமலை, இது யாருக்கும் போட்டியாக உருவாக்கப்படவில்லை என்றார். பாஜகவில் இருந்து விலகிய அவர் இன்று சமூக வலைதளங்களில் நேரலையாக தோன்றி தமது நிலைப்பாடு தொடர்பில் தெளிவுபடுத்தினார். மேலும் சில ஊகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடனான நட்பு தொடர்பிலும் விளக்கமளித்தார். கடந்த 18 மாதங்களாக பாஜக தலைமைக்கும் தமக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்தது உண்மைதான் என்றும் அவர் கூறினார். தமது கருத்துக்களுக்கு பாஜக தலைமை செவிசாய்க்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் இயங்கும் ஏனைய கட்சிகளை போன்றே பாஜகவையும் பார்ப்பேன் என்றும் கூறினார். நாகரிகம் கருதியே அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து தமது நிலைப்பாட்டை அறிவித்ததாக அவர் கூறினார். தமிழகத்தில் பாஜகவின் புதிய உத்தியே அண்ணாமலையின் இயக்கம் என்று பே சண்முகம் விமர்சித்துள்ளார். RSS ஏற்கனவே 2500 அமைப்புகளை வழிநடத்துகின்றது. அண்ணாமலை தொடங்கும் அமைப்பு 2501 அவ்வளவுதான் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே சண்முகம் விமர்சித்துள்ளார். பெயர் மாற்றம் தமிழகத்தில் பாஜகவின் புதிய உத்தி என்று அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பாஜக என்ற கட்சி தமிழக மக்களிடம் எடுபடவில்லை, எனவே பெயரை மாற்றி வியாபாரத்தை வெற்றிகரமாக்க முடியுமா என்று மோடி அமித்ஷா ஆசையுடன் முயற்சிக்கின்றார் அண்ணாமலை என்று பே சண்முகம் தெரிவித்துள்ளார். கூட்டணிக்கு பிரவீன் சக்கரவர்த்தி பெயர் வைத்தது அதிகாரப்பூர்வமற்றது என்று திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதனிடையே பிரவீன் பதிவுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. புதிய கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை என்று முத்தரசன் தெரிவித்தார். பிரவீன் சக்கரவர்த்தி பதிவுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று கூறினார். தமிழ்நாடு சமூக நீதி முற்போக்கு கூட்டணியின் முதல் MP வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை பெருமையாகவும் பெரும் பொறுப்பாகவும் கருதுகின்றேன் என்று பிரவீன் சக்கரவர்த்தி எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். என் மீது நம்பிக்கை வைத்த ராகுல்காந்தி மற்றும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய்க்கு மனமார்ந்த நன்றி என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்திய நாடாளுமன்றத்தில் தமிழ் மக்களின் துணிச்சலான விசுவாசமான மற்றும் நேர்மையான குரலாக ஒலிப்பேன் என்று லட்சக்கணக்கான கூட்டணி தொண்டர்களுக்கு உறுதியளிக்கின்றேன் என்று பிரவீன் சக்கரவர்த்தி பதிவிட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட கம்யூனிஸ்ட் கட்சி, பாஜக ஆட்சி வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே தாவேகாவுக்கு வெளியில் இருந்து ஆதரவு தெரிவித்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாக மு வீரபாண்டியன் ஏற்கனவே தெரிவித்துள்ளார் என்று முத்தரசன் குறிப்பிட்டார்.
1: இந்திய செய்திகள்.
2: உலகம் முன்னெப்போதும் இல்லாத சவால்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கின்றது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். சில காலங்களுக்கு முன் இந்த ஆண்டு உலகிற்கு ஒரு பேரிடரை சந்திக்கும் வகையில் அமையப் போகின்றது என்று நான் கூறியிருந்தேன். சமீப காலங்களில் நாம் ஒன்றன்பின் ஒன்றாக உலகளாவிய நெருக்கடிகளை கண்டு வருகின்றோம். கொரோனா வைரஸ், போர்கள் தற்போது எரிசக்தி நெருக்கடி என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். உலகம் முழுவதும் பெட்ரோல் விலையில் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றன. 140 கோடி இந்தியர்களின் கூட்டு முயற்சியினால் நாடு இத்தகைய ஒவ்வொரு நெருக்கடியையும் வலிமையுடன் எதிர்கொண்டு வருவது மிகுந்த மன நிறைவை அளிக்கின்றது என்று அவர் தெரிவித்தார். கர்நாடகத்தில் அமைச்சராக பொறுப்பேற்ற ராமலிங்க ரெட்டி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். கடந்த புதன்கிழமை கர்நாடக முதல்வர் DK சிவகுமார் மற்றும் மந்திரிகள் பதவியேற்ற நிலையில் புதிய அமைச்சரவையில் இடம்பெறும் 13 மந்திரிகளுக்கான இலாக்கா ஒதுக்கீடு குறித்த அறிவிப்பு நேற்றிரவு வெளியானது. அதன்படி பெரிய மற்றும் நடுத்தர நீர்ப்பாசன திட்டங்களுக்கான இலாக்கா ராமலிங்க ரெட்டிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் ராமலிங்க ரெட்டி இன்று தனது பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்துள்ளார். மனசாட்சிக்கு எதிராக என்னால் செயற்பட முடியாது என்பதால் எனது பதவியை ராஜினாமா செய்கின்றேன் என்று அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இலாக்கா ஒதுக்கீட்டில் ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக அவர் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துள்ளார்.
3: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை அரசாங்கத்தினால் ஒரு ஹெக்டேயருக்காக வழங்கப்படும் உரமானியம் 30,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கு உரமானியத்தை 30,000 ரூபாய் வரையில் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார். இதற்கமைய குறித்த மானிய தொகை 5,000 ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் கூறினார். இதன் மூலம் 5,02,836 பேர் இந்த மானியத்தை பெற்றுக் கொள்வார்கள் என அவர் தெரிவித்தார். இதற்காக அரசாங்கத்தினால் 10,947 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட உள்ளதுடன் அந்த தொகை ஒரே தடவையில் விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்படும் என்றும் விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க மேலும் தெரிவித்தார். எபோலா வைரஸ் பரவலை தடுக்க ஐக்கிய அரபு அமீரகம் புதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. எபோலா பாதிப்பு ஏற்பட்டுள்ள 3 நாடுகளான கோங்கோ ஜனநாயக குடியரசு, உகாண்டா மற்றும் தென் சூடான் ஆகிய நாடுகளின் குடிமக்களுக்கு புதிய விசாக்கள் வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தேசிய அவசர நிலை, நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் அடையாளம், குடியுரிமை, சுங்கம் மற்றும் துறைமுக பாதுகாப்புக்கான கூட்டாட்சி ஆணையம் இந்த கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அறிவித்துள்ளன. இவை நாட்டின் சுகாதார பாதுகாப்பு தயார் நிலையை வலுப்படுத்தவும் எபோலா வைரஸ் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்களுக்கு பதிலளிக்கவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த விசா இடைநிறுத்தம் 2026 ஜூன் 6 சனிக்கிழமை பிற்பகல் 1 முதல் அமலுக்கு வருகின்றது. சுகாதார நிலைமையை பொறுத்து இந்த தடை மேலும் நீட்டிக்கப்படலாம். மேலும் பட்டியலிடப்பட்ட நாடுகளில் இருந்து வரும் பயணிகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்துக்குள் நுழைவதற்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். இதில் பிற நாடுகள் வழியாக டிரான்சிட்டில் பயணம் செய்து வருபவர்களும் அடங்குவார்கள். ஈரானுக்கு எதிரான எந்த தாக்குதலுக்கும் பயன்படுத்தப்படும் அமெரிக்க ராணுவ தளங்கள் சட்டப்பூர்வமான இலக்குகளாக கருதப்படும் என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் அழுத்தங்களையும் அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டு நிற்கும் ஈரானின் திறன் நாட்டின் வலிமையை வெளிப்படுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படும் பட்சத்தில் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்காக கொள்ளும் திறன் தங்களுக்கு இருப்பதாகவும் அவர் கூறினார். எனினும் சவுதி அரேபியாவுடனான உறவுகளை மேம்படுத்துவதில் தெஹ்ரான் உறுதியாக இருப்பதாக அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்தார். சவுதி அரேபியாவுடன் நீடித்த மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவுகளை வளர்ப்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்றார். அண்டை நாடுகளுடன் நல்லுறவை பேணும் கொள்கையின் அடிப்படையில் ஈரான் மற்றும் சவுதி அரேபியாவுக்கு இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த ஈரான் விரும்புவதாக அவர் தெரிவித்தார். மத்திய கிழக்கு மோதல் காரணமாக கோடிக்கணக்கானோர் பசியின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளதாக உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு போர் காரணமாக எரிபொருள் மற்றும் போக்குவரத்து செலவுகள் அதிகரித்து உணவுப் பொருட்களின் விலையும் உயர்ந்து வருகின்றது. இதன் விளைவாக கோடிக்கணக்கான மக்கள் பசியின் அபாய நிலைக்கு மேலும் நெருங்கி வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை ஜூன் மாதம் வரை சுமார் 100 அமெரிக்க டாலராக நீடித்தால் உலகளவில் சுமார் 4.5 கோடி மக்கள் கடுமையான உணவு பாதுகாப்பின்மைக்கு ஆளாகக்கூடும் என உலக உணவு திட்டம் எச்சரித்திருந்தது. தற்போது அந்த நிலைமை நிஜமாகி வருவதாக உலக உணவு திட்டம் விசனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
3: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4. Any style of pace when nanikla adu tamil film la neenga paattu kekpinga nu konjam nu nenichu paakalinga. It's a very good choice.

0: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்
0: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
0: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
0: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
0: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படின்னு
1: பாடுவாங்களே.
0: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: Damn it!
2: 89.4 தமிழ் FM-இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
1: அட்டிங்க.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அச்சி.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: கண்ணுக்குட்டி,
6: சொல்லுங்க. மாமா குட்டி, என்ன இந்த டைம்ல கால் பண்ணிருக்கீங்க?
5: உன் நினைப்பாவே இருக்குடி. நம்ம இன்னொரு லாங் டிரைவ் போலாமா?

0: ஆமால போன வெனஸ்டே போனது, இந்த வெனஸ்டே வந்துருச்சு. ஆனா இது ஒரு மாசம் ஆன மாதிரி இருக்குல்ல. ஆனா போன தடவை பிரதீப் கிட்ட ரீசன் சொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ஹே பிரதீப், இன்னைக்கு என்னால உன் கால அட்டன் பண்ண முடியாதுடா. என் அத்திம்பேர் ஊர்ல இருந்து ஃபேமிலியோட வராறா. எங்க அப்பா அவங்க எல்லாரையும் எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிடுவான்னு
1: சொல்லிட்டே இருக்காருடா. இட்ஸ் ஓகே பேபி.
0: கடுப்பா இருக்குடா பேபி. எனக்கே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு, பொண்ணு பாக்கலான் இருந்தேன். அதுலயும் அவர் வந்து அவங்களை எங்க கூட்டின்னு போயிடுவா, அங்க கூட்டின்னு போயிட்டு படுத்துறாருடா.
1: ஒரு நாள் தானே பேபி.

0: வாரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல்.
3: வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: Bro, I need a OCB, bro. OCB. It's not OCB. It's OCB.
2: Chhi, OCB milega kya mujhe? Kidhar milega? Arey OCB chahiye yaar mere ko. OCB kidhar milega?
1: No.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: ஆண்டு.
1: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. I need this, daddy. I need this. Back now, Nano, US, Lakuda. Adhe FM, Dan.

0: Ce chiar se băgă de tine.
1: Rolex. Rolex.
2: Sir! Yes, sir!
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: You believe devil, I am the devil, and you will call me Captain Miller.

0: and you will call me.
1: 89.4 Tamil FM. Tamil FM. Nama radio, nama music.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: தமிழி ஒளி.

0: தமிழே,
1: தமிழ் எங்கள் வளமிக்க உளமுற்ற தீ. தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.